முழுமையான பக்தி மனதிற்கு அமைதி தரும். அதை இசையோடு பருவோம் இறைவனிடமிருந்து. இது விடியல் நேரம் 5:42 கொடிப்பான்மலை 100.5 அருள்மாலை.

இனி அலைவரிசை 100.5 மலரவிருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை வழங்கும் ஆலய உலா. 6:30 அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல். இதில் கோயில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 6:45 நண்பகல் 12:40 மாலை 6:30 இரவு 8 மணிக்கும் கேட்கலாம். தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:35 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் தக்கமுக்கு தர்பார். 7:45 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் குழந்தைகளுக்காக. 8:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் செவிசேரும். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் செய்திடுவோம் இரத்த தானம். சிறப்பு விருந்தினராக இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுல் பிரசாத் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா. முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்று தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு இல்லம் தேடி வரும் பண்பலை. இதில் 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி இடம்பெறும். பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சுள் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் ஆண்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. 2:15 பொன்னியின் செல்வங்கள் ஒலிக்கும். 2:30 டோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, இன்று உசிலம்பட்டி பேரையூர் ரோடு மூர்த்தி அவர்களின் தெருவில். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இசைக்கும். மாலை 4 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் செப்புக செந்தமிழ். 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ். 5 மணிக்கு சிவக்கும் சித்திர செவ்வானம். 5:30 வைக்கிங் பன்

0: லயன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம் ஒலிக்கும். மாலை 6 கதம்ப மலர்கள், 6:05 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பண்ணையும் பசுமையும் வெள்ளான் சிறப்பு தொடர், 7:00 தங்கள் அன்புடன் நேயர்களின் விமர்சன கடிதங்களுடன். இதில் 7:55 சேவை செய்திகள் செவி சேரும். 8:00 இளமை பேசுகிறது என்று தொட்டு தொட்டு 1, 2, 3 என்ற விளையாட்டுகளோடு. 9:00 கொடைத்தன்றல், கொடைக்கானல் பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஒரு சந்திப்பு. 10:00 நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேர்களோடு. 11:00 இரவு சிறகு. இவையாவும் இன்று வலம் வரம் இருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள், ரசித்திருங்கள். நிகழ்ச்சிகள் யாவையும் நள்ளிரவு 12 வரை.
1: இனி கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் முன்பாக செய்திச் சுருக்கம்.

0: இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை 9:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. நல்விருந்து வானத்தவர்க்கு, நல்விருந்து வானத்தவர்க்கு. ஒரு மனிதனின் வயிற்று பசியை ஆற்றுவது மட்டும் விருந்தோம்பல் அல்ல. வாடி நிற்கும் பயிருக்கு வாஞ்சையோடு நீர் வார்ப்பதும்

0: பாடி பறக்கும் பறவைகளுக்கு பாசத்தோடு இறை தூவலும் அரிசிமா கோலமிட்டு ஆங்கோர் எறும்பின் பசி தீர்த்தலும் கூட விருந்தோம்பலை. வானவரும் நம்மை நல்விருந்து என மெச்சும்படி வாழ்வோம் என சொல்லி உதயமாகிறது கொடை பண்மலையின் 1.5 வசந்த விடியல். விடியலின் முகப்பில் பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் கயமை குரல் எண் 1078.
2: சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்.
3: சொல்லிய அளவிலேயே பயன்படுவர் சான்றோர்கள். கரும்பை போல கசக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கீழ் மக்கள். குறள் எண் 1078 அதிகாரம் கயமை.
2: சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்.
3: சொல்லிய அளவிலேயே பயன்படுவர் சான்றோர்கள். கரும்பை போல கசக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கீழ் மக்கள். குறள் எண் 1078 அதிகாரம் கயமை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
3: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
2: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: பக்தியின் சுவை கொட்டும் பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேரம் காலை 6:19.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.

0: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
2: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
4: ஜோரஸ்

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று கும்பகோணம் ஆதிவராக பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

கும்பகோணத்தில் மகாமகம் திருவிழா உண்டாவதற்கு முன்பாகவே இவர் இத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்பதால் இவரை ஆதிவராகர் என்று அழைக்கின்றனர். இது மிகவும் பழமை வாய்ந்த கோவில் என்பதால் கோவிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. நுழைவு வாயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இது ஒரு சிறிய அழகான வளைவை கொண்டுள்ளது. இதன் மேல் வராக பெருமாள் மற்றும் பிற தெய்வங்களின் சிலைகள் உள்ளன. மூலஸ்தானத்தில் சுவாமி பூமாதேவியை இடது மடியில் அமர்த்திய கோலத்தில் காட்சி தருகிறார். பூமாதேவி திருமாலை வணங்கியபடி காட்சி தருகிறார். ஒரு சமயம் ரண்யாட்சன் என்ற அசுரன் பூமியை கவர்ந்து கொண்டு பாதாளத்தில் புகுந்து ஒளிந்து கொள்ள, இதை கண்ட தெய்வர்கள் திருமாலிடம் சென்று கூறி பூமியை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டனராம். இதனால் பெருமாள் வராக அவதாரம் எடுத்து பாதாளத்திற்கு சென்று அசுரனை கொன்று ஒரு கொம்பில் பூமியை தாங்கிக் கொண்டு மேலே வந்தார். இதனால் பெருமாள் பூமி தேவியை தனது இடது மடியில் வீற்றிருக்கும்படி செய்தார். சுவாமி அமர்ந்த கோலத்தில் இருக்க அவருக்கு முன்பாக உற்சவர் நின்றபடி இருக்கிறார். உற்சவர் ஆதிவராகர் தனது இடது பாதத்தை ஆதிசேஷன் மீது வைத்தபடி காட்சி தருகிறார். சுவாமி முன்பாக வராக சாளக்கிராமம் உள்ளது. இதில் சங்கு சக்கர ரேகைகள் உள்ளன. தினமும் இதற்கு பாலாபிஷேகம் நடப்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கு அர்த்தஜாம பூஜையின் போது கோரை கிழங்கு மாவுருண்டையை நைவேத்தியமாக படைக்கிறார்கள். மறுநாள் காலையில் பக்தர்களுக்கு பிரசாதமாக அதை கொடுக்கிறார்கள். பூமியை மீட்டு வந்த பெருமாள் என்பதால் பூமிக்கு கீழே விளையும் கிழங்கு கலந்த நைவேத்தியம் இவருக்கு படைக்கப்படுகிறது.

பிரகாரத்தில் அம்புஜவள்ளி தாயாருக்கு என்று தனிச்சன்னதி அமைந்துள்ளது. இந்த தனிச்சன்னதியில் தாயார் பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் அபயகரத்துடனும் வரங்களை அள்ளித்தரும் வரத முத்திரையுடனும் காட்சியளிக்கிறார். மாசி மக திருவிழாவின் போது கும்பகோணத்திலுள்ள சாரங்கபாணி, சக்கரபாணி, வரதராஜர், ராஜகோபாலர் மற்றும் இத்தலத்து மூர்த்தியான ஆதிவராக பெருமாள் என ஐவரும் காவிரி கரைக்கு

0: வியர்த்த நீராட எழுந்தருளுகின்றனர் என்பது சிறப்பு வாய்ந்தது. மாசி பிரம்மோற்சவம், ஆவணி பவித்ரோஷவம், நவராத்திரி, கருட சேவை ஆகியவை கோலாலமாக இங்கே கொண்டாடப்படுகின்றன. பூமியை காப்பாற்றிய இறைவன் நமக்கு நல்ல பொருளாதார வளங்களை அருளட்டும். இன்று கும்பகோணம் ஆதிவராக பெருமாள் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸ்எல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
7: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸ்எல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
2: வழங்கும் வசந்த விடியல்.
8: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் அடுக்கம் கிராமம் பெருமாள்மலை லக்ஷ்மண பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று காலை 9 மணிக்கு மகா மாரியம்மன் திருக்கோவிலிலிருந்து தீர்த்தம் அழைப்பு நடைபெறும்.
9: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த விடியல் நேரம் காலை 6:31.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
4: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
9: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
11: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: இன்னைக்கு கூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு செல்லக்குட்டி வந்திருக்காங்க. அவங்கள இப்போ நம்ம சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன சொல்லோ?
1: என் பவிஷ்ணா.
0: பவிஷ்ணா, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
1: நாமக்கல்.
0: நாமக்கல்லேருந்து வரீங்களா? நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க செல்லக்குட்டி?
1: தி சைல்டு பிளான் அகாடமி சிபிஎஸ்சி சீனியர் செகண்டரி ஸ்கூல்.
0: அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 4th ஸ்டாண்டர்ட் ஏ.
0: ஓ, 4ஆம் படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன சொல்லித் தருவாங்க உங்கள் மேம்?
1: எல்லாமே சொல்லி தருவாங்க.
0: எல்லாமே தெரியுமா? எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க?
1: ஹிந்தி சொல்ல போறேன்.
0: ஹிந்தியில என்ன சொல்ல போறீங்க?
1: ட்ரீஸ் நேம் சொல்லுவேன்.
0: எங்க சொல்லுங்க கேப்போ.
1: நமஸ்தே மேரானம் பவிஷ்ணா ஹை மை தீமை கட்சாமே பத்தியும் ட்ரீஸ் நேம் இன் ஹிந்தி பாரங் காப்பர் பேன்யன்றி நீம் காப்பர் நீம்றி அமுத் காப்பர் கோவாட்டி ஹிமாலய காப்பர் டேமரே.

0: tree, the royal copper coconut tree, day copper plantain tree. தன்யவாத்.
1: ஆஹா, தன்யவாத். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. நாரியல்னா என்ன, தேங்காவா? சரி சரி. உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க சில்லுக்குட்டி?
0: எங்கள் அப்பா, அம்மா, நான், என் பாப்பா.
1: உங்கள் பாப்பா பேர் என்ன?
0: தாக்ஷிதா ஸ்ரீசிவன்.
1: ஆஹா, தாக்ஷிதா பாப்பா என்ன பண்ணுறாங்க?
0: அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க.
1: ஒன்றாம் படிக்கிறாங்களா? சரி சரி. நீங்கள் பாப்பாவை அடிப்பீங்களா? உங்கள் பாப்பாவுக்கு தெரியாததெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்களா?
0: சொல்லிக் கொடுப்பேன்.
1: உங்கள் பல்லெல்லாம் எங்கே போச்சு?

0: எங்களுக்கு வேற என்ன சொல்ல போறீங்க?
1: ஆல மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கும் குக்கும் குளிப்பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
0: ஆஹா, கேட்டதும் அழகா பாடிட்டாங்க. நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போறீங்க?
1: டாக்டர்.
0: டாக்டர் ஆவீங்களா? டாக்டரா என்ன செய்வீங்க?
1: எல்லாத்துக்குமே என்னென்ன பண்ணுமோ பண்ணுவேன்.
0: சரி சரி, நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்ப்பீங்க. சாரி சொல்லாம், உங்க அப்பா பேர் என்ன?
1: மணிவண்ணன்.
0: மணிவண்ணன் அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க?
1: டிரைவரா போறாங்க.
0: நீங்க அப்பா கூட போயிருக்கீங்களா வண்டியில? ஏன் கூட்டு போக மாட்டாரா அப்பா? நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்பா நானும் வரேன் உங்க கூட வண்டியில கொஞ்சம் தூரம்னு.
1: படிக்கிறதுனால டாடி கூட்டு போக மாட்டாங்க.
0: ஓ, படிச்சு முடிச்சதும் கூட்டு போவாங்களா? சரி செல்லம், நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
8: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
9: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
8: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
10: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
11: அனில் பாஸ்தா, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
10: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
12: நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது குழந்தை செல்வங்களை. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் செய்திடுவோம் இரத்த தானம், செய்திடுவோம் இரத்த தானம். சிறப்பு விருந்தினராக இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுல் பிரசாத் அவர்கள்.

0: செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22 லட்சம் கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் 2 சக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மாதங்களில் மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு

0: 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிறம் மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
2: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்ற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
1: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்பு

0: செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55 நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியலில்.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்,
3: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
4: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
3: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கொள் தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்
2: கோடை பண்பலை 100.5
3: அனில் பாஸ்தா.
4: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்.

0: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
2: வழங்கிய வசந்த விடிய.
4: இசையோடு இனிய விடியலை கொண்டாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 6 மணிக்கு. விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே. இனி கொடைப்பன்மலை 100.5 சுகமான காலை.

தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய சிறிய கால இடைவெளி, ரொம்ப நேரமாக பயணம், அதில் வறண்டு போன உதடுகளுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கிடைக்கும்போது எப்படி இருக்கும்? வாரத்தில் எல்லா நாளும் கால அட்டவணை போட்டு ஓடிட்டே இருக்கும் நேரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்படின்றது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியான நாளாக இருக்கும்! அப்படிப்பட்ட இந்த ஓய்வு நாளை உற்சாகத்தோடு கொண்டாட அழைக்கிறது கோடை பண்பலையின் சுகமான காலை.

கோடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்து தந்து கொண்டிருக்கும் சுகமான காலை. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை நெருப்புள்ளி ஐந்து.

0: கோடை பண்பலை 100 புள்ளியில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
3: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: வடவீரநாயக்கன்பட்டி சாலை தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சி வரும் 15ஆம் தேதி முதல் துவங்க உள்ளது. 18 வயது நிரம்பிய வேலையில்லா கிராமப்புற ஆண்கள் மற்றும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். தினமும் காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை 10 நாட்கள் பயிற்சி நடைபெறும். விருப்பமுள்ளோர் தங்களது புகைப்படம், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றோடு ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94-42-75-83-63. எண் மீண்டும் 94-42-75-83-63.
1: கோடை பண்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

மணி 15 நிமிடத்துல நாம கிட்டிருக்கும் கூடை பண்பலையிலிருந்து சுகமான காலை நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். 8:30 வாக்கிங் பன்னின்சன் பிரீப்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் அன்போடு அழைக்கிறது குழந்தை செல்வங்களை. நம்ம வீட்டு குட்டீச கோடை பண்பலையோடு இணைந்து பேச அழைக்கிறது இன்றைய மனதோடு ராகம்.

0: கோடை பண்பலை 100 புள்ளேந்தல் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

0: மதகு.
1: மதகு
2: என்பது குளம் அல்லது ஏரி
1: அல்லது கண்மாய்களில் உள்ள நீரை
2: விளை நிலங்களின்
1: பாசனத்திற்கு திருப்பி விடுவதற்காக நிறுவப்பட்ட கதவாகும்.
0: மதகு.

0: கொடைக்கானல் ஆதித்தனார் திருமண மண்டபத்தில் இன்று காலை 9 மணிக்கு கொடைக்கானல் லைன்ஸ் கிளப் மற்றும் அரவிந்த் கண் மருத்துவமனை பல்வேறு அமைப்புகளோடு இணைந்து நடத்தும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற இருக்கிறது.
1: கொடைப்பண்பலை 100 புள்ளியில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்

0: மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதுடராகம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.

நாம் கேட்டிருக்கும் கூடை பண்பலையிலிருந்து சுகமான காலை. உயிர் இருக்க ஓடிக்கொண்டிருக்கும் திரவம் நம் உடலின் செங்குருதி. உலகெங்கிலும் உள்ள மக்களின் உயிரை காக்கும் உன்னத நோக்கத்தை முன்னிறுத்தி ஆண்டுதோறும் உலக இரத்ததான தினம் இன்று, அதாவது June 14 அன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உயிர் காக்க நம்ம எல்லாருமே இரத்த தானம் செய்வோம். இரத்த தான தினமான இன்று கோடி பண்பலின் 1.5 வானவில் நிகழ்ச்சி நமக்காக தந்திருக்கிறது. இன்று செய்திடுவோம் இரத்த தானம், செய்திடுவோம் இரத்த தானம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுல் பிரசாத் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு கோடி பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில்

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், டிஎன் பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
1: JKKM என்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம். AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட லீடிங் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன்.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோபிச்செட்டிப்பாளையம்.
1: Counseling code 2758.
3: அனைவரின் பயணமும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை நிருபுள்ளி 5.

0: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
1: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: கொடைப்பண்பலை 100 புள்ளியில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
5: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகிலிருந்து வலம் வர இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
6: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: JKKM Engineering College, கோபிச்செட்டிப்பாளையம். AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
0: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா College of Technology, கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கவுன்சிலிங் கோட் 2758.
1: கொடைப்பண்பலை 100 புள்ளியந்தல் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடராகும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடராகும்.
4: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு.
5: எனக்கும்

0: கேட்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
3: என்னமண்ணா, நீங்கள் பயன்படுத்திய பொருட்கள், ஆடை அணிகலன்களை எல்லாம் மக்களுக்கு தானமாக வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் போல.
4: தவறாக புரிந்து கொண்டீர்கள் அமைச்சரே, தானமாக வழங்கவில்லை, இரண்டு நாள் வாடகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறேன்.
3: என்ன, வாடகைக்கு விட்டுக் கொண்டிருக்கிறீர்களா?
4: ஆமாம் அமைச்சரே, மன்னர் பயன்படுத்திய பொருட்கள் என்று அவர்கள் வீட்டு விழாக்களிலும் பெருமையாக பயன்படுத்தி விட்டு போகட்டுமே, அப்படியே அரண்மனைக்கும் வருமானம் வந்தது போல இருக்கும் அல்லவா.
3: மன்னா, கன நேரத்தில் உங்கள் செயலை பார்த்து நான் உங்களை தவறாக கணித்து விட்டேன்.
4: என்னவென்று கணித்து விட்டீர்கள்?
3: நல்லவராக மாறிவிட்டீர்களோ என்று. மன்னா,
4: ஏன் அமைச்சரே அப்படி சொல்லுகிறீர்கள்?
3: பின் என்ன மன்னா, இந்த பொருட்கள், ஆடை அணிகலன்கள் எல்லாம் பயன்படுத்தாமல் சும்மா தானே இருக்கிறது. அதையெல்லாம் மக்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு போக வேண்டியதானே, அதை போயா வாடகைக்கு விடுவீர்கள்? உலகில் எத்தனையோ தானங்கள் இருக்கின்றன. இதோ இன்று கூட பாருங்கள், ஜூன் 14 உலக ரத்த தான தினம்.
4: ஓ, அப்படியானால் நீங்கள் என்னை ரத்த தானம் செய்ய சொல்லுகிறீர்களா?
3: ஏன் மன்னா, ஏன், ரத்த தானம் செய்தால் என்ன தவறு? உலகில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். உயிரை காக்க சிறந்த தானம் ரத்த தானம் தான் மன்னா. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டுமானால், ரத்த தானம் செய்வது தொடர்பாக என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்று மருத்துவர் அருண் விஜய் அவர்களே சொல்கிறார், கேளுங்களேன்.
5: முக்கியமா பாத்தீங்கன்னா, ரத்தம், அந்த ஹீமோகுளோபின் அளவு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இரும்பு சத்துன்னு சொல்றோம், இரும்பு சத்து, அயன், அயன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு மெயின்டைன் தி ஹீமோகுளோபின் லெவல்ஸ். ஹீமோகுளோபின் லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம நாட்டு சராசரி மனுஷங்களுக்கு 12-15 வரைக்கும் இருக்கலாம், சில பேருக்கு 16 வரைக்கும் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ இந்த அயன் டாக்ஸிசிட்டி, அதாவது இந்த ஹீமோகுளோபின் அதிகமாக இருந்தனால, இந்த இரும்பு சத்து வந்து உடம்பு ரத்தத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாகுது. ஸோ அதனால பல நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போது முக்கியமாக, இப்போ நீங்கள் இந்த 45 மேலே இந்த பெண்மணிகள், அவங்களுக்கு வந்து இந்த இருதய கோளாறு, ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு இதெல்லாம் வர்றதா சொல்கிறாங்க. அது வந்து இந்த ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு கம்மியாக அளவில் வர்றதா பல ஆய்வுகள் இப்போ நிரூபிச்சிட்டு வராங்க. ஸோ நல்ல விஷயம் இல்லையா, ரத்த தானம் பண்ணுறதுனால ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா வந்து அந்த அயர்ன் ஓவர்லோட் கிடையாது, ப்ளஸ் நம்மளோட ரத்த சர்க்குலேஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதாகவும் இப்போ ஆய்வில் அது கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல், இந்த இரும்பு சத்து நம்ம ரத்தத்தில் அதிகமாச்சுன்னா நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம், கல்லீரல் ப்ராப்ளம் வரலாம், இருதய கோளாறு, அரித்மியாஸ், அதாவது அந்த பீட்டிங்கில் வந்து அது கொஞ்சம் மாறுதல்கள் வரலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல், குடல் வாய் பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த கேன்சர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கேன்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அயன் சத்து அதிகமாக சாப்பிட்றவங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமாக உணவில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த மாதிரி புற்றுநோய்கள் வர்றதா இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, நம்ம ரத்த தானம் பண்ணுறதுனால நம்ம மற்றவங்களுக்கு மட்டும் நல்லது பண்ணல, நமக்கும் நம்ம நல்லது பண்ணிக்கிறோம். இன்னொரு காமனாக கேட்குற கேள்வி, ரத்த தானம் பண்ணால் டாக்டர் நம்ம ரத்தம் போயிடாதா உடம்புல? ரத்த தானம் பண்ணுறதுன்றது நம்ம உடம்புல எல்லா ரத்தத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு அளவு எடுத்துப்பாங்க. அந்த அளவு வந்து நம்ம உடம்பே திருப்பி தயார் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் பயப்பட வேணாம், ரத்தம் கொடுக்கறதுனால நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் போயிடும்ன்ற அந்த தாட் ப்ராசஸை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். ரத்தம் பண்றது கண்டிப்பா நல்லது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா.
4: சிறப்பாக சொன்னார் அமைச்சரே, ரத்த தானம் செய்வதனால் இவ்வளவு நன்மைகள் இருக்கின்றனவா? சரி, யோசிக்கிறேன் அமைச்சரே.
3: யோசிக்கிறீர்களா? என்னமன்னா இப்படி சொல்லிவிட்டீர்கள்? ரத்த தானம் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், ரத்த தானம் செய்வோரை பெருமைப்படுத்தவும் தான் இந்த உலக ரத்த தான தினமே அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
4: இந்த உலகத்தில் ரத்த தானம் செய்யும் ஒவ்வொருவரையும் நம் தர்பாரின் சார்பாக உளமாற பாராட்டுவோம்.
3: சரி மன்னா, உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் இதற்கு முன் உங்கள் வாழ்நாளில் ஏதாவது ஒரு தானத்தையாவது செய்திருக்கிறீர்களா?
4: ஏன் அமைச்சரே, ஒரு 2 மாதத்திற்கு முன்பு கூட பிறந்த நாள் என்று அன்னதானம் செய்தோமே, நினைவில்லையா உங்களுக்கு?
3: நீங்களா? அன்னதானமா? பிறந்த நாளுக்கா? ஒன்றும் நினைவில்லையே மன்னா.
4: ஏன் அமைச்சரே, நம்முடைய நாட்டு மக்களை எல்லாம் வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொருவருடைய உள்ளங்கையிலும் 1 டீஸ்பூன் சர்க்கரை பொங்கலை அன்னதானமாக வழங்கினோமே, நினைவில்லையா உங்களுக்கு?
3: நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய செயலாது மன்னா, அதற்கு பெயர் அன்னதானம் இல்லை, நீங்கள் வழங்கிய பிரசாதம்.
0: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
6: கோடை பண்பலை 100.5 நேர்கள் இணைந்திருப்பது சுகமான காலை. வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
8: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்,
7: BSc ஹானர்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: June 14
2: நாடகத்துறைக்கு வந்த ஆண்டு 1940.
3: அப்போது அவருக்கு அகவை 6.
2: நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவில் அறிமுகம்.
3: NS கிருஷ்ணன் நாடக குழுவிற்கு பின் மாற்றம்.
2: நடிகர் திலகத்தை நாடகத்துறைக்கு அறிமுகப்படுத்தியவர் பெருமிதம்.
3: தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் 600 படங்களில் நடித்தவர் சாதனையாக்கம்.
2: மங்கையர்க்கரசி திரைப்படத்தில் தாயாக நடித்தவர் மதுரம்.
3: காக்கா பிடித்தாவது கைப்பற்றிவிடு அரசாங்க உத்தியோகம் என்றொரு காட்சி.
2: நிஜ காக்கையோடு வந்து காக்கா பிடித்தும் கதையாகவில்லை என சொல்லி செய்தார்
3: சிரிப்பு ஜாலம்.
2: அது முதல் ராதா கிருஷ்ணனின் முன்னொட்டாக
3: காக்கா சேர்ந்து கொண்டது.
2: 2012
3: பழம் பெரும் நடிகர் காக்கா ராதாகிருஷ்ணனின் நினைவு தினம் இன்று.
2: கியூபா புரட்சியாளர்கள் அழைத்தனர் சே வென்று.
3: சே என்றால் வியப்பென்று பொருள்.
2: ஆம், உலகமே வியந்த புரட்சியாளர்தான் அவர்.
3: ஆஸ்துமாவால் அவதிப்பட்ட மருத்துவர்.
2: கியூபாவின் வெற்றிக்கு ஃபிடல் காஸ்ட்ரோவுடன் இணைந்தார்.
3: கியூபாவின் வெற்றிக்கு பின் பொலிவியாவிற்கு மாறு வேடத்தில் பயணித்தார்.
2: அங்கும் கொரிலா தாக்குதல் நடத்தினார்.
3: அக்டோபர் 8 பொலிவிய படையினரிடம் மாட்டிக்கொண்டார்.
2: அடுத்த நாள் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
3: 1928
2: கியூபா புரட்சியாளர்
3: சே குவேராவின் பிறந்த தினம் இன்று.
2: முன்னாள் டென்னிஸ் வீராங்கனை,
3: சொந்த ஊர் ஜெர்மனி.
2: 22 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள்,
3: ஒலிம்பிக் தங்கப்பதக்கம்.
2: 377 வாரங்கள் நம்பர் 1 வீராங்கனை என்ற சாதனை.
3: 1988 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் வென்ற வீராங்கனை.
2: 1969
3: முன்னாள் டென்னிஸ் வீராங்கனை ஸ்டெஃபி கிராஃபின் பிறந்த தினம் இன்று.
2: பிறந்த ஊர் கோழிக்கோடு, கேரளம்.
3: பணியாற்றிய மொழிகள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம்.
2: முதல் திரைப்படம் அமர தீபம்.
3: இயக்குனர் ஸ்ரீதருடன் இணைந்து பணியாற்றிய படங்களுக்கு இல்லை அமரத்துவம்.
2: ஒளிப்பதிவில் படங்கள் 300,
3: இயக்கிய படங்கள் 30.
2: பிலிம் ஃபேர் விருது,
3: கே மகசின் விருது பெற்றவர்.
2: 1928
3: பிரபல பழம் பெரும் ஒளிப்பதிவாளர் வின்சென்டின் பிறந்த தினம் இன்று.
2: ஹைட்ரஜன் ஆக்சிஜனோடு இணைந்தால் நீர்.
3: ஹைட்ரஜனுடன் பல வேதிப்பொருட்கள் கலக்க ஹைட்ரோகுளோரிக் அமிலம்.
2: அமோனியம் சல்பேட்டுக்கு மூலம் ஹைட்ரஜன்.
3: ஒளிரும் பூச்சுக்களில் கதிரியக்க மூலம் ஹைட்ரஜன்.
2: ஹைட்ரஜன் ஏற்றம் செய்தால் மெத்தனால் கிடைக்கும்.
3: ஹைட்ரஜனின் நிலையற்ற அணு ட்ரைட்டியம் பிளக்க அணுகுண்டாகும்.
2: ஹைட்ரஜன் ஆக்க செயல்களுக்கு மட்டும் போதும்,
3: அழிவிற்கு ஹைட்ரஜன் குண்டு வேண்டாம்.
2: 1967
3: சீனா தனது முதலாவது ஹைட்ரஜன் குண்டை சோதித்து பார்த்த தினம் இன்று.
2: உயிரை இயக்கும் இயங்கும் திரவம் அது.
3: ஓடிக்கொண்டிருந்தால்தான் உயிர் இருக்கும்.
2: உயிர் வழியை சுமந்து ஒவ்வொரு செல்லுக்கும் தரும்.
3: அங்கிருந்து கரியமில வாயுவை சுமந்து வரும்.
2: பூமியில் உள்ளவற்றுள் அதி ஆச்சரிய மூலம்.
3: உரிய அளவு உடலுக்குள் இல்லையெனில் செயல்படாது தேகம்.
2: விபத்து ஏற்பட்டால் ரத்தம் சிந்தும்.
3: காயம் பெரிதானால் இழப்பு அதிகமாகும்.
2: அறுவை சிகிச்சையின் போதும் தேவைப்படும்.
3: அதனால் இயன்றோர் செய்யலாம் குருதி கொடை.
2: மனிதம் காக்க இருக்கலாமோ தடை.
3: இன்று உலக குருதி கொடையாளர் தினம்.
2: உயிர் காக்க அவசியம் இரத்த தானம்.
3: இன்று உலக குருதி கொடையாளர் தினம்.
2: உயிர் காக்க அவசியம் இரத்த தானம்.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டுச்சு வைத்தோம் பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
1: பிருத்வி விமென்ஸ்.

0: இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி. பிருத்வி உமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: கோடை பண்பலை 100 புள்ளேந்தல் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: 8:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
7: நாம கேட்டிருக்கோம் கோடை பண்பலையிலிருந்து சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையிலிருந்து உதயம் தர காத்திருக்கிறது உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் நிகழ்ச்சி. வானவில் தரும் இன்றைய வண்ணம் செய்திடுவோம் இரத்த தானம், செய்திடுவோம் இரத்த தானம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தராக பங்கேற்க காத்திருக்கிறார் இரத்த மாற்றியல் வல்லுநர் மற்றும் மருத்துவர் கோகுல் பிரசாத் அவர்கள். இன்று காலை 9 மணிக்கு கோடை பண்பலையின் வானவில் நிகழ்ச்சியில் செய்திடுவோம் இரத்த தானம்.

7:56 என்று சுகமான காலை நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். விழுவதெல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதற்காக அல்ல. எழுந்து நடை போடுவோம், வெற்றி பாதையை அடைவோம், என்றுமே புன்னகையோடு பயணிப்போம் என்று கூறிய நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலின் இன்றைய சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். மெல்ல ரமேஷ், நன்றி நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 சுகமான காலை வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள் TN பாளையம் கோபிச்செட்டிப்பாளையம்.
1: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
2: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: கோடை பண்பலில் இனி மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு

0: கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: அதாகப்பட்டதே, கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
2: ஒரு புள்ள கேக்குது கோடை எஃப்எம் தானுங்க உச்சத்தில்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நம் காடை பண்பலை நிறப்புள்ளியாய்ந்தில் இப்போது கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: வழங்கும் மனதோடராகும்.
0: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே, வணக்கம் குழந்தைகளே. கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் இன்னைக்கு குழந்தைகளோட பேச போறோம். பேசுறதுக்கு முன்னால நீங்க REM REM ஸ்லீப் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரேபிட் ஐ மூமெண்ட்ங்கிற விரைவான கண்ணசைவு உள்ள இந்த தூக்கத்துல சின்ன சின்ன சிரிப்பு, முகம் சொழிப்பு, கை கால்கள் லேசா அசையறதுன்னு அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாங்க, இந்த REM தூக்க முறையை அதிகமாக அனுபவிக்கிறவங்க நம்ம குட்டீஸ் தான். இந்த தூக்கம் 50% இவங்களை ஆக்கிரமிக்கிறதால குழந்தைகளோட மூளை சுறுசுறுப்பாக இயங்குமா, அதனால தான் நிறைய கனவுகள் கண்டு திடீர்னு அழுது நம்மளையும் தூங்க விட மாட்டாங்க. இப்போ நம்ம மனதோடு ராகம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காகவே தூங்காமல் சீக்கிரம் முழிச்சிருக்க அந்த குட்டீஸ் எல்லாரும் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கலாம். 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சசிரேகா ஜெயகாந்த். நம்ம நிகழ்ச்சியில முதலாவதா ஒரு செல்ல குட்டி வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வாங்க, வணக்கம்.
5: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
5: மதுரையில இருந்து ரேமிதா பேசுறேன்.
0: ரேமிதாவா? ரேமிதா தானே?
5: ஆமா.
0: என்ன படிக்கிறீங்க ரேமிதா?

0: மூன்றாம் வகுப்பு படிக்கிற ரேமிதா, சாப்பிட்டீங்களா? ஏன் சாப்பிடல? மணி எட்டாச்சே, பசிக்கலையா? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. சரி, என்ன சொல்ல போறீங்க ரேமிதா?
1: தமிழ் பாட்டும் இங்கிலீஷ் பாட்டும்
0: ரெண்டு பாட்டு பாட போறீங்க. முதல்ல என்ன பாட்டு? தமிழ் பாட்டா?
1: தமிழ் பாட்டு
0: பாடுங்க.
1: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், மின்மீனை விளக்க வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லை தூளி கட்டி மூஞ்சலாக்கி ஆடலாம், மலை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சம் ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
0: இப்படிலாம் செஞ்சோம்னா நமக்கு விடுப்பே தேவைப்படாது தானே? இன்னும் கொஞ்சம் நேரம் கூட அழகா விளையாடலாம். அப்போ இங்கிலீஷ் பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க.
1: Read, read, read, read your book. Read your book every day. Learn, learn, learn your words. As you laugh and play. Write, write, write the words. Write them neat and round. Draw, draw, draw and paint. Paint with fun around.
0: எல்லாத்தையுமே எப்படி படிக்கணும்னு ரொம்ப அழகா சொன்னார் ரேமிதா குட்டிக்காக. என்ன பாடல் தரலாம்?
1: டியூட்ல இருந்து பூட்டி வச்ச குதிரை.
0: பூட்டி வச்ச குதிரைன்னா அது என்ன? டியூட்ல இருந்து ஓ அந்த கருத்த மச்சான் அந்த பாட்டு சொல்றீங்களா? அது இடையில தானே வரும். அப்ப நம்ம ஒன்று பண்ணலாம், ரேமிதா குட்டிக்காக அழகான ஒரு பாடல் கொடுத்துடலாம். நன்றி பேசினதுக்கு.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
5: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
7: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
9: கோடைப்பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
12: காலையில எழுந்திருக்கணுமா, இரவு தூங்க போகணுமா, சாப்பிடணுமா, எல்லாத்துக்கும் பயிற்சி ரொம்ப அவசியம். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தானா வராதா அப்படின்னு. வரா, இது மாதிரி என்ன பண்ணாங்க, எங்க இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், எல்லா நாட்டிலேருந்து பசங்க வந்து படிக்கிறது, அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் சர்க்கஸ் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பிரின்சிபால் முதல்வர் அழைச்சிட்டு போனார். போயிட்டு வர்றது ஜாலியாக இருக்கும், எழுதுறது இம்சையாக இருக்கும். ஆனால் இந்த வாத்தியார் கொஞ்சம் நல்லவர், எழுத வேண்டாண்டா சொல்லுங்கோ அப்படின்னார். ஒரு சீன மாணவன் அவனை பார்த்து கேட்டார், யானை அந்த சர்க்கஸில் என்ன பண்ணுச்சு? அவன் சொன்னான், அவ்வளோ பெரிய யானை, இத்தனோண்டு ஸ்டூல், அதில் வந்து மரியாதையாக உட்கார்ந்தது. ஏன் உட்கார்ந்தது, எப்படி உட்கார்ந்தது அப்படின்னு. யானை மட்டும் செய்யலைன்னு வச்சுங்க, வேற வழி கிடையாது, பயந்துக்கிட்டு செஞ்சது அப்படின்னா. ஓ, அத்தாப்பில் ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார், எப்படிடா செஞ்சதுன்னு. அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம், உட்கார்ந்ததுங்க அப்படின்னா அமெரிக்க மாணவன். எங்கள் இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார், எப்படிடா உட்கார்ந்ததுன்னு. அதுதாங்க விநாயகர் பெருமை. என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா, அதுக்கு அந்த அறிவு கூடுதலாக இருக்கும் அப்படின்னா. அப்படிங்களா? சரி, ஒவ்வொருத்தனையாக கேட்டுட்ட சொன்னார், அந்த யானை எப்படி அந்த ஸ்டூலில் உட்காந்துது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம். யார் பயிற்சி கொடுத்தாங்களோ அவங்கள கேட்போமா? சர்க்கஸில் அதை உட்காத்தி வச்சாரு, அவரை கேட்போமா? அவர்கிட்ட கேட்டார், எப்படி அந்த யானை உட்காந்துதுன்னு கேட்டார். முதல்ல அது உட்காராது, அது 4 காலில் நிற்கிற விலங்கு, இத்தனோண்டு ஸ்டூலில் உட்காருன்னா உட்காராது, நாங்கள் அதை பழக்கப்படுத்துவோம். இதை பெரிய விஷயம்னு சொல்கிறீங்களே, யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸில், அதுக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது ஸ்நான பிராப்தி உண்டா? கிடையாது. நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல ட்ரெயின் பண்ணுறவங்க சைக்கிளோடு நின்றுக்குவோம், யானைக்கிட்ட பாசமாக இருப்போம், அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம், அந்த யானை துதிக்கையால் அந்த சைக்கிள்

0: தொட்டா அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம், அது கண்டுபிடிச்சிடும் இது செஞ்சா நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும். அப்புறம் நாங்க ஏறி உட்காந்து ஓட்டுவோம், அதால முடியாதுன்னு அதுக்கு பயப்படும், செய்யாது. நாங்க ரெண்டு தடவை சொல்லுவோம், மூணாவது தடவை என்ன சொல்லுவோம், இதுல நீ ஏறி ஓட்டலன்னா உன் கூட பேச மாட்டோம், உன் கூட நாங்க பேச மாட்டோம் அப்படின்னு. அந்த சர்க்கஸ்லயே அந்த யானையோட பேசுறாமல் அவன் ஒருத்தன் தான், வேற யாரும் பேச மாட்டாங்க யானையோட, அவன் ஒருத்தன் தான் பேசுவான். இவனும் நம்ம கிட்ட பேச மாட்டான்னா என்ன ஆவருது அப்படின்னு, சைக்கிள் உழுந்து அது உழுந்து நாலு தடவை கடந்து கடைசியா வேற வழி இல்லை அப்படின்னு, ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை சைக்கிள்ல ஏறி உட்காந்துரும் யானை. இது அந்த சர்க்கஸ் நடத்துறவர் சொல்லிட்டு சொன்னாரு, பயிற்சி சரியா கொடுத்தா எதுவுமே சரியா நடக்கும் அப்படின்னார். நமக்கு கோபம் எப்படி வரும், சில பேர் சொல்லுவான் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன், இந்த அவரு தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார். அப்போ உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்லை, சுவிட்ச் போட்டால் ஃபேன் எரியுது, அவர்கிட்ட சுவிட்ச் போட்டால் உனக்கு கோபம் வருமா? நான் அமைதியாக இருந்தேன் சார், அவன் தான் வாயை பிடுங்கினான் என்கிட்டேருந்து, அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா. இன்னொருவருடைய கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். எவ்வளவு இம்ச பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது, வருதுன்னா என்ன அர்த்தம், நமக்கு பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம். அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்க கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவளம் பயிற்சி அவசியம். என்னென்னவனாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா, பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
3: நேர்களை நம்ம கோடை பண்பலை 100.5 இன்னைக்கு காலையில 9 மணிக்கு அடுத்த நிகழ்ச்சியா உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில், 9:30 சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில். வானவில் தரும் இன்றைய வண்ணம் செய்திடுவோம் இரத்த தானம். சிறப்பு விருந்தினராக இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுல் பிரசாத் அவர்கள் நம்மோடு இணையவிருக்கிறார். இப்போது நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடைப்பண்மலை 100.5 மனதோடு ராகம். குழந்தைகளோட பேசிட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ரூபேஸ்வரனா? என்ன படிக்கிறீங்க? அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய படிப்பு, எப்படியோ வெற்றிகரமா ரெண்டாப்ப போயிட்டீங்கல்ல. சரி, என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க. மறந்து அவ்வளவுதானா? சரி, எப்படியோ மாப்பிள்ளையே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா திருட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அப்படிதானே? சரி ரூபேஸ்வரன், ரொம்ப அழகா

0: சொன்னீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு கொடுக்கலாம்? ரொம்ப யோசிக்கிறாங்களே. என்னம்மா?
1: விஜய் படத்துல.
0: சரி, உங்களுக்காக ஒரு பாட்டு வருது, கேளுங்க குட்டி செல்லம். நன்றிமா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின்

0: சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
2: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
1: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
5: கோடை பண்பலை 100.5 இல் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
9: இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நீங்க என்ன செய்வீங்க?
10: கர்ப்பிணி பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல இருந்து கரெக்டா டேப்லெட் சாப்பிடறாங்களா நாங்க போன் பண்ணி கேட்போம். பிரஷர் இருந்தா 2-3 நாள் ஒரு தடவை பிரஷர் செக் பண்ணுவோம். சுகர் இருந்தா நாங்க MTM சொல்லுவாங்க, அவங்க சுகர் செக் பண்ண சொல்லுவோம். வெயிட் இதை நாங்க பாப்போம். இதெல்லாம் கீழே TH கொடைக்கானல் GH எல்லாம் செக் பண்ண சொல்லுவோம்.
8: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
5: கொடை பண்பலை 100.5 இல் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
11: ஆரம்பிக்கலாங்களா?
8: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
12: ஒரே ஒரு பெயர் தான்
13: கோடை பண்பலை.
12: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
14: இருக்கும்
15: தனமா இருக்கும்,
16: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
12: நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும்
16: கோடை பண்பலை 100.5.
17: எல்லா நாளுமே
18: நல்ல நாள் தான்,
17: எல்லா நேரமும்
18: நல்ல நேரம் தான்.
8: நேய சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
19: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
8: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
0: எத்தனை

0: வாய் கொடுத்த தமிழுக்கு.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கேட்டுச்சு வைத்தோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்
2: மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
1: வழங்கிய மனதோடு ராகம்
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகிலிருந்து வலமுறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம். ஏதாவது தப்பு பண்ணி தப்பிக்க நினைச்சா கூட திரு திருன்னு முழிச்சே காட்டி கொடுக்கறதுல நம்ம செல்ல குட்டீஸை அடிச்சுக்க ஆளே இல்லை. இருந்தாலும் அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக தானே இருக்கும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக வந்து பேச போகிற அந்த குட்டி செல்லம் யாருங்க?
2: என்ன
1: பேருங்க? நான் கூட என்ன திட்டுறீங்கன்னு நினைச்சிட்டேன் ஆஷிகா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லல்ல. நல்லா இருக்கீங்களா?
2: ஆ நல்லா இருக்கும்.
1: சரி, என்ன படிக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் தங்க குட்டி. என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட்
1: இரண்டாம் வகுப்பு படிக்கிறீங்க. ரொம்ப அழகா பேசுறீங்களே. பேச்சு போட்டியில எல்லாம் சேர்ந்திருக்கீங்களா பள்ளியில? தேங்க் யூ. எப்படி வீட்ல நிறைய பேசிட்டே இருப்பீங்களா?
2: ஆமா.
1: சரி ஆஷிகா செல்ல குட்டி, என்ன சொல்ல போறீங்க?
2: I am a little baddie.
1: சரி சொல்லுங்க.
2: I am a little baddie, cute and fat. I eat what I don't like it. When I see a cat come out to play, I set my wing and fly away.
1: உங்களுக்கு கேட் பிடிக்குமா?
2: பிடிக்கும்.
1: அப்ப பிடிக்காதுன்னு
2: சொன்னீங்க? அந்த பாடல்ல போட்டுந்து கேன.
1: வேற என்ன பண்றது, பாட்டுல அப்படி இருந்துச்சு நான் அப்படி பாடுனேன்றீங்களா? சரி செல்லக்குட்டிக்காக என்ன பாடல் தரலாம்?
2: கோல்டன் ஸ்பாரோ
1: கேட்டலாமா? தேங்க்யூ.
2: வெல்கம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
6: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை 100.5 இல் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: இன்று மறுபகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி இருக்குங்க நம்ம கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாளம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் அருகிலிருந்து விளம்பரம் இருக்குங்க. நேர்கள் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. நாம் ரசிச்சிட்ருக்கோம் கோடை பண்பலை 100.5 இது மனதோடு ராகம். இப்போ ஒரு குழந்தை செல்லம் வந்திருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். ஆ, ஏதோ வித்துக்கிட்டே வந்திருக்காங்களே, யார் அது? வந்துட்டீங்க, இனிப்புல பேசலாம். யார் இருக்கீங்க? வர்ஷா, கொண்ட கடையில பாசி பேர்லாம் வாங்கிக்கிட்டே பேசுறீங்களா?
6: இல்லக்கா.
5: இல்லையா? சரி வர்ஷா குட்டி, பேசுறதுக்கு முன்னால என்ன பாடல் கேட்கலாம்னு சொல்லுங்க.
6: யூத் படத்துல இருந்து முட்டை கலக்கி பாட்டுக.
5: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்போ வர்ஷா? வர்ஷா, வர்ஷாவுக்கு வந்து பயங்கர பசின்னு நினைக்கிறேன், அதனால வந்து அவங்க கொண்ட கடையில பாசி பேர்லாம் சாப்பிட்டு தான் வர போறீங்களா வர்ஷா? இப்ப பாட போறீங்களா, சொல்ல போறீங்களா?
6: சொல்ல போறீங்க.
5: சரி சொல்லுங்க. சொல்லுங்க.
6: ஒற்றுமை வெள்ளம் கல்லீர் கற்கண்டு எதையும் ஒன்றிப்பார் மற்றவருக்கு உதவி செய் சமமே அனைவரும் வண்டி பார்த்து நட தை பொங்கல் இனியுது பூச்செடி வளர்த்தீடு சீர்கை விளையாடு வெள்ள தமிழ் பயில்.
5: ரொம்ப அழகா சொன்ன வர்ஷாவுக்காக

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். கோடை பண்மலை 105 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
0: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டிய போட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க. அது சம்பந்தமாக அனுபவப்பட்டவங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான். அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம். அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேற்றுக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுளிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும். இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர்

0: வேலையாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும், அது கன்னத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும். அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது வடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குகிற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லோருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். சார், உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க சார். உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கன்னத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன். திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது. என் கையை வந்து குழந்தையோட கன்னத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கன்னத்தை கிள்ளிவிட்டுது. அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கன்னத்தை தடவிக்கிட்டே
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சரியா கிளங்கோ சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல் புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
5: நேரம் இப்போ காலையில 8:50. நம்ம மனதோடு ரகம் நிகழ்ச்சியில வந்து இணையக்கூடிய அந்த குட்டி செல்ல யாருன்னு பாக்கலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். இணைப்புல வந்தாச்சு. யார் இருக்கீங்க?
6: வணக்கம்.
5: வணக்கம். யாரு?
6: எஸ் பிரதாபன்.
5: பிரதாபன், எங்க இருந்து பேசுறீங்க பிரதாபன்?
6: புத்தூர் திருச்சி.
5: சரி, திருச்சியில இருந்து என்ன படிக்கிறீங்க?
6: உன்னை புகழ்ந்தவர்க்கே உலகில்
5: சொல்லிட்டீங்க. யாரு இந்த பாடலை சொல்லி கொடுத்தது? தமிழ் ஆசிரியையா? அவங்க பேர் என்ன?
6: பிரதாபன்.
5: உங்க பேர் பிரதாபனா? சரி, பிரதாபன் செல்லக்குட்டிக்கு என்ன பாடல் கொடுக்கலாம்? பிரதாபன்,
6: நியோ.
5: சரி, பாடல் கேட்கலாம் பிரதாபன். நன்றிமா.

0: சிங்கார மொழி பேசும் சின்னஞ்சிறு கிளிகளோடு வளம் வந்த நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். விடைபெறுகிறேன் சசிரேகா ஜெயகாந்த். நன்றி நேர்களே.
1: மன்னிக்க, நான் என்ன மார்க்காடா? ஆண்டனிடா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தா குமாரப்பாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் வானவில் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை

செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களிலிருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
5: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: தானமாக வழங்கப்படும் ஒவ்வொரு துளி இரத்தத்தின் மூலமும் மற்றொரு விலைமதிப்பற்ற உயிரை காக்கிறது தானம், இரத்த தானம். உலக இரத்த தான தினமான இன்று கோடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தின் வானவில் இன்று நமக்காக தந்திருக்கிறது செய்திடுவோம் இரத்த தானம். செய்திடுவோம் இரத்த தானம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தராக பங்கேற்க காத்திருக்கிறார் இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுல் பிரசாத் அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற நேய உறவுகள் தொட்டு வரலாம். 24 24 26 24 24 29 முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2. நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறார் ஜே பி ரமேஷ்குமார்.
8: நன்றிகள் பல மேர்லின் ரமேஷ். மறக்காத உறவுகளுக்கு மனம் கனிந்த அன்பின் வணக்கங்கள் நேயர்களே.

0: இரத்தம் இயற்கை மனிதனுக்கு தானம் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே கொடுத்திருக்கும் வரப்பிரசாதம். பூமியில் பிறந்த ஒவ்வொருவரும் செய்யும் தானங்களில் சிறந்த தானம் இரத்த தானம் என்பது தகுமே. ஆனால் இரத்தத்தை தானம் செய்தால் அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் வந்துவிடும் என்று பலர் தயக்கத்தில் இருக்கிறார்கள். அத்தயக்கத்தை போக்குவதற்கு அது சார்ந்து இருக்கக்கூடிய ஐயங்களுக்கு விளக்கம் பெறவும் இன்று கடைபிடிக்கிறோம் உலக இரத்த கொடையாளர்கள் நாளாக. இந்நாளினை மேலும் சிறப்பாக நமது கோடை பண்புலை 100.5 இன்றைய வானவெளியில் தந்திருக்கும் தலைப்பு செய்திடுவோம் இரத்த தானம். சிறப்பு விருந்தினராக இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுல பிரசாத் அவர்கள் நம்மோடு தொலைபேசி வழியே இணைந்திருக்கிறார். நமது சிறப்பு விருந்தினர் இரத்த மாற்று மருத்துவம், இரத்த வங்கி மேலாண்மை மற்றும் இரத்த கோளாறுகள் குறித்த படிப்பில் தங்கப்பதக்கம் பெற்றவர். ஒரு தசாப்தத்திற்கு மேல் இத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் இவர் தற்போது கோயம்புத்தூர் KMC மருத்துவமனையில் தனது சேவையை செய்து கொண்டிருக்கிறார். 6க்கும் மேற்பட்ட மருத்துவ ஆராய்ச்சி கட்டுரைகளை மருத்துவ உலகிற்கு தந்திருக்கிறார். பல்வேறு இடங்களில் தன்னுடைய பணியினையை மருத்துவத்துறைக்கு தந்து கொண்டிருக்கும் நமது மருத்துவர் இரத்தம் பற்றி வெவ்வேறு வழிகளை விழிப்புணர்வுகளை தந்து கொண்டிருக்கிறார். உலக இரத்த கொடையாளர்கள் நாளில் இனிதே வரவேற்கிறது நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு விருந்தினரை. அன்பின் காலை வணக்கங்கள் ஐயா. அந்த வணக்கத்தோடு ஐயாட கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் ஏன் இரத்த தானம் செய்ய வேண்டும், இந்த இரத்த தானம் செய்வதால் மற்றவர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை நாம் செய்கிறோம் ஐயா?
1: இப்போ நம்ம மெடிக்கல் டெக்னாலஜி உலகத்தில் எவ்வளோ டெக்னாலஜி இருந்தாலும் இது வரைக்கும் ஒரு ஃபேக்டரியில் உற்பத்தி பண்ண முடியாத ஒரு பொருள் ரத்தம் தான். இன்னைக்கு வரைக்குமே ஒருத்தர் கொடுத்தா தான் இன்னொருத்தருக்கு ரத்தம். எப்படின்னா இப்போ கொடுக்குறவங்களுக்கும் கொஞ்சம் உடம்புல நன்மைகள் இருக்கும். ஏன்னா பழைய ரத்தம் போயிட்டு புது ரத்தம் விடுற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்களேன்.
0: சரிங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லுங்க ஏன் சொல்லுங்க, கேட்கறதுக்கு தயாரா இருக்கும் சொல்லுங்க.
1: பல பேருக்கு ரத்தம் தேவைப்பட்டுகிட்டே தான் இருக்குது. பட் என்னென்னா யாராவது கொடுத்தா தான் இன்னும் மற்றவங்கள நம்பி தான் இருக்காங்க.
0: நம்பி தான் இருக்கிறாங்கன்னு ஐயா சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஐயன் கேட்கறதுக்காக நிறைய உறவுகள் காத்திருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பின் ஏர் யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
2: கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க.
0: கேளுங்க ஐயா.
2: சார் ரெண்டு கேள்வி இருக்கு. அந்த ரத்த தானம் வந்து என்பது வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் கொடுத்துருக்காங்க. பெண்கள் அப்படிங்கறது அரிதா இருக்குது.
0: அப்படி நீங்க நினைக்கிறீங்க சார்?
2: சரி. அதே மாதிரி இந்த ஒரு வந்து தன்னுடைய ரத்தம் வந்து எந்த வகையை சேர்ந்தது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள அவசியமா சார்? அதுல வந்து எத்தனை மொத்தம் வந்து எத்தனை வகை இருக்குது?
0: அந்த ஐயா சொல்றாரு கேட்டலாம்.
1: இது ரொம்ப நல்ல கேள்வி சார். உங்க முதல் கேள்விக்கு என்னன்னா, ரத்தம் கொடுத்துறதுன்னா முதல்ல டெஸ்ட் பண்ணுவோம் ரத்த அளவு ஒருத்தருக்கு எவ்வளவு இருக்குன்ட்டு. இந்த ஹீமோகுளோபின் அளவு ஒரு 12.5 மேல இருந்தாதான் ரத்தம் கொடுக்கறது. சரிங்களா? பெண்களுக்கு அந்த அளவு எப்பயுமே கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு ஆண்கள் ரத்தம் கொடுக்க வராங்கன்னா 98 பேருக்கு கரெக்டா இருக்கும். இதே பெண்கள் வராங்கன்னா கிட்டத்தட்ட பாதி பேருக்கு தான் அந்த அளவு கரெக்டா இருக்குங்க. இது ஒரு ரீசன். பட் டொனேட் பண்ண வர்றதே பெண்கள் கம்மியா தான் வராங்க.
0: அது அவங்களுக்கு வந்து மாதம் மாதம் அந்த ரத்த இழப்புகள் இருக்கும் பொழுது அவங்க வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரத்த சோகை இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்ட இன்னொரு கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்தத்தில் வந்து எத்தனை வகைகள் இருக்கின்றன, அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு உங்களோட பதில் சொல்லுங்கள்.
1: இப்போ ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா ABO AB பேசிக்காக இந்த நாள் அப்புறம் இதுலேயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ப்ரைமரியாக எல்லாத்துக்கும் பார்க்கறது ஒரு 8 வகை இருக்குங்க.
0: சரிங்க.
1: சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பார்த்து வச்சுட்டு ரொம்ப அவசியம். அதனால இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸில் கூட ரத்த வகை இருக்கும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி வேணும்னா என்ன ரத்த வகை அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த ரத்தம் ஏற்றுறதுக்கு வசதியாக இருக்குங்க.
0: அதனால வந்து அவங்கவுங்க ஒரு ரத்தம் தெரிஞ்சு கையில் வச்சுக்கிறது நல்லதுன்னு ஐயா சொல்லியிருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஹலோ சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார், நாங்க திண்டுக்கல் மாவட்டம் விருவீடு கிராமம் விஜயா பேசுறீங்க மேடம்.
0: விஜயா அம்மா, கேளுங்க ஐயாட்ட உங்க கேள்விய.
3: கேக்குறேங்க சார். சார், என் பையன் பேரு தமிழ்செல்வன். அவன் 6 மாசத்துக்கு ஒரு தடவை எங்க

0: அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ரத்த தானம் பண்ணிட்டே தான் இருக்கிறான்.
1: சரிங்க,
0: அவ வயசு 26 நடக்குது, அதனால பின்னாடி ஏன் தொந்தரவு வருமா, பிரச்சனை வருமா, இல்ல இது குடுக்கலாமா, ஒரு பிரச்சனை இல்லையான்னு தெரியணும் சார்.
1: இந்த ஐயா சொல்றாரு, மருத்துவர் சொல்றாரு, கேட்டறலாம். ஐயா சொல்லுங்க.
2: வாழ்க்கையே ஒரு நல்ல விதத்துல வாழ்றதுனால இன்னும் வித்தியாசம் தெரியல, பட் ரெகுலரா ரத்தம் கொடுக்கறவங்க ரொம்பவே ஆரோக்கியமா இருக்காங்க.
1: இப்ப ஒருத்தர் வந்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை வந்து ரத்தம் கொடுக்கலாங்க? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரத்தம் கொடுத்துட்டேன், எத்தனை நாள் கழிச்சு நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ரத்தம் கொடுக்க முடியும்?
2: ஆண்கள் 93 மாசம் கழிச்சும், பெண்கள் 4 மாசம் கழிச்சு கொடுக்கலாங்க.
1: இதுதான் வந்து ஒரு கால வரையறுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. 9:12 துளியில் இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அன்பு தம்பிக்கும் மருத்துவக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்பட்டிலிருந்து பழனியாய் பேசுறேன். வணக்கம் சார்.
1: வணக்கமா கேளுங்க.
3: அதான் சார், 2 கேள்வி. அதாவது இந்த பிரஷரு சுகர் உள்ளவங்க ரத்தம் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்தத்தின் அளவு இவ்வளவுதான் கொடுக்கணும், இதுக்கு மேல கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குதாங்க சார்? 2 கேள்விக்கும் பதில எதிர்பார்க்கறேன் சார்.
2: நல்ல கேள்விங்க. அது முதல் கேள்விக்கு என்னன்னா, சுகர் பிரஷர் இருக்கிறவங்க தாராளமா ரத்தம் கொடுக்கலாம், என்னன்னா அது கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா தாராளமா கொடுக்கலாங்கம்மா.
1: அடுத்து வந்து கேட்ட அவங்க கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்தில் வந்து எவ்வளோ ரத்தம் எடுப்பாங்க, எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு உங்களோட விடை சொல்லுங்க.
2: அதுக்கு ஒரு 2 வகையை எடுத்ததுங்க. ஒன்று 350 ml இல்லாட்டி 450 ml எடுக்கிறது. இப்போ வெயிட்டை கொடுத்ததும் எல்லாம் மாறும். 55 கிலோக்கு மேலே இருந்தால் 450 ml ரத்தம் கொடுக்கலாம். 55 கம்மியாக இருக்காங்க, பட் ஒரு 45 கிலோ இருக்காங்கன்னா அது ஒரு 350 ml ரத்தம் கொடுக்கலாம்.
1: இதுதான் வந்து அளவுன்னு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
12: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
13: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
14: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
15: அனில் பாஸ்தா,
16: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
14: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
8: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: அழைகளின் ஆதவனாம் நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெளியில். இன்றைய வண்ணமாக செய்திடுவோம் இரத்த தானம் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பு விருந்தினர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்
9: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. யார் பேசுறீங்க?

0: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சந்திரசேகரன் ஐயா, உங்க ஐயத்தை கேளுங்க.
0: ஐயா, இந்த ஹீமோகுளோபின் லெவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும். சோ எந்த லெவலுக்கு மேல இருந்ததுன்னா அதை கொடுக்கலாம் அப்படிங்கறது என்னுடைய முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, நம்ம ஒரு ரத்தம் அப்படிங்கறத கொடுத்துறோம், அதை கொடுத்த அளவு ரத்தம் மறுபடியும் ஊறி வருவதற்கு எவ்வளவு நாட்கள் ஆகும், இத பத்தி தெரிஞ்சுக்கணும் ஐயா.
1: ஐயா சொல்லுங்க.
2: சரிங்க, நல்ல கேள்விங்க. இப்ப ஹீமோகுளோபின் அளவு 12.5 மேல ஒரு 18 இருக்கிறவங்க ரத்தம் கொடுக்கலாங்க.
1: சரிங்க, இது ஒரு விஷயம். இப்போ வந்து ரத்தம் கொடுத்து அந்த அளவு வந்து எத்தனை நாளைக்குல ஒரு மனுஷனுக்கு வரும்னு கேட்டாங்கயா.
2: சரி, இப்போ ரத்தம் கொடுத்தது என்ன ஆகும்னா உடம்புல கொஞ்சம் சேமிச்சிருக்கும், அது நம்ம சர்க்குலேஷனுக்கு வந்துருங்க. அப்படி வரத்துக்கு ஒரு 2 to 3 ஆகும் அளவு வைஸ் பார்த்தீங்கன்னா, 400 ml உடம்புல ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு. பட் அந்த சேமிச்சு வச்ச அளவு திருப்பி நம்ம பில்ட் பண்றதுக்கு தான் ஒரு 3 கேப் கொடுக்குறாங்க.
1: 90 மேல ஆகும் ஐயா சொல்லியிருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐயா, ஒருத்தருக்கு வந்து ரத்த தானம் கொடுக்குறோம். இப்ப ரத்தம் கொடுக்குறவங்கள்ட்ட இருக்கிற நோய் வந்து அவங்களுக்கு மத்தவங்களுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்களா?
2: இருக்குதுங்க. அதனாலதான் 2 இதை நம்ம அணுகிறோம். முதல்ல என்னென்ன நோய் இருக்கா, தரவா ஒரு ஹிஸ்டரி கேட்டுரும் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு. ஒரு 3 ஃபுல்லா க்வெஸ்சன்ஸ் இருக்குங்க, எல்லாம் தரவா கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டொனேஷனே பண்ணுவாங்க.
1: இந்த முறைகள்
2: டொனேட் பண்ணதுக்கு அப்புறமும் கூட
1: சரிங்க,
2: ஒரு 5 இன்ஃபெக்ஷனுக்கு நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னா HIV, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, சிஃபிலிஸ், மலேரியா. இது 5 டெஸ்ட் பண்ணி எல்லாம் நெகட்டிவ், எல்லாம் சரியா இருக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இன்னொரு பேஷண்ட்டுக்கு கொடுப்போம்.
1: இந்த முறைகளை வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர்யாரோ வருக வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவெளியில். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் மருவிபட்டி 5.
1: கேளுங்க.
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்
3: ஐயா. வந்து ரத்ததானம் பண்ண வந்து எந்த வயசுல இருந்து எந்த வயசு வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி ஐயா. இதோட பாத்தீங்கன்னா யாரா ரத்தம் பண்ணலாம், யாரா பண்ண கூடாது சொல்லுங்க.
2: சரிங்க, இப்ப வயசு படி பாத்தீங்கன்னா 18 to 65 இருக்கிறவங்க ரத்தம் கொடுக்கலாங்க.
1: சரிங்க,
2: இதே முதல் தடவை கொடுக்குறாங்கன்னா மட்டும் ஒரு 60 வரைக்கும் லிமிட் இருக்கு.
1: இது இந்த விஷயம் பண்ணணும்.
2: 18 to 65.
1: இப்போ இதில் வந்து யார் கொடுக்கக்கூடாதுங்க? இப்போ வந்து இந்தந்த நோய் இருக்கிறவங்களா கொடுக்கக்கூடாது, இல்லை இவங்களா கட்டாய ரத்தமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களா, அது யாராக இருங்கய்யா?
2: ஓகேங்க, இப்போ ஒரு 5 இன்ஃபெக்ஷன் சொன்னேன்ல, அது இருக்கிறவங்க திருப்பி பிளட் கொடுக்கக்கூடாதுங்க.
1: சரிங்க
2: சரிங்க. அப்புறம் ரொம்ப நாளா நோய் பட்டிருக்கவங்க, உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க, கேன்சர் வந்து குணமானவங்க, இதய நோய் உள்ளவங்க, இவங்கெல்லாம் ரத்தம் கொடுக்கக்கூடாது.
1: இப்போங்க ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அவசரமாக ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம யார்கிட்ட கேட்கணும், எங்கே கேட்கணும், எப்படி கேட்டு நம்ம வாங்கிக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க ஏன்.
2: சரிங்க, இப்போ நம்ம இந்திய அரசு ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் என்னென்னா ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ரத்தம் வங்கியும் டெய்லியுமே தினமும் இவ்வளோ ரத்தம் எங்ககிட்ட இருக்குங்கிறத அப்லோட் பண்ணிடுவாங்க, பதிவு பண்ணுவாங்க. ஸோ இ ரத்த கோஷ் அந்த வெப்சைட் பேர்.
1: இன்னொரு முறை சொல்லுங்க, நாங்கள் குறிச்சு வச்சுக்கிறோம். இன்னொரு முறை சொல்லுங்க.
2: இ ரத்த கோஷ்.
1: சரி,
2: RAKTKOSH.
1: சரிங்க,
2: இது நீங்கள் மாநில வாரியா, டிஸ்ட்ரிக்ட் வாரியா, மாவட்ட வாரியா ஹாஸ்பிட்டல் பார்த்து அங்கே எவ்வளோ ரத்தம் ஸ்டாக் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாங்க.
1: சரிங்க, அவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்படிங்க அவங்கள்ட்ட நம்ம கேட்டு வாங்குறது, மருத்துவமனையிலேருந்து கேட்டு வாங்கி கொடுப்பாங்களா இல்லை நாமளே தனியாக வாங்க முடியுமா, அதை பற்றி?
2: இல்லை, மருத்துவமனையிலேருந்து கேட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம போய் கேட்குற மாதிரி இருக்காது.
1: இந்த முறையை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர், வரும் நேரம் 9:20 துளிகள் வருக வணக்கம்.
4: காலை வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் வடமந்திரி கோபாலகிருஷ்ணன்.
1: வணக்கம் ஐயா, கேளுங்க.
4: ஐயாவுக்கு வணக்கங்க.
2: வணக்கம்ங்க
4: ஐயா. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ரத்த வங்கிகள் இருக்குங்க, அங்கே வந்து ரத்தம் சேகரிக்கிறாங்க. அந்த அப்படி சேகரிக்கப்பட்ட ரத்தங்கள் வந்து எவ்வளவு நாள் வரைக்கும் பயன்படுத்தலாங்க அப்படின்றது ஒண்ணுங்க. இன்னொன்று வந்து ரத்த சோகை இருக்கு, அது எப்படி ஏற்படுதுங்க, அப்படிப்பட்டவங்க வந்து ரத்தம் கொடுக்கலாமா அப்படின்றத பத்தி போல. அவ்வளவுதாங்க, நன்றி.
2: சரி, முதல் கேள்விக்கு என்ன பதில்னா, இப்ப ரத்தம் கொடுத்து அது அப்படியே நம்ம ஒரு பேஷண்ட் கொடுக்க போறது இல்லைங்க. ரெட் செல், பிளேட்லெட், பிளாஸ்மா அப்படின்னு 3 பிரிச்சுட்டு யாருக்கு என்ன மூலப்பொருள் தேவையோ அதை மட்டும்தான் நம்ம கொடுப்போம். நம்ம பிளேட்லெட் வெறும் ஒரு 5 தான் வச்சிருக்க முடியுங்க. ரத்த சிவப்பானவர்கள் ரெட் செல்ஸ் வந்து 42 வச்சிருக்கோம். பிளாஸ்மா வந்து 1 வரைக்கும் வச்சிருக்கலாங்க.
1: சரிங்க, இப்போ வந்து அவங்க வந்து இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் கேட்டாங்க. இந்த ரத்த சோகை வர்றதுக்கு காரணங்கள் என்ன?

0: அப்படின்றதையும் நீங்க சொல்லிருங்கய்யா.
1: ஓகேங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க பிளட் கொடுக்க முடியாதுங்க. அதான் ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கிறது தான் நம்ம ரத்த ரோக சோகைன்னு சொல்றோம். 12.5 கீழே இருந்தா
0: முருங்கைக்காய்
1: எந்த காய்கறி எல்லாம் பச்சையா இருக்கோ அந்த எல்லாமே சாப்பிடலாம். கீரை காய்கறிகள்லாம்
0: ஐயா ஒரு அழகான விஷயம் சொல்லியிருக்காரு, பச்சை கலர்ல எந்தெந்த காய்கறிகள் இருக்குதோ அதை சாப்பிடணும் சொல்லி. இன்னொரு விஷயங்க, அதை வந்து நல்லா வேக வச்சு சாப்பிட்றது நல்லதுங்களா இல்லை அரவேக்காடா சாப்பிட்றது நல்லதுங்களா அதையும் சொல்லிருங்கய்யா.
1: நல்ல வேக வச்சு சாப்பிடலாம்.
0: இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:22 மணி துளிகள் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்துட்டீங்க, உங்க பேருங்க?
2: நீங்க
0: சொல்லுங்க, நாங்க கேக்குறோம், என்ன உங்களுக்கு சந்தேகம்?
2: சரிங்க, இப்ப வந்து கூட கூட வந்து பாஞ்சாலும் ஒரு அரிப்பு மாதிரி வருது.
1: என்ன தொந்தரவு வரும்னா சின்ன தடிப்பு வரலாம், இல்ல கொஞ்சம் காய்ச்சல் மாதிரி வந்துட்டு போகலாம்.
0: இன்னொரு கேள்வி எனக்கு ஒருத்தருக்கு ரத்த செலுத்துறோம்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த 5 டெஸ்டும் பண்றோம், எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான் ஒருத்தருக்கு செலுத்துறாங்க. அப்படி இருந்து வந்து நமக்கு பாதிப்பு வருமாங்க?
1: இதெல்லாம் தவிர்க்க முடியாத பாதிப்புகள் இருக்குன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனா மருத்துவரை சந்திச்சு அதை சரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த
0: நேர் யாரோ வருக. வணக்கம், இணைந்திருக்கிறோம், வானவில் வணக்கம்.
3: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
0: வணக்கத்தோட வந்திருக்கிறவங்க பேர் என்னங்க?
3: மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன்.
0: ஐயா கேளுங்கய்யா, உங்க ஐயத்தை.
3: ஐயா சொல்றேங்க ஐயா, இருக்கும் போது அன்னதானம், இயலும் போது ரத்த தானம், இறக்கும் போது உறுப்பு தானம், இறந்த பின் கண் தானம், இறுதியில் உடல் தானம், எப்போதும் தேவை நிதானம் என்ற சிந்தனையோடு ஐயா இன்னைக்கு வந்து ரத்த தானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கு. இப்ப ஒருத்தர் ரத்த தானம் பண்ணும்னா அவர் உடல்நிலை எப்படி வச்சுக்கணுங்கிறது. அப்படி ஒருத்தர் வந்து 3 மாசத்துக்கு ஒருக்கா ரத்த தானம் பண்ணலாங்கிறாங்க. பெண்களுக்கு எந்த மாதிரி இருக்கு இந்த மனிதர் உடம்புல இருந்து ரத்தம் எடுக்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆராய்ச்சிகள் கண்டுபிடிக்கப்படுதா, செயற்கையான ரத்தங்கள் உருவாக்கப்படுதா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க, நல்லா கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: ஐயா சொல்லுங்க.
1: வணக்கம், ரொம்ப அழகான ஒரு கவிதையோட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, உங்க முதல் கேள்விக்கு, பெண்கள் வந்து 120 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாங்க. ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியமா இருந்தா தாராளமா கொடுக்கலாம். ரத்தம் கொடுக்கறதுக்கு இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல உணவு, நல்ல சாப்பாடு, ஆரோக்கியம் இருக்கிறது தாராளமா கொடுக்கலாங்க. உங்க ரெண்டாவது கேள்விக்கு என்னன்னா, ஆராய்ச்சி ரொம்ப வருஷமா போய்கிட்டு தாங்க இருக்கு. ஆனா இந்த ரத்தங்கிறது ஒரு ரொம்ப அற்புதமான பொருள், ஸோ அதை செயற்கையா இன்னும் தயாரிச்சு கொண்டு வர முடியலங்க.
0: மற்ற விலங்குல இருந்து எடுத்து பயன்படுத்த முடியல, இதை வந்து செயற்கையாக தயாரிக்க முடியலன்னு சொல்லிட்டு மருத்துவர் சொல்லி இருக்குமே. இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
8: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
9: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
10: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
7: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
3: தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகிலிருந்து வளமுறை இருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: உங்களுடைய சிறந்த வாழ்க்கை பாதையை உறுதி செய்யற ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
3: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதா முக்கியம். உங்களோட சிறந்த வாழ்க்கைக்கான பாதையை உறுதி செய்யற ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்
10: பேச்சுக்காற்றில் ஒரு மூச்சுக்காற்று, அது நம் கோடை பண்பலை 100.5 வானவில். இன்றைய வண்ணமாக செய்திடுவோம் இரத்த தானம். இந்த ஆண்டின் கருப்பொருளாக வைத்திருக்கிறார்கள் மனித நேயத்தின் ஒரு துளி. இரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள். இரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்ற சிந்தனையோடு இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
11: வணக்கம் ஐயா.
10: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
11: சேலம் மாவட்டம் கீரிப்பட்டியிலிருந்து வள்ளியம்மாள் பேசுறேம்மா.
10: வள்ளியம்மாள் அம்மா, கேளுங்க மருத்துவர்கிட்ட என்ன கேட்க.

0: எனக்கு வந்து சிறப்பினைய வணக்கம். எனக்கு 3 யூனிட் தான் ரத்தம் இருந்தது. உடம்பு சரியில்லைன்ட்டு போய் செக் பண்ணும்போது அப்புறம் 3 யூனிட் எல்லா உறுப்புகளையும் செக் பண்ணி தான் ரத்தம் போட்டாரு.
1: சரிங்க.
0: 3 யூனிட் ரத்தம் போட்ட பின்னாடி அப்புறம் சரியாயிடுச்சு.
1: சரிங்கம்மா.
0: அதனால ஏதாவது பிரச்சனை வருமா, வேற நோய் நொடி ஏதாவது வந்துருமா அப்படி
1: பாதிப்புகள் வருமா, நோய்கள் எது வருமான்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க என்னங்க சொல்றீங்க?
2: இல்லம்மா, இந்தனால பாதிப்புகள் வராதுங்கம்மா. ரத்தம் ஏத்துறது இந்த ஒரு தொந்தரவு வரும், இந்த அவங்களுக்கு கொடுக்கறவங்களுக்கு சுகர் இருந்தா நமக்கு வந்துருமா, அந்த மாதிரிலாம் எதுவுமே பயம் இல்ல.
1: பயப்படாமல் இருங்க, நீங்கள் உடம்பு உங்களுக்கு சரியாக போயிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரத்த வங்கிகளின் பணிகள் என்னென்ன? மருத்துவமனைகளில் மட்டுமே இந்த ரத்த வங்கிகள் இருக்குமா, தனியாக ஒருத்தர் வந்து ரத்த வங்கி தொடங்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ஐயா?
2: சரிங்க. ஸோ ரத்த வங்கின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளட் டோனர் வந்தாங்கன்னா அவங்ககிட்டருந்து நல்ல விதமாக பாதுகாப்பாக ரத்தத்தை எடுத்து அதில் டெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மூலக்கூறாக பிரித்து சேமிச்சு வச்சுக்கிறதுங்க. இப்போ என்ன இடத்துல எந்த பேஷண்ட்டுக்கு தேவையோ அந்த பேஷண்ட்டு கூட இந்த ரத்தம் செய்கிறதான்னு பொருத்தி பார்த்து ப்ராக்ஸ் மேட்சின்னு சொல்லுவோம். அது பண்ணிட்டு இந்த பேஷண்ட்டு கொடுக்கறதுங்க.
1: சரிங்க. இந்த
2: ரத்த வங்கியோட பேசிக் திங்.
1: இப்போ வந்து யாராவது தொடங்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறாங்கன்னா ஒரு தனியார் வந்து தொடங்கி அதை நடத்தலாமா? அதுக்கு என்ன படிச்சிருக்கணுங்க?
2: தனியார் தொடங்கி நடத்துறது எப்படி பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆரம்பிச்சு விட மாட்டாங்க. ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வச்சிருந்து அது இத்தனை வருஷம் இருந்திருக்கணும், அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் ரத்த வங்கி ஆரம்பிக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரத்த வங்கி தொடங்க விடுவாங்க. தனியார் தொடங்குறது
1: இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பினேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: காரைக்குடி கலைஞர் பேசுறேன்.
1: வணக்கம் ஐயா, கேளுங்க
3: ஐயா. வணக்கம் ஐயா. இப்போ ரத்தத்தோட மூலக்கூறுகளை பிரித்து பயன்படுத்தும் போது அது நல்ல பயன் தரும்னு சொல்கிறாங்க. ஒன்று, நானும் ஒரு பிளட் டோனர் தான். இப்போ நான் வந்து பிளட் கொடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று வாங்கிடுறாங்க, 3000 4000 வாங்கிடுறாங்க. நாங்கள் கேட்குறோம், ஏங்க நீங்கள் காசு வாங்குறீங்க, நாங்கள் தான் வந்து பிளட்டு ஃப்ரீயாக தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த பேக்கேஜிங் சார்ஜு, நம்ம எடுக்கிற சார்ஜ், அதுக்கெல்லாம் வந்து நாங்கள் சார்ஜ் போடுறோம்னு சொல்கிறாங்க.
1: இது யார்கிட்ட காசு வாங்குறாங்க? இது யார்கிட்ட காசு வாங்குறாங்க? ரத்தம் கொடுக்குறவங்க
3: யாருக்கிட்ட? நாங்க யாருக்கு ரத்தம் குடுக்கறோமோ அவங்கள்ட்ட வாங்கிக்கிறாங்க.
1: இது வந்து எந்த முறையில இருக்குன்றது வந்து மருத்துவ ரீதியா இருக்கிறது எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
2: ஓகேங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரத்தத்துக்கு கொடுக்கறது காசு, பிளட் கொடுக்கறதுக்கு காசு கொடுக்க கூடாதுங்க, ரத்தம் ஃப்ரீ தான். பட் என்னன்னா, இப்ப நான் சொன்னேங்க முன்னாடி, இந்த ப்ராசஸ் பண்றோம், டெஸ்ட் எல்லாம் பண்றோம்.
1: ஆமாங்க.
2: அதுக்கு அவர செலவு மட்டும் கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கு, இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணா இவ்வளவு சார்ஜ் பண்ணலான்ட்டுங்க. அதுக்கு மேல பண்ண முடியாதுங்க, பண்ணா லைசென்ஸ் கேன்சல் ஆயிரும், பிளட் வங்கியே கேன்சல் பண்ணிடுவாங்க.
1: இந்த பாத்தீங்க
2: சார்ஜஸ் மட்டும் தாங்க வரும் பேஷண்ட்டுக்கு.
1: இதை வந்து ஒரு நல்ல விஷயமா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, தானம் கொடுக்கறது, அதாவது வந்து உடல் உறுப்பு தானம் கொடுக்கறதும் தப்பு. வாங்க, அதாவது அனுமதியோடு கொடுக்கணும், அதுக்கு வந்து எந்த பணமும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மருத்துவத்துறை சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் வரும் நேரம் 9:35 வருக. வணக்கம்.
4: தன்னுயிர் காத்து தன்னுயிர் கொடுத்து பிறருயிர் காப்போம், என்றும் வாழ்வில் ரத்ததானம் செய்வோம். இனிய சிந்தனையோடு சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இக்பால். எமது அன்பின் அறிவிப்பாளர் JP ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கம் ஐயா.
1: வணக்கத்தோடு உங்க கேள்வியை கேட்டுருங்க
4: ஐயா. இப்ப வந்து ரத்த ஏத்துறாங்கல்லையா, அவங்களுக்கு ஒரு சில நேரங்கள்ல வந்து மூஞ்சி வீங்கிருந்தையா, அதே நேரத்துல வந்து மூஞ்சி எல்லாம் கருப்பு அடிச்சிருந்தையா, அது வந்து அலர்ச்சியில ஏற்படுறதா, இல்ல வந்து ரத்தம் ஏத்துக்கொள்றது இல்லையா,
1: இதுக்கு இது என்ன காரணம்னு நீங்க சொல்லுங்க.
2: இப்ப ரத்தம் பாத்தீங்கன்னா அது ஒரு வெளிப்பொருள் தாங்க. ரத்தமா இருந்தாலுமே இன்னொருத்தர் இருந்து வரும்போது அது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க.
1: ஆமாங்க. ஆமா.
2: சரிங்களா. இப்ப சில பேர்த்துக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கும், மீன் சாப்பிட அலர்ஜி வரும், அந்த மாதிரிதான். சில பேர்த்துக்கு அந்த பிளட் ஒத்துக்காதப்ப அலர்ஜி வருங்க.
1: இது மாதிரி வந்து முகம் வீங்கும், அதாவது உடம்பு கருப்பாக கூட ஆகும். இந்த மாதிரி ரத்தம் அதாவது வந்து இன்னொருத்தர்லேருந்து வாங்கி ஏற்றும் பொழுது உடம்புல வந்து வேற மாதிரியான பாதிப்புகளாக வரும் வருங்க.
2: முன்னே சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் காய்ச்சல் வந்துட்டு போகலாங்க.
1: சரிங்க.
2: BP பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் கம்மியாகலாம். பட் இது

0: எல்லாமே என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் ரத்த ஏத்த போறாங்க, அங்க பக்கத்துல டாக்டர்ஸ் இருப்பாங்க, அது சரி பண்ணிடுவாங்க.
1: இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து ரத்தம் ஏத்துனா எத்தனை நாள் கழிச்சிங்க நம்ம வீட்டுக்கு வரலாம்? இப்ப வந்து நான் வந்து ஒருத்தர் ரத்தம் வாங்குறேன், வாங்கி எனக்கு செலுத்தி இருக்காங்க, நான் எத்தனை நாள் கழிச்சு நான் வீட்டுக்கு வர முடியுங்க, அதை பத்தி சொல்லுங்க.
0: அப்படி ஒரு வரையறை கிடையாதுங்க. எதனால ரத்தம் ஏத்துறோங்கிறதுக்கு, என்னக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட்டா இருக்காங்க, அதை வச்சுதான் டிஸ்சார்ஜ் வரும். ரத்தம் ஏற்றிட்டு நம்ம உடனே கூட வீட்டுக்கு போகலாங்க, ஒரு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாம்.
1: எந்த ஒரு விஷயத்த ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேரம் என்ன கேள்வி கேட்க இருக்கிறார், வருக, வணக்கம்.
2: உதிரம் உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்ற சிந்தனை வரிகளுடன் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் கேரைப்பட்டிருந்து பேசுறேங்கய்யா.
1: ஐயா வணக்கம், உங்க கேள்வியை கேட்டிருங்கய்யா, மருத்துவர்கிட்ட கேளுங்க.
2: என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, இன்னுமே அந்த காலம் மாதிரியே வந்து அச்சப்படுறாங்க, ஒரு பிளட் டொனேட் பண்றதுக்கு வந்து அச்சப்படுறாங்க. அது ஒண்ணுங்க. எனக்கே வந்து பாருங்க, இப்ப டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணும் போதுதான் என்ன பாசிட்டிவ்னு எனக்கே தெரியும். விழிப்புணர்வு ஒன்னும் பண்ணணும். இது வந்து ஒரு மருத்துவத்துறையோ இல்ல அரசாங்கமோ ஒன்னும் விழிப்புணர்வு பண்ணாங்கன்னா ஒன்னும் நல்லா இருக்குங்க. அதை பத்தி நல்லா தெளிவா சொல்லுங்க.
1: இந்த மாதிரி எப்படிங்க விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் மத்தியத்துல இன்னும் ரத்த தானம் கொடுக்க வைக்கலாம்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு உங்களோட அறிவுரை என்னங்கய்யா?
0: இது ரொம்ப நல்ல விஷயம் இப்ப நீ கொண்டு வந்தது. இந்தியால தேவைப்படும் ரத்தம் எவ்வளவோ அதுல மூணுல ஒரு பங்கு மட்டும்தாங்க ரத்தம் கிடைக்குது பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா இந்தியால இவ்வளவு பாப்புலேஷன், இவ்வளவு மக்கள் தொகை இருந்துமே ரத்தம் கொடுக்கறது ரொம்ப கம்மியா இருக்குங்க. இந்த ஒரு விழிப்புணர்வு, நீங்க சொன்ன மாதிரி பயம் ரொம்பவே இருக்கு. ரத்தம் கொடுக்கறது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி இல்லைங்க, ஓடுற ஆத்துல இருந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி. நம்ம கொடுக்குறோமோ இல்லையோ ரத்தம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், ரத்தம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் உடம்புல. அது நம்ம ரத்தம் டொனேட் பண்ணாலுமே அது உடனே ரீப்ளேஸ் ஆயிருங்க, திருப்பி வந்துடும் ரத்தம், உடம்பு சுரந்துடும்.
1: ஒரு அழகான விஷயம் சொன்னீங்க, போற போக்குல சொல்லிட்டு போனீங்க, ஆனா வந்து எவ்வளவு பெரிய விஷயம். இது வந்து இறக்க இறக்க ஊடுறது கிடையாது, ஆத்துல ஓடுறது, அதை வந்து கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றது மக்கள் வந்து ரொம்ப மனசுல தெரிஞ்சுக்கணும். இப்ப இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ, வருக, வணக்கம்.
0: அந்த ஒரு நாள் ஃபுல்லா ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் மயக்கம் எல்லாம் வராம இருக்கும்.
1: இது வந்து
0: அப்புறம் தான் ரத்தம் ஓடுறதுக்கு நல்ல ஆரோக்கிய உணவா சாப்பிடணும். முன்னே சொன்ன மாதிரி இரும்பு சத்து அதிகமா, புரதச்சத்து அதிகமா சாப்பிடணுங்க.
1: இது கட்டாயம் செய்யணும்னு சொல்லி ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வரும் நேரம் 9:40 துளிகள், வருக, வணக்கம்.
3: வணக்கத்துடன் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கடவுள் ஜே பி ராமச்சந்திரன் பேசுறீங்க.
1: வணக்கத்தோடு உங்க கேள்வியை கேட்டிருங்கய்யா.
3: அதுக்கு
1: விட இப்பதான் சொன்னாங்க, மறுபடியும் சொன்னா கூட பரவாயில்ல, சில பேர் கேட்காம கூட இருந்திருப்பாங்க, சொல்லிருங்க.
0: ரத்தம் கொடுத்தா அது உடம்புல இருந்து கொஞ்சம் ரத்தம் போயிருக்குங்க, பாடி கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுங்க. அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நிறைய நீராகாரம் எடுக்கணும். இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு நிறைய நீராகாரம் எடுக்கணும், நல்லா சாப்பிடணுங்க.
1: இப்போ சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயங்கய்யா, சில பேர் வந்து இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க, உடம்புல வந்து ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா நான் போயிட்டு ஒரு ஒரு யூனிட் ரத்தம் ஏற்றிட்டா எனக்கு உடம்பு சரியாக போயிடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இது எந்த விதத்தில் சரிங்க, இது மருத்துவ ரீதியாக என்னங்கய்யா சொல்ல வரீங்க?
0: இப்போ ரத்தம் கம்மியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குங்கிறனால மட்டும் ரத்தம் ஏற்றணும்னு இல்லைங்கய்யா. அது முதல்ல எதனால கம்மியா இருக்குன்னு பார்த்துட்டு அதை சரி பண்ணிட்டோம்னாலே அந்த பிரச்சனை சரியாயிடும்.
1: இது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தில் கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
8: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ்,

0: ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்

0: மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகிலிருந்து வளமடையிருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
6: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
5: மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
6: வாவ்,
5: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
12: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: மாற்றங்களின் மறுமொழி, ஏற்றங்களின் இதய ஒளி பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம் வானவெல்லில். இன்றைய வண்ணமாக செய்திடுவோம் இரத்த தானம். சிறப்பு விருந்தினராக மற்ற இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுலப்பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்.
0: உங்க பேருங்கம்மா?
1: செல்வி பால் பாண்டி பேசுறேன். தனச்செல்வி பால் பாண்டி பேசுறேன்.
0: கேளுங்கம்மா, ஐயாட்ட கேளுங்க.
1: நான் வந்து எந்த சாப்பிட்டு எவ்வளவு நேரத்துல குடுக்கலாம், எந்த நேரத்துல குடுக்கலாம்
0: என்ன சொல்றாரு கேட்டலாம். ஐயா சொல்லுங்க.
2: ரொம்ப நல்ல அருமையான கேள்வி. எப்படின்னா, இப்ப சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள கொடுக்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துக்குள்ளதான் கொடுக்கணும்னு எந்த வரையறையும் இல்ல. பகல்லையும் கொடுக்கலாம், இரவுலையும் கொடுக்கலாம்.
0: இப்பங்க ரத்தம் கொடுத்தோன்னே உடனேமே சாப்பிட்டுடலாமா நம்ம? அதாவது ரத்தம் கொடுக்கறவங்க, அந்த கொடை பண்றவங்க வந்து ரத்தம் கொடுத்துட்டு எவ்வளவு நேரத்தில் நம்ம சாப்பிடலாம்ங்கய்யா?
2: அது நீங்க உடனே கூட தாராளமா சாப்பிடலாங்க. ரத்தம் கொடுத்துட்டு எப்படி ஒரு 20 நிமிஷத்துல இருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் பிளட் அங்க ரத்த வங்கியிலே உட்கார வச்சிருப்பாங்க.

0: ஆமாங்க.
1: ஏன்னா உடனே எந்திரிச்சா மயக்கம் வருது, அந்த அப்சர்வேஷனுக்காக.
0: சரிங்க,
1: அது முடிச்சுட்டு எப்போ உடனே சாப்பிட்டுக்கலாம்.
0: எந்த வகையான உணவுகளை எடுத்துக்கலாம், எந்த வகையான உணவுகளை எடுத்துக்க கூடாதுங்கய்யா?
1: முன்னே சொன்ன மாதிரி தாங்க, என்ன உணவுனாலும் எடுத்துக்கலாங்க, எடுக்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. நிறைய நீராகாரம் எடுக்கணும், நல்ல சத்தான சாப்பாடாக சாப்பிடணும்.
0: இப்போ அம்மா கேட்டாங்க வந்து எந்த வயசுலேருந்து எந்த வயசில் இருக்கவங்க கொடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஐயா ஏற்கனவே சொல்லிடுறாங்க 18 வயசுலேருந்து 65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே கொடுக்கலாம். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக, வணக்கம், இணைந்திருக்கிறோம் வானவில்லில். வணக்கம்.
2: வணக்கங்க சார், ஈரோடு மாவட்டம் தாண்டாமலை வேலி நடராஜன்.
0: வணக்கம் அம்மா, கேளுங்க மருத்துவர்கிட்ட.
2: ரத்த கம்மியா இருந்ததுன்னா தைராய்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா?
0: இது கேக்குறாங்க.
1: கம்மியா இருக்கறனால தைராய்டு வரணும்னு வாய்ப்பு இல்லைங்கம்மா?
0: வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருக்காங்க சில மருத்துவர். சொல்லுங்கம்மா.
2: இருக்கேங்க சார்.
0: கேக்கலமா, நீங்க சொன்னது எங்களுக்கு புரியல, கேளுங்க இன்னொரு தடவை. உங்களுக்கு வாழ்த்துகள் கூடை பண்புலை சார்பாகவும் மருத்துவர் சார்பாகவும் தொடர்ந்து செஞ்சுட்டே
2: இருக்கு.
0: ஒரு மகளிரே வந்து சொல்லும் பொழுது வந்து மருத்துவருக்கு அவ்வளவு சந்தோஷமா அவரு வந்து கேக்குறாரு. இப்ப இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து குடுக்கறதுக்கு வேற என்னென்னலாம் வந்து முறையில வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தா வந்து இன்னும் நிறைய பேர் கொடுப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: அந்த ஒரு பயம் தாங்க முதல் விஷயம், அந்த பயம் தான். நம்ம கொடுக்கலாமா, என்ன கொடுத்தா என்ன ஆயிருங்கிற பயம் தாங்க. இந்த ஹீமோகுளோபின் அளவு 12.5 மேல இருக்குன்னா தாராளமா கொடுக்கலாங்க.
0: எல்லாரும் கொடுக்கலாம்.
1: இப்ப
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க.
1: இப்ப குழந்தை பெற்று 1 வருஷம் வரைக்கும், இல்லாட்டி தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்கள், மாதவிடாய் காலங்கள், இப்ப மட்டும் கொடுக்க கூடாது. மத்த இருக்கிற வயசுல மத்த நேரத்துல பெண்கள் தாராளமா கொடுக்கலாம்.
0: இதை வந்து பெண்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஐயா சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக, வணக்கம், இணைந்து இருக்கிறோம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
3: மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் திருச்சமிருந்து கணேசன் பேசுறீங்க.
0: கணேசன் ஐயா கேளுங்க மருத்துவர்கிட்ட.
3: அதாவது வந்து உடம்புல வந்து ரத்த குறைவு எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட அறிகுறி எப்படி தெரியும்?
0: ஒருத்தருக்கு வந்து ரத்தம் குறைவா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு
3: கேட்கறேன்.
1: முதல்ல என்ன நடக்கும்னா, ரத்தம் குறைய ரத்தத்தோட வேலை என்னன்னா, உடம்புல ஒரு இடத்துல இருக்கிற பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுங்க. அதுல சிவப்பண வேலை என்னன்னா, இழுக்கிற மூச்சுல இருந்து ஆக்சிஜனை உடம்பு ஃபுல்லா கொண்டு போறது. இப்ப அந்த அளவு குறைய குறைய என்ன பிரச்சனை வரும்னா, உடம்புக்கு வேணுங்கிற ஆக்சிஜன் கம்மியாகும். இப்ப அந்த சோர்வு வர ஆரம்பிக்கும், தளர்வு வர ஆரம்பிக்கும், எப்பவுமே டயர்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் தாங்க ஆரம்ப கட்ட சிம்டம்ஸ்.
0: இதை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த மாதிரி வந்து மருத்துவரை போய் சந்திக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறையா விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தம் சார்ந்து மருத்துவத்துறையில் என்னென்ன மாதிரியான படிப்புகளாக இருக்குது, இது யார் படிக்கலாம், இதற்கான தகுதிகள் என்னங்கய்யா?
1: சரிங்க, இப்போ பிளட் பேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகையான ஸ்டாஃப் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர்ஸுங்க, அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ரத்த வங்கியில் வேலை பண்ணலாம், இல்லை நான் படித்த மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபியூஷன் மெடிசன்கிற ஒரு படிப்பும் படிச்சுட்டு பண்ணலாங்க. அடுத்து நர்சஸ் பார்க்குறேங்க, பிஎஸ்சி நர்சிங்கோ இல்லை டிப்ளமோ நர்சிங்கோ முடித்தவங்களோ ரத்த வங்கியில் வேலை பார்க்கலாம். அடுத்து டெக்னீஷியன்ஸ் வருவங்க, அதுக்கு எம்எல்டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, பிஎஸ்சி எம்எல்டியும் இருக்குது, டிப்ளமோ எம்எல்டியும் இருக்குங்க. அது முடித்தவங்க ரத்த வங்கியில் டெக்னீஷியனாக வேலை பார்க்கலாங்க. அது இல்லாமல் டொனேட் பண்ணுறவங்களுக்கு கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அதுக்கு மெடிக்கல் சோஷியல் ஒர்க்னு ஒரு கோர்ஸ் இருக்குங்க, அந்த கோர்ஸ் படிச்சவங்க தாராளமாக பண்ணலாம்.
0: இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக, வணக்கம்.
4: சகோதரருக்கும் எல்லாருக்கும் இனிய வணக்கம் கூறுவது செல்வி, கஞ்சிகால் வளர்ச்சி, திண்டுக்கல் மாவட்டம்.
0: அன்பான வணக்கத்தோட உங்க கேள்வியும் கேட்டுருங்க.
4: எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல அனைவரும் நலமா இருக்காமா, நீங்க கேளுங்க.
4: இப்ப ரத்த தானம் கொடுக்கறதுனால நமக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, அதனால்
1: என்னன்னா, சில வகையான ரத்த புற்றுநோய், மற்ற வகை புற்றுநோய்கள் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், இதுக்கான ரிஸ்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாகுதுங்க, யாரெல்லாம் ரெகுலரா டொனேட் பண்றாங்களோ.
0: இந்த நன்மைகள் எல்லாம் ஐயா சொல்லியிருக்கிறாங்க, அதனால் ரத்த தானம் செய்வோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் உங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுட்டு கோடை பண்பலை 100.5 இப்பொழுது கேட்கலாம்.
5: எல்லாத்துலேயும் எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப

0: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: கூடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல இருப்பது ரத்தம் அல்ல, ஆற்றில் செல்வதை அடுத்தவருக்கு கொஞ்சம் கொடுத்து செல்வது இரத்த தானம் என்ற அழகிய வரியை சொல்லியிருக்கும் மருத்துவரோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய வானவெளியில் இன்றைய வண்ணமாக தந்திருப்பது செய்திடுவோம் இரத்த தானம். சிறப்பு விருந்தினரம் ஐயம் கேட்க காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்
8: ஐயா.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: நரசிம்மலு, பேராசிரியர் நரசிம்மலுங்க. ஒசூர்ல இருந்து பேசுறேங்க, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர்.
7: மகிழ்ச்சிங்க, அங்கிருந்து வந்திருக்கிறீங்க. என்ன கேட்க போறீங்க மருத்துவர்கிட்ட?
8: மருத்துவர்கிட்ட வந்து நான் இதுவரை 68 முறை, என்னுடைய வயசு 63 ஆகுதுங்க.
7: சரிங்க.
8: ஓய்வு பெற்ற பேராசிரியர், 68 முறை பிளட் கொடுத்துருக்கேங்க.
7: வாழ்த்து.
8: 60 வயசுக்கு. தேங்க்யூ, நன்றிங்க, நன்றிங்க.
7: கேளுங்க.
8: வணக்கம் ஐயா.
9: வணக்கம் ஐயா. முதல்ல உங்களுக்கு வணக்கங்கள், மரியாதைக்குரிய வணக்கங்கள்.
8: ரொம்ப ஒசூர்ல இருந்து பேசுறேங்க, பேராசிரியர் ஓய்வு பெற்ற நரசிம்மலு, வயசு வந்து 63ங்க.
7: மகிழ்ச்சிங்க. என்ன மருத்துவர்கிட்ட கேட்க போறீங்க?
8: மருத்துவர் கிட்ட வந்து இது 68-60 மேல வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க, அது ஒரு கேள்விங்க.
7: சரிங்க.
8: இன்னொரு கேள்வி இருக்குங்க. இப்ப வந்து நீங்க விவாதம் பண்ணும் போது சொன்னீங்க, இவ்வளவுதான் வரையறுக்கப்பட்ட கட்டணம் தான் வசூலிக்கணும்னு பிளட் கொடுக்குறோம் உங்களுக்கு.
7: சரிங்க.
8: அதுல வந்து வேற வேற
7: இப்போ இது அவர் வந்து இந்த கட்டணம்
8: வரும்போது ட்ரான்ஸ்பரண்டா பில்லிங் கொடுக்க என்ன?
7: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் விஷயம் வந்து அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு, இப்போ வந்து 65 வயசுக்கு மேலே வந்து கொடுக்கலாமா கொடுக்க கூடாதாங்க?
9: இல்லைங்க, இந்திய லா படி 65 வயசு வரைக்கும் தான் கொடுக்கணும்.
7: எங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக, என்ன விஷயத்துக்காக வந்து ரத்தம் வாங்குறவங்க இது இதுக்கெல்லாம் அவங்க வந்து கட்டணம் செலுத்தணும்னா எதாவது சொல்லுவீங்க?
9: சரிங்க. எதுக்காகன்னா, ரத்தம் கொடுக்கறவங்க கிட்ட எதுவும் வாங்க போறது இல்லைங்க. பேஷண்ட் யாருக்கு அந்த ரத்தத்தை உபயோகப்படுத்துறோமோ அவங்க கிட்ட அந்த ரத்தத்துல பண்ண டெஸ்ட்டுக்கு, சத்தத்துக்கு பண்ண ப்ராசஸிங்க்கு அந்த பேக் காஸ்ட் அந்த மாதிரி தாங்க சார்ஜ் பண்றதுங்க. இதுல எவ்வளவு சார்ஜ் பண்றோங்கிறது ஒவ்வொரு ரத்த வங்கியும் இந்த டெஸ்ட் பண்றோம் இவ்வளவு சார்ஜ் பண்றோங்கிறது அங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணிருக்கணுங்க.
7: இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து டிரான்ஸ்பரண்டா அது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் போட்டிருப்பாங்க, நிறைய சொல்லி இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
10: வணக்கம் சார்.
7: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: சிவங்கி டாமின் பாஸ்கர்.
7: ஐயா கேளுங்கயா மருத்துவர்கிட்ட.
10: வணக்கம் சார்.
9: வணக்கங்க.
10: புது புகை மது பழக்கம் உள்ளவர்கள் ரத்த தானம் தர முடியுமா? ரத்தம் சாத நோய்கள் என்ன?
9: ஒரு 12 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் வரைக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ரத்தம் கொடுக்கலாங்க.
7: இப்போ மருத்துவர் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் செய்யாதீங்க, ஆனால் இது செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சார்ந்து இருக்கக்கூடிய நோய்கள் என்னென்னங்கய்யா?
9: ரத்தம் சார்ந்து 2 வகையாக பிரியுங்க. ஒன்று இன்ஃபெக்ஷன் வருதுங்க, தொற்று நோய் வருது. இன்னொன்று ரத்தத்திலே இருக்கிற பிரச்சனைகள், ஒன்று கேன்சராக இருக்கலாம், இல்லை பிறந்திருந்து குறைபாடாக இருக்கலாம், அந்த மாதிரி வருங்க.
7: இந்த மாதிரி நோய்களாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உலக இரத்த கொடையாளர்கள் நாளான இன்று நிகழ்ச்சியின் நிறைவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் தானம் பற்றி என்னென்ன விஷயங்களை எங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறீங்கிறத சொல்லுங்க ஐயா.
9: ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தாங்க, இப்போ வரைக்கும் ரத்தம் உற்பத்தி பண்ண முடியாது, ஒருத்தர் கொடுத்தா தான் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும்.

0: ரெகுலரா ரத்தம் கொடுக்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்ப ரத்தம் கொடுக்கறதுலயே இப்ப பிளேட்லெட் டொனேஷன் ஒரு புது கான்செப்ட் வந்திருக்குங்க. உடம்புல இருந்து மொத்தமா எடுக்காம பிளேட்லெட்ஸ் மட்டுமே பிரிச்சு எடுக்கலாம். பெரிய பெரிய கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். அதுமே நீங்க தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா நானும் பர்சனலா நான் பிளேட்லெட் தான் டொனேட் பண்றேன்.
1: உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: இந்த வருஷம் WHO-ஓட தீம் படி மனித நேயத்துக்கு ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர் காப்பாற்றுங்கள்
1: இப்படின்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் இதுவரை நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் விளக்கமாக தெளிவாக பதில் தந்த உங்களுக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக மனமார்ந்த நன்றிகளை கூறி நாங்களும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி, வணக்கங்க. கோடை பண்பலைக்கு என்னோட மிக்க நன்றிகள்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்
3: செய்திடுவோம் இரத்த தானம் என்ற வண்ணம் தந்த நிறைவுக்கு வருகிறது கோடி பண்பலையின் இன்றைய வானவில் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இரத்த மாற்றியல் வல்லுநர் மருத்துவர் கோகுல் பிரசாத் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் ஜே பி ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியநுட்பம் ராஜேஷ், நாகராஜ், மணிவண்ணன். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கி நூற்றுகான். கணினியாக்கம் யுவபாலா. கோடை பண்பலில் இனி பண்பலை வானவில் இந்தியா தர காத்திருக்கிறது வியத்தகு இந்தியா. நிகழ்ச்சிக்கு முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வுத் தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான்

அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 100.5.
1: வணக்கம் நேர்களே. மண்ணின் குணமறிந்து செய்திடும் வேளாண்மைகள், இயற்கை ஈன்ற பொருளுக்கு எழிலூட்டிடும் கைவினை கலைஞர்கள், கற்பனையின் கலைநயத்தை காட்டிடும் ஆடை வடிவமைப்புகள், பிரம்மாண்டத்தின் பிரம்மிப்பூட்டிடும் அணிகலன்கள், தேவைகளின் வசதிக்கேற்ப வளைக்கப்படும் சமையல் கலன்கள், வளர்ச்சியின் வளமை காட்டிடும் மின்னணு பொறிகள் என அனைத்திலும் தனித்திறனோடு செயல்படும் நம் பாரத நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு பயணிக்கும் நேரமாக இது. வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழக்கமான சூழல் ஆனா வேறுபட்ட குறிக்கோள், இயல்பான நடைமுறைகள் ஆனா இலக்கை நோக்கிய போராட்டங்கள், கடினமான முயற்சிகள் ஆனா கட்டி அணைப்பதென்னவோ தோல்விகள், இப்படி பல விடயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஈடு இணையற்ற இயற்கை கூட நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லி கொடுக்குதுங்க. என்னன்னு யோசிக்கிறீங்களா? யார் என்ன சொன்னாலும், தன்னை சுற்றி என்ன நடந்தாலும், தனக்கே சில பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி தன்னுடைய அன்றாட செயல்களை அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கு இயற்கை. அதனால தான் காலநிலை மாற்றங்களை நம்மளால உணர முடியுது. இதே போல நம்ம குறிக்கோளை நோக்கிய பயணத்துல என்ன வேணுமானாலும் நேரிடலாம். அவை எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய முயற்சிய முறையா செய்துகிட்டே இருந்தோம்னா அதற்கான மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் திண்ணமா பார்க்க முடியும் என்பதை இயற்கை நமக்கு உணர்த்துகிறது. இத பற்றி சிந்திச்சு பாருங்க. கையோட வாங்க இன்றைய வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம என்ன அறிந்து கொள்ள இருக்கோம் என்பதை தெரிந்து கொள்வோம். மெத்தை மேல குதிச்சா எப்படி இருக்கும்? அதுவே நிலத்தின் மேல குதிச்சா எப்படி இருக்கும்? ஒரு பாறை மேல சின்ன கல்ல வச்சு தட்டுனா என்ன ஓசை கேட்கும்? கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம எங்க பயணம் செய்தோம்? இந்த வினாக்களுக்கான விடைய சிந்திங்க.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரைன் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற

0: பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கூடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: நினைவுகளை வான்வழியை வழங்கிடும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேயர்களே, குறிப்பு வினாக்களை பற்றி சிந்திச்சீங்களா? ஏதேனும் புதிய ஏடல் கிடைச்சதா? உங்களுடைய விடைகளை பயணத்தின் போது சரிபார்த்துக்கலாம். ஆனா கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில நாம எங்க பயணம் செய்தோம் என்பதை நீங்க நினைவுல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய மெயின் பட், தண்ணீர் கீழே இருந்து மேல் நோக்கி பாய்ந்த உல்டா பாணி, நியூட்ரல்ல விடப்பட்ட கார் பின்னோக்கி வேகமா ஏறிய காந்தமலை, இப்படி சுவாரஸ்யமான சில விடயங்களை பார்வையிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியிலையும் அதே போல சில சுவாரஸ்யம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. சரி வாங்க நம்முடைய பயணத்தை தொடங்குவோம். சத்தீஸ்கரின் சின்ன திபெத் என அழைக்கப்படக்கூடிய மெயின் பட்ல தான் இப்ப நாம இருக்கோம். உங்களுக்கு ஒரு அழகான இடத்தை சுத்தி காட்ட கூட்டிட்டு போறேன், வாங்க.
5: என்னப்பா இது, ரொம்ப தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வரீங்க. அப்படி எங்க தான் போறோம்?
4: இன்னும் சற்று தொலைவு தாங்க, அந்த இடத்தை நெருங்கிடலாம். சரிங்க, நம்மள எத்தனை பேருக்கு டிராம்போலின் பற்றி தெரியும்? சிலருக்கு இந்த டிராம்போலின் அப்படின்ற பெயர் புதுசா கூட இருக்கலாம். நமக்கு புரியறபடி சொல்லணும்னா, ஜிம்னாஸ்டிக் செய்யறப்போ நன்கு இழுத்து கட்டப்பட்ட துணி மேல குதிக்கும் போது துள்ளி எழுந்து மேல போய் கீழே வருவாங்க. அதே போல சில இடங்கள்ல குழந்தைங்க வந்து குதிச்சு விளையாடுறதுக்காக வட்டமான சட்டகத்தின் மீது இழுத்து கட்டப்பட்ட துணிய பார்த்திருப்போம். அதுல குழந்தைங்க ரொம்ப குதூகலமா துள்ளி குதிச்சு விளையாடுவாங்க. அது செயற்கையா செய்யப்பட்ட ஒண்ணு. ஆனா இயற்கையாகவே இப்படி துள்ளி குதிக்க ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுலயும் நிலத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னப்பா சொல்றீங்க, துள்ளி குதிக்கிற நிலமா?
5: ஆமாங்க, நம்ம வீட்டுல பஞ்சு போல இருக்க மெத்தை மேல குதிச்சா எப்படி இருக்கும்? நாம சற்று உள்ள போய் வெளியில வரக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும்ல.
4: அதுவே தரையில குதிச்சா சற்று நேரத்துல கால் வலி தாங்க முடியாது.
5: சரிங்க, அப்படியே இப்போ இந்த இடத்துல தரையில ஒரு 5 முறை குதிங்களேன்.
4: என்னப்பா, ஏற்கனவே கால் வலிக்குது, இதுல தரையில வேற குதிக்க சொல்றீங்க. சரி, குதிச்சுதான் பாப்போமே.
5: என்னங்க, தரை எப்படி இருக்கு? இது என்னப்பா கேள்வி? தரை நல்லா வலிமையா தான் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது புரியுது. கால் தான் வலிக்குது அப்படின்னு சொல்றீங்க. சற்று பொறுத்துக்கோங்க, உங்க கால் வலி இப்ப காணாம போக போகுது. அப்படியே நமக்கு முன்பதான் இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இப்ப குதிங்க.
4: ஹே, என்னப்பா இது, மெத்தை போல பஞ்சு மாதிரி இருக்கு, நிலம் பஞ்சு போல அமுங்குது, எங்களால நம்பவே முடியல.
5: ஆமாங்க, நல்லா குதிச்சு பாருங்க.
4: என்னப்பா இது, நிலம் குதிக்க குதிக்க பஞ்சு போல உள்ள போய் வெளியில வருது, செவ ஜாலியா இருக்கு குதிக்கிறதுக்கு.
5: இந்த இடத்தோட பேர் கூட அதாங்க, ஜல் ஜலி அப்படின்னு சொல்றாங்க. ஜல் ஜலி அதாவது துள்ளும் நிலம், இல்லனா பவுன்சிங் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இந்த மாதிரியான துள்ளும் நிலம் அமைஞ்சிருக்கு. இதற்கு முன்பதான் நாம தரையில குதிச்சப்போ தரையில எந்த மாற்றமும் தெரியல. ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துல குதிக்கும் போது மட்டும் நிலம் துள்ளுவது போல நம்மளால உணர முடியுது. சத்தீஸ்கர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஜல் ஜலி வியப்பூட்டும் புவியியல் அமைப்பா இருந்தாலும் இதற்கு பின்னணியில என்ன அறிவியல் காரணம் இருக்கும் என தேடிய போது ஒரு சுவாரஸ்யமான விடயம் சொன்னாங்க. என்னன்னா, இந்த பகுதியில உள்ள நிலத்துக்கு அடியில நீரோடைகள் மற்றும் சதுப்பு நில பகுதிகள் இருக்குதாங்க. அதுக்கு மேல கரிம மண் அடுக்கு இருப்பதா சொல்லப்படுது. அதாவது தாவரங்கள் அழுகி முழுமையா மண்ணோடு கலக்காம மிதக்கும் தன்மையுடைய தளர்வான கரிம மண்ணாக மாறி இருக்குதான். இதுதான் இயற்கையா பஞ்சு மெத்தை

போல செயல்படுதுன்னு சொல்லப்படுது. எப்படின்னா, நிலத்தடியில இருக்கக்கூடிய நீர் மற்றும் சேற்று பகுதியின் மீது தாவரத்தோட வேர்களும் புற்களும் அடர்த்தியான மிதக்கும் அடுக்காக உருமாறி மண்ணோடு முழுவதுமா கலக்காம நீரின் மேற்பரப்புல கரிம மண்ணா உருவாகிறதுனால நிலத்தடி நீருக்கு மேல பஞ்சு போன்ற அமைப்பு உருவாகுது. இதனாலதான் இதன் மீது ஒருத்தர் குதிக்கும் போது நிலம் அதிர்ந்து நீரின் மீது மிதப்பது போன்ற உணர்வு கொடுக்குது அப்படின்னு சில அறிவியலாளர்கள் சொல்றாங்க. கேட்க புதுமையா இருந்தாலும் நிலத்தின் மீது குதிக்கும் போது பஞ்சு மெத்தை போல உணர்வு கொடுக்கிறது ஒரு விதமான இன்பத்தை கொடுக்குது தானே. சரிங்க, இந்த ஜல்ஜலில ஜாலியா சற்று நேரம் விளையாடிட்டு மீன் பிடிக்க போலாமா?

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
7: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

வியப்போட்டும் விடயங்களை வான்வழியை அறிந்து கொள்ளும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. என்ன நேர்களே, ஜல் ஜலில நிலத்தின் மீது துள்ளி குதிச்சது செம்ம ஜாலியா இருந்துச்சா? சரிங்க, அடுத்த இடத்துக்கு சற்று தூரம் பயணம் செய்யணும். அது வரைக்கும் நான் சொல்ற விடயங்களை உங்களோட கற்பனையில அப்படியே ஓட்டி பாருங்களேன். மெல்ல கண்ணை மூடிக்கோங்க. நாம இப்போ ஒரு பசுமையான சிற்றூர் வழியா பயணம் செஞ்சிட்டு இருக்கோம். அந்த இடம் மிகுந்த அமைதியா இருக்கு. புள்ளினங்களோட ஓசைய தெளிவா கேட்க முடியுது. மெல்ல நடந்து ஒரு வனப்பகுதிக்குள்ள போறோம். நம்மள சுற்றிலும் அடர்ந்த பசுமையான மரங்கள், செல்லன தேகம் தீண்டக்கூடிய குளிர்ந்த காற்று. இந்த இயற்கையான சூழல்ல ஆர்ப்பரிக்க கூடிய நம்முடைய மனசையும் லேசாக்கி அப்படியே அமைதியாக்க கூடிய காலநிலை. சற்று தூரம் நடந்து போய் பார்த்தா அழகான நீர்நிலை, கண்ணாடி போல தெளிவான நீர் சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்கு. ஒரு பக்கம் குளம் போல தேங்கி இருக்கு, அதனோட மறுபக்கம் கீழே விழுந்து நீர்வீழ்ச்சியா காட்சி அளிக்குது. இப்போ மெல்ல கண்களை திறந்து பாருங்க. கற்பனையில கண்ட காட்சிய நேர்ல பார்க்கும் போது எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே நமக்கு வலப்பக்கமா இருக்கக்கூடிய அந்த நீர்த்தேக்கத்தை கிட்ட வாங்களே. இங்க பாருங்க என்ன இருக்குன்னு. ஏய், வண்ண வண்ண மீன்கள் எவ்வளவு அழகா இருக்குல்ல, தெளிவா நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடத்தோட பெயர் மச்சிலி பாயிண்ட், அதாவது ஃபிஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாகவே இந்த நதியில வண்ண மீன்கள் இருப்பதால இந்த இடத்திற்கு மச்சிலி பாயிண்ட் என பெயர் வந்திருக்கலாம் என உள்ளூர் மக்கள் சொல்றாங்க. இந்த மச்சிலி நதி 80 அடி உயரத்துல இருந்து கீழே விழுது. நமக்கு இடப்பக்கமா பாருங்களேன், இந்த நீர்வீழ்ச்சி தான் அது. எவ்வளவு அழகாவும் ஆழமாவும் இருக்குன்னு பாருங்க. இந்த அழகான இடத்தை பார்வையிடுறதுக்கு பல்வேறு சுற்றுலா பயணிகள் நெடுந்தூரம் பயணம் செய்து இங்க வராங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் வகையில அந்த பக்கமா பாருங்க, மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா? அந்த மீன் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடத்தையும் ஒதுக்கி இருக்கிறாங்க. உள்ளூர் மக்களோட துணையோட யாருக்கெல்லாம் மீன் பிடிக்க விருப்பம் இருக்கோ அங்க போய் மீன் பிடிக்கலாமாங்க. பெரும்பாலும் இயற்கையா வரக்கூடிய இந்த நதி நீர்ல வண்ண மீன்கள் இருப்பதை பார்க்கறதுக்காகவே மிகுதியான மக்கள் இந்த மச்சிலி பாயிண்ட்டுக்கு வருவதா சொல்லப்படுது. இயற்கையான அடர்ந்த மரங்களால சூழப்பட்ட இந்த அழகான இடத்துல நாமளும் சற்று இளைப்பாறிட்டு போகலாமா? இடத்துக்கு போறதுக்கு முன்பதான் முடிஞ்சா உங்க கையில ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க.

0: சென்னை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு வலம் வரும் சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அருகிலிருந்து வலமடையிருக்கிறது. நேய சொந்தங்களை சந்திக்க காத்திருக்கிறார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
1: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சுவாரஸ்யமான இடங்களை காற்று வழியே சுற்றி பார்க்கும் நேரமாக இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான இடங்களை தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க, எல்லாரும் கையில ஒரு முட்டையை எடுத்து வச்சிருக்கீங்களா? எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாம இப்ப போகக்கூடிய இடத்துல ஒரு செவ்வக வடிவ தொட்டி இருக்கும். இந்த தொட்டிக்குள்ளதான் ஒரு குச்சியில ஒரு கயிறு கட்டி அதனோட நுனியில நாம கொண்டு போகக்கூடிய இந்த முட்டைய ஒரு பையில கட்டி தொட்டிக்குள்ள வச்சுட்டு போயிடலாம். எதுக்குப்பா இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாம சுத்தி பார்த்துட்டு வரும்போது இதற்கான காரணத்தை நீங்க முழுவதுமா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நாம ஒரு சிற்றூர் வழியாதான் போயிட்டு இருக்கோம். இந்த தெரு முனையில பாருங்களேன், ஒரு சின்ன கடை இருக்கா. இந்த கடைக்கு அருகன்மையிலேயே முள்வெளியால சூழப்பட்ட செவ்வக வடிவ தொட்டி குழாய் இணைப்போட அமைக்கப்பட்டிருக்கா. இந்த தொட்டிக்குள்ளதான் நாம குச்சியில கட்டி வச்சிருக்க கூடிய முட்டைய வச்சுட்டு போக போறோம். மெல்ல கொண்டு வந்து முட்டை உடையாம தண்ணீர்ல மூழ்கும்படி குச்சிய சரியான முறையில வச்சுட்டு வாங்க போலாம். இப்ப நாம பார்க்கக்கூடிய இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுங்க.
3: எவ்வளோ பெரிய சிவபெருமானோட சிலை, நீண்ட படிக்கட்டுகள் நிறைய இருக்கின்றன. அது நிறைவடையக்கூடிய இடத்துல ஒரு மேடை இருக்கு. அந்த மேடைக்கு மேல பெரிய பிரம்மாண்டமான சிவபெருமானோட சிலைய வச்சிருக்காங்க. அந்த படிக்கட்டுகள் ஏறி செல்லக்கூடிய பகுதிக்கு கீழே ஏதோ அறை போல இருக்கு. நிறைய மக்கள் உள்ள போய் பார்த்துட்டு வராங்க. இது என்ன இடமா இருக்கும்?
2: இந்த இடத்தோட பெயர் தடாபாணி அப்படின்னு சொல்றாங்க. சத்தீஸ்கர்ல பல்ராம்பூர் மாவட்ட தலைமையகத்துல இருந்து ஏறத்தாழ 12 கல் தொலைவுல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தடாபாணி, இதன் இயற்கையான வெந்நீரூற்றுக்காக நாடு முழுவதும் புகழ் பெற்றது என சொல்றாங்க. இங்குள்ள நீர்த்தேக்கங்கள்லையும் நீரூற்றுகள்லையும் ஆண்டு முழுவதும் நிலத்தடி நீர் வழிந்தோடுகிறதா சொல்லப்படுது. உள்ளூர் மொழியில தடா என்றால் வெப்பம் அல்லது சூடு என பொருள்படுமாங்க. அதனாலதான் இந்த இடத்திற்கு தடாபாணி என்று பெயரிடப்பட்டிருப்பதா கருதப்படுது. இந்த இடத்துக்கு ஒரு கதையும் கூட சொல்றாங்க. என்னன்னா, ஒரு விளையாட்டின் போது ராமர் சீதா தேவியின் கல்ல அடிக்க அந்த கல் சீதா தேவியோட கையில இருந்த சூடான எண்ணெய் கிண்ணத்தை தட்டியதாகவும் அதிலிருந்து சூடான எண்ணெய் தரையில சிந்த அந்த எண்ணெய் துளிகள் விழுந்த இடத்துல இருந்து வெந்நீர் பீரட்டு வர தொடங்கியதாகவும் சொல்லப்படுது. அதனால உள்ளூர் மக்கள் இந்த நிலத்தை புனிதமானதா கருதுறாங்க. மேலும் இங்கு வெந்நீர்ல குளிச்சா தீவிர நோய்களும் சரும பிரச்சனைகளும் குணமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த அற்புதத்தை அறிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் இங்கு வராங்களாங்க. இங்க நாம பார்க்கக்கூடிய அந்த சிவன் கோவில் பழமையான ஒரு சிலையை கொண்டதா இருக்கு. மகர சங்கராந்தி பண்டிகையின் போது லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இங்க வருவாங்களாம். அந்த நேரத்துல ஒரு பெரிய திருவிழா ஏற்பாடு செய்யப்படுகிறதா. அதுல சுற்றுலா பயணிகள் ஊஞ்சல்கள், மீனா பஜார் மற்றும் பிற கடைகளையும் கண்டுகளிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்க, மிகப்பெரிய சிவபெருமானோட சிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அரங்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா, பல்வேறு வகையான சிவபெருமானோட ஒளிப்படங்களையும் லிங்கங்களையும் காட்சிப்படுத்தி இருக்காங்க. அப்படியே நமக்கு வலப்பக்கமா பாருங்க, ஒரு பெரிய குளம் இருக்கா. இந்த குளம் தண்ணீரால ஆனது, அதாவது குளிர்ந்த நீர். அதுவே நமக்கு இடப்பக்கமா பாருங்களேன், கம்பியால சூழப்பட்ட செவ்வக வடிவ சதுர வடிவ அமைப்புகள் இருக்கா. இது வெந்நீர் ஊற்று வரக்கூடிய இடம். இங்க வந்து பாருங்க, இந்த வெந்நீர் ஊற்று என்பதை நிரூபிக்கும் வகையில நீர் ஆவியாகி மேல போவத நம்மளால பார்க்க முடியுது. சத்தீஸ்கர் மாநிலத்துல பல்ராம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தடாபாணி பகுதியில தொடர்ச்சியாக கொதிக்கும் நீர் வெளிவருவதற்கு பின்னால இருக்கக்கூடிய அறிவியல் காரணம் என்ன அப்படின்னு நாம தேடி பார்த்தப்போ நமக்கு ஒரு விடயம் கிடைச்சது. என்னன்னா, பூமிக்கு அடியில நிலவக்கூடிய புவி வெப்ப ஆற்றல், அதாவது ஜியோ தெர்மல் எனர்ஜி என சொல்றாங்க. இந்த பகுதியில நிலப்பரப்பிற்கு அடியில, அதாவது

பூமிக்கு அடியில தீவிரமான வெப்ப மண்டலமா அமைஞ்சிருக்குதாங்க. இந்த பகுதியில இருக்கக்கூடிய பாறைகள் மற்றும் தரைக்கு அடியில இருக்கக்கூடிய மக்மா அதாவது உருகிய பாறை காரணமா நீர்நிலைகள் தொடர்ந்து வெப்பமடைகின்றனவாம். இந்த தடாபாணி சோன் நர்மதா பிராந்திய பிளவு மண்டலத்துல அமைஞ்சிருக்கிறதுனால இந்த புவியியல் விரிசல் வழியா பூமிக்குள்ள செல்லக்கூடிய மழை நீர் நிலத்தடி வெப்பத்தால சூடுபடுத்தப்பட்டு மீண்டும் நீரூற்றுகளா வெளியே வருவதா கருதப்படுது. பூமியின் ஆழத்துல இருந்து வரக்கூடிய நீரோட வெப்பநிலையானது ஏறத்தாழ 110 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 112 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும்னு சொல்றாங்க. இந்த நீர்ல கந்தகம் சல்பேட் போன்றவை கரைந்துள்ளன எனவும் சொல்லப்படுது. இதே போல ஒரு வெந்நீரூற்ற இமயமலை பகுதியில சார்தாம் யாத்திரை செய்யும் போது கங்கோத்ரி பயணம் செஞ்சோம். அங்க சூரியகுண்ட் என்ற இடத்துல வெந்நீர் ஊற்ற நாம பார்த்தோம். அங்க சமைச்ச சோறையும் சாப்பிட்டு பார்த்தோம். அது உங்க நினைவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போன்ற வெந்நீர் ஊற்றுதான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வெந்நீர் ஊற்றும். சரி வாங்க, இங்க இருக்கக்கூடிய கோவிலை முழுவதுமா சுத்தி பார்த்துட்டு நம்ம வர வழியில ஒரு தொட்டிக்குள்ள முட்டையை கட்டி வச்சுட்டு வந்தோம்ல, அது என்ன ஆயிருக்குன்னு பாத்துரலாம். மெயின்பட்ல இருக்கக்கூடிய தடாபாணி என்ற இடத்தை சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப நாம கட்டி வச்ச அந்த முட்டை என்னவாக இருக்குன்னு பாருங்க. ஏய், முட்டை முழுவதுமா வெந்திருக்குப்பா. ஆமாங்க, வெந்நீர் ஊற்றுன்னு சொற்களால மட்டும் சொன்னா நம்புவீங்களா? அதை நிரூபிக்கணும்ல, அதுக்காக தான் இந்த சின்ன பரிசோதனைய செஞ்சு பார்த்தோம். இப்போ உங்களுக்கு இந்த இடம் பற்றின அறிவியல் காரணமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, கையில ஒரு கல்லை எடுத்துக்கோங்க, அடுத்த இடத்துக்கு போகலாம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கூடை பண்பலை 100.5. இன்று முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தகவல் தொழில்களின் தாயகமாம் நம் கோடை பண்பலை 100.5. இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நேர்களே, கையில

0: தகவல் தொழில்களின் தாயகமாம் நம் கோடை பன்மலை 100.5 இது வியத்தகு இந்தியா. இன்றைக்கு நாம சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான சுற்றுலா தலங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன நேர்களே, கையில ஒரு கல் எடுத்து வச்சிருக்கீங்களா?
1: எதுக்குப்பா கல் எடுத்து வைக்க சொன்னீங்க? நாம போற இடத்துல நிறைய தொந்தரவு இருக்குமா என்ன?
0: சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. இயற்கையில எல்லா இடங்கள்லயுமே இசை பரவி இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியும் தானே? ஏன்னா இயற்கை எழுப்பும் ஒவ்வொரு ஓசையும் ஒவ்வொரு வகையான இசையா அமையுது. இப்ப ஏன் தொடர்பே இல்லாம இத பத்தி பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? சற்று நேரத்துல உங்களுக்கே இதற்கான விடை புரியும். வாங்க, நாம நிக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாறை இருக்கா, அந்த பாறை மீது உங்க கையில இருக்க கல்லை வச்சு தட்டுங்களேன். என்ன ஓசை கேக்குதுன்னு பாக்கலாம். ரெண்டு கற்களை தட்டும் போது என்ன ஓசை கேக்குமோ அந்த ஓசை தான் கேக்குது. இதுதான் உங்களோட பதிலா இருக்கு. சரிங்க, இப்போ அந்த மரத்துக்கு கீழே குழிகளோடு கூடிய ஒரு நீண்ட பாறை இருக்கா, பாதி அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்கா, அந்த பாறை மீது கல்ல வச்சு தட்டி பாருங்களேன்.
1: இந்த கல்ல தட்டும் போது ஏதோ உலோகத்தின் மீது தட்டுறது மாதிரியான ஓசை கேக்குது, இசை கேக்குது. இதுவும் பாறைதான். நாம இதற்கு முன்பா தட்டிய அந்த கல்லும் பாறைதான். ஆனா இதுல இருந்து வரக்கூடிய ஒலி மட்டும் எப்படி வேறுபட்டதா கேக்குது?
0: இந்த இடத்தோட பெயர் திந்தினி பந்தர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திந்தினி பந்தர் சத்தீஸ்கர் மாநிலத்துல சர்குஜா மாவட்டத்துல இருக்கக்கூடிய அம்பிகாபூர் அருகன்மையில இருக்கக்கூடிய சிந்த்கலோ சிற்றூர்ல அமைஞ்சிருக்கு. இது ஒரு புவியியல் மற்றும் இசை அதிசயமா பார்க்கப்படக்கூடிய இடம். ஒரு கல்ல மற்றொரு கல்லால தட்டும் போது இசை போன்ற உலோக ஒளியை எழுப்பும் ஒரு தனித்துவமான பாறை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்களேன், இசை எழுப்பும் பாறைய ஒத்த அதே போன்ற கற்களின் குவியல் மீதுதான் இந்த பாறையும் அமைஞ்சிருக்கு. ஆனா மற்ற கற்களை தட்டும் போது எந்த இசையும் கேட்கல, இந்த இசைப்பாறை மட்டுமே தனித்துவம் மிக்கதா இருக்கு. இந்த உருளை வடிவ பாறையானது தோராயமா 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர் நீளமும் 95 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட 200 குவிண்டால் எடை கொண்ட பாறைன்னு சொல்றாங்க. பாறையில சில பள்ளங்களை நம்மளால பார்க்க முடியுது பாருங்களேன். இந்த பனியார குழி போல அவை இயற்கையானவையா, பாறைக்கு அந்த ஒளிக்கும் தன்மைய அது கொடுக்குதா, இல்ல மனிதர்கள் தட்டிய பிறகு அந்த ஒளி எழும்புகிறதா, இது மனிதனால உருவாக்கப்பட்ட பள்ளமா என்பது தெரியலையாங்க. இந்த இசை பாறை கண்டுபிடிக்கப்பட்டதற்கான அதிகாரப்பூர்வமான பதிவு எதுவும் இல்ல அப்படின்னாலும், ஆங்கிலேயர்கள் காலம் முதலே இது அதனோட தனித்துவமான பண்புக்காக அறியப்பட்டதா சொல்றாங்க. இந்த கல்ல பற்றி நாட்டுப்புற கதைகளின்படி இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு தேவதை நடனமாடிட்டு இருந்தாங்களாம். அப்ப கிராம மக்கள் அவங்கள பார்த்துட்டாங்களாம். அதனால உறைஞ்சு போய் அந்த தேவதை இந்த கல்லா மாறியதாகவும், அன்றிலிருந்து இந்த கல்லுக்கு இசை பண்புகள் இருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இதே காரணத்துக்காக இது தெய்வீகமானது அப்படின்னும் இந்த பகுதியில இருக்கக்கூடியவங்க நம்புறாங்களாங்க. ஆனா அறிவியல் ரீதியா நம்ம பார்க்கிறப்போ இந்த ஒலியியல் பண்பு லித்தோபோனி அல்லது பாடும் பாறைகள் என அழைக்கப்படுகிறதாம். பாறையோட குறிப்பிட்ட புவியியல் மற்றும் இயற்பியல் பண்புகள் அதன் விசித்திரமான ஒளிகளை ஏற்படுத்துகின்றன. இந்த பாறையில இரும்பு மற்றும் மெக்னீசியம் போன்ற அடர்த்தியான கனிமங்கள் மிகுதியான அளவுல செறிந்திருப்பதாகவும், இந்த அடர்த்தி பாறையின் நெகிழ்வு தன்மையை மாற்றி அது உயர் அதிர்வெண்கள்ல அதிரவும், மந்தமான தடக் என்ற ஓசைக்கு பதிலாக கூர்மையான உலோக ரிங் என்ற ஓசை உருவாகவும் அனுமதிக்கிறது என கருதப்படுது. 200 குவிண்டால் எடை கொண்ட இந்த பெரிய உருளை சிறிய தரைப்பாறையின் மீது நிலையற்ற நிலையில இருப்பதால அது பகுதியளவு அந்தரத்துல தொங்குவது போன்ற காட்சியும் தருது. அதை தட்டும் போது தொடும் புள்ளி தன்னிச்சையாக அதிர்ந்து ஒரு மாபெரும் சுருதி முல்லை போலவே பாறையின் படிக அமைப்பு வழியா ஒலி அலைகளை கடத்துகிறதாம். கல்லின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து உருவாகும் ஒலிக்கு காரணம் அதன் உள்ளக அடர்த்தி வேறுபாடுகள் மற்றும் நுண் விரிசல்கள் என சொல்றாங்க. இந்த பாறையில மனிதர்களால உருவாக்கப்பட்ட பழங்கால கோப்பை வடிவ தடங்கள் காணப்படுவதாகவும், இது தொடக்க கால புதிய

கற்காலம் அல்லது பெருங்கற்கால மனிதர்கள் சடங்குகள், தகவல் தொடர்பு அல்லது வானியல் ஆய்வுகளுக்காக ஒரு கருவியாக பயன்படுத்தும் நோக்கத்தில் இந்த கல்லை வச்சிருக்கலாம், செதுக்கியிருக்கலாம் என தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதாக சில குறிப்புகள் சொல்கின்றன. எது எப்படியா இருந்தாலும் சரிங்க, ஒரு பெரிய பாறையை தட்டும் போது பல்வேறு வகையான இசையை கேட்பது வியப்போடு கூடிய மகிழ்ச்சியா தானே இருக்கு.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இது தோட்டத்தில் ஓர் இன்ப உலாவாக இது வியத்தகு இந்தியா. என்னீர்களே, எப்படி இருந்தது இன்றைய வியத்தகு இந்தியா பயணம்? ஜாலியா துள்ளும் நிலத்தின் மீது துள்ளி குதிச்ச ஜல்ஜலி, இயற்கையின் நதியோடு இணைந்தே இருக்கக்கூடிய வண்ண மீன்களை பார்வையிட்ட மச்சிலி பாயிண்ட், வெந்நீர் ஊற்று எனும் பொருள்படும் தடாபாணி, ஒரே பாறையில பல்வேறு ஓசை கேட்டு மகிழ்ந்த திண்டினி பந்தர், இவை பற்றி அறிந்து கொண்டதும் அறிவியல் காரணங்களை தெரிந்து கொண்டதும் காற்று வழியா பார்வையிட்டதும் உங்களுக்கு எப்படியான அனுபவத்தை கொடுத்தது என்பது உடனடியாக 80-56-57-15-54 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வழியாகவோ அல்லது கட்சவி வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் கருத்துக்களும் இடம்பெறும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில். இனி கடந்த வியத்தகு இந்தியா நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட புவியீர்ப்பு விசையை மீறி மேல் நோக்கி தண்ணீர் பாய்ந்த இடத்தின் பெயர் என்ன என்ற வினாவிற்கு உல்டா பாணி என்ற சரியான விடையினை 93-61-73-38-68 என்ற எண்ணிற்கு

குறுந்தகவல் வழியாகவும் கட்சசபை வாயிலாகவும் பதிவிட்டிருந்த தேர்வு செய்யப்பட்ட நம் நேயர்கள் ஈரோடு வெங்கம்பூர் குமார், சின்னாளப்பட்டி சிவகாமி, வளமதுரை கோபாலகிருஷ்ணன், மணவை க சந்திரசேகர், நந்தவனம்பாளையம் சுபத்மாவதி, திண்டுக்கல் செல்வி சிவராஜ், கணக்கம்பாளையம் சசிகலா, உங்கள் அனைவருக்கும் பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும். இனி இன்றைய வியத்தக இந்தியா நிகழ்ச்சியிலிருந்து ஒரு கேள்வி. சத்தீஸ்கரில் உள்ள துள்ளும் நிலம் அமைந்துள்ள இடத்தின் பெயர் என்ன? சத்தீஸ்கரில் உள்ள துள்ளும் நிலம் அமைந்துள்ள இடத்தின் பெயர் என்ன? ஜாலியா துள்ளி குதிச்சோல அந்த இடத்தை சிந்திங்க. உங்களின் சரியான விடையினை உடனடியாக 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு குறுந்தகவல் வாயிலாகவோ அல்லது கட்சசபை வழியாகவோ அனுப்பி வையுங்கள். உங்களின் விடைகளுக்காக நாங்களும் காத்திருக்கின்றோம். வழக்கமான சூழலிலிருந்து விடுபட்டு வளமான நினைவுகளை திரட்டி வனப்பு மிக்க பட்டறிவை உருவாக்குபவையே பயணங்கள். அப்படியான பயணங்களை வாய்ப்பிருக்கும் போது நேரடியாக சென்றும், வாய்ப்பில்லாத போது வானொலி வழியே வியத்தகு இந்தியா நிகழ்ச்சி வழியாக பயணியுங்கள் என சொல்லி, மீண்டும் ஓரழகான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்றும் உங்கள் நட்புடன் சுபா.

0: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.
6: முற்பகல் வணக்கம் நேயர்களே. நம்ம சிறப்பான கோடை பண்பலை 100.5 சிறப்பான நேயர்களை தேடி தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாளம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் அருகிலிருந்து சிறப்பு தேடி வரும் பண்பலை வளமர இருக்கிறது. நேயர்களை சந்திக்க அங்கே காத்திருக்கிறார் நம் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
7: வணக்கம் நேயர்களே. மலர்கள் எழுதிய கவிதையை காற்றலையில் சுமந்து வந்து நேயர்களின் இல்லம் சேர்க்கும் ராகவீனை நம் கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பண்பலை. நேயர்கள் எல்லாருமே நம்ம பண்பலையில நிகழ்ச்சிக்காக தயாரிப்பை விடவும் இங்க இருக்கக்கூடிய நேயர்கள் இன்னைக்கு தர்மபுரியிலிருந்து வரப்போகுது அப்படின்னு சொன்ன உடனே

0: இருக்கிற நேயர்கள், இங்க தர்மபுரியில் இருக்கக்கூடிய நேயர்கள், கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லா நேயர்களுமா கலந்து பேசி வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட வந்திருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி வட்டம், பெரியாம்பட்டி, ஆத்துப்பாலம், அருணாச்சலேஸ்வரர் கோயில் அருகில் இருந்து நேயர்களை மகிழ்வோடு கோடை பண்பலை சந்திக்க இருக்கிறது. இப்ப முதல் நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ராஜேஷ் மேடம், தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி பஞ்சாயத்து புலப்பட்டி அதிகம் ஆற்றங்கரையோர முருகர் கோயில்.
0: இங்க பார்த்தோம்னா அருணேஸ்வரர் கோயில் அப்புறம் முருகர் கோயில் எல்லாமே சேர்ந்து அமைந்திருக்கு. இந்த அழகான இடத்துல இருந்து உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, இன்னும் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க
1: மேடம்? ஒய்ஃப், ரெண்டு குழந்தைங்க மேடம்.
0: குழந்தைங்க பேரு?
1: லட்சுமணன், எதிரான மேடம்.
0: ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, குழந்தைகளை கூப்பிட்டு வரலீங்களா
1: மேடம்? அவங்க பாட்டி ஊருக்கு போயிருக்காங்க, நீங்க சண்டே அதனால ஊருக்கு போயிருக்காங்க மேடம்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஐஸ்வர்யா.
0: ரொம்ப அமைதியா பேசுறீங்களே ஐஸ்வர்யா. அமைதியா அப்படின்னு சொன்ன உடனே கணவரோட முகத்தை பாக்குறீங்க, நீங்க அமைதி இல்லையா? அமைதியா அமைதி இல்லையா?
2: ஒரே மாதிரி தான் மேம், எப்பயுமே
0: எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பேன். அமைதியும் இல்ல, ஆர்ப்பாட்டமும் இல்ல. சரியா, குழந்தைங்கள ஊருக்கு போயிட்டாங்க ஸ்கூல் லீவ் அப்படின்றதுனாலயா?
2: சண்டே ஸ்பெஷல், அவங்க ஆயா வீட்டுக்கு போயிருக்காங்க.
0: ஆயா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
2: சின்ன வயசுல இருந்து அங்கதான் வளர்றாங்க அதனால.
0: சரி, உங்க சொந்த கல்யாணம் பண்ணி வந்தது இங்க பெரியாம்பட்டி, உங்களோட சொந்த ஊர்?
2: பக்கம் மேம், ஒரு 6 கிலோமீட்டர். கொஞ்சம் பக்கம் லோக்கல்ல தான் இருக்கிறோம்.
0: சரி, நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: டெய்லரிங், ஆரி முருகர் கொடுத்தது. பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாமே அவரு தான் எங்களுக்கு, அவரை தாண்டி.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு பக்தி மயத்தோட இருக்கீங்க. உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், பெரியாம்பட்டியில இருந்து சாந்தி பேசுறேங்க. நாங்க கோயில் தரிசனத்துக்காக வந்தோம். இங்க நிகழ்ச்சிகள் நடக்குதுன்னு இங்க நின்று பார்த்து பேசிட்டு போறதுக்காக வந்து நிக்கிறேன்.
0: எவ்வளவு நேரம் ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே கலகலன்னு பேசிட்டு இருந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்கம்மா. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: நாங்க விவசாயம், கொஞ்சமா சின்னதா ஒரு கடை வச்சிருக்கிறோம் வீட்டாண்ட.
0: சரிங்கம்மா, உங்களுக்கு எத்தனை குழந்தைகள், என்ன செய்யறாங்க?
3: எனக்கு பெரிய பெரிய குழந்தைங்க, 3 குழந்தைங்க. பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க. பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க. சின்ன பையனுக்கு 2 குழந்தைங்க.
0: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நேயர்கள் இருக்காங்க, அப்படியே நிறைய நேயர்களை ஒருங்கிணைச்சிட்டு நேயர்களும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நேரமா ஒரு 2 பேர் அப்படியே புன்னகையோட நிறைய கேள்விகளை கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கக்கூடிய அவங்ககிட்ட ரொம்ப பக்தி மயமா அப்படியே மஞ்சள் வண்ண ஆடையை உடுத்தி இருக்கக்கூடிய அந்த நேயர்களை சந்திச்சிருவோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஆசா.
0: எந்த ஊர் நீங்க?
4: பெரியாம்பட்டி.
0: பெரியாம்பட்டியே தான். சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
4: எங்க வீட்டுக்காரரே, எங்க பையன்.
0: நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி எல்லாம் என்ன எத்தனை கேள்விகள் கேட்டீங்க, இப்ப அப்படியே பவ்யமா பேசுறீங்களே. சரி, வீட்டுக்காரரோட பேரு, பையன் பேர் எல்லாம் சொல்லுங்க.
4: வீட்டுக்கார பேர் சசிகுமார், பையன் பேர் சஷ்டிதரன். முருகர் கொடுத்த குழந்தை.
0: இங்க ஆத்துப்பாலம் முருகர் மேல அவ்வளவு பக்தியோட இருக்கீங்க, எல்லாருமே அப்படியே முருகர் கொடுத்தது. அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் எங்களுக்கு முருகர் அருள் அப்படின்னு சொன்னாங்க. சரி, தம்பி என்ன படிக்கிறாங்க? சஷ்டிதரன்.
4: 3 வயது.
0: 3 வயசு குழந்தை. சரி, தம்பியை கூப்பிட்டு வரலீங்களா?
4: அவங்க அத்தை கூட வீட்டுக்கு போயிட்டாங்க.
0: வீட்டுக்கு போயிருக்காரு. குறும்பு பண்ணி சுத்திட்டு இருந்தது அந்த தம்பி தான். சரி, வணக்கம். பக்கத்துல உங்க தோழி நிக்கிறாங்க, ரெண்டு பேரும் இணை பிரியாம நின்னுட்டு இருந்தீங்க இல்லையா? ஓ, அத்தை பொண்ணு நீங்க. சரி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் மேடம், என் பேர் ரத்னா, பெரியாம்பட்டி காமராஜ் நகர்ல இருந்து பேசுறோம். எங்க வீட்டுக்கார பேர் ஆறுமுகம். எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, பெரிய பையன் சஞ்சய், சின்ன பையன் மாதே சந்தீப்.
0: நீங்க என்னங்க கேள்வி கேக்குறது, நானே சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களோட பொழுதுபோக்குலாம் என்னங்கம்மா?
5: நாங்க வந்து வியாபாரம் செய்யறோம் மேடம்.
0: என்ன வியாபாரம் செய்யறீங்க?
5: ஃபேன்சி வியாபாரம்.
0: ஓ, நிறைய ஃபேன்சி பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்யறீங்க. சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். நம்ம இங்க அருணேஸ்வரர் கோயிலுக்கு வரோம் அப்படின்னு சொன்ன உடனே கோயில் குருக்கள் நிறைய நேயர்களை எல்லாம் வர சொல்றோம், நிகழ்ச்சியை சிறப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரு. அவரு இப்ப நம்ம முன்னாடி நின்றுட்டு இருக்காரு, பேசிடலாம். வணக்கம்.
6: என்னுடைய பேர் முருகன். நாங்க இங்க அருணாச்சலேஸ்வரர் கோயில அர்ச்சகரா இருக்கேன். பூலாப்பட்டி ஆற்றங்கரையில் அமர்ந்திருக்கு சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில அர்ச்சகரா இருக்கிறேன்.
0: சிவசுப்பிரமணிய சுவாமி, அருணேஸ்வரர், ரெண்டு பேரும் பக்கம் பக்கமா இருக்கக்கூடிய அந்த ஆலயம் ரொம்ப அழகா ஆற்றுக்கு அருகாமையில. சரி, இப்ப நீங்க கோயில்ல வந்து இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது பாடக்கூடிய பாடல் ஏதாவது ஒரு 2 வரி நீங்க எங்களுக்காக பாடலாமே?

0: என் பெரிய பொண்ணு தீபிகா, என் சின்ன பொண்ணு தன்சிகா, என் பையன் டோனிஷ். முன்ன அஞ்சு பேர் இருக்கிறாங்க வீட்டுல.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஏன்னா நிறைய நேயர்களை வர சொல்லி நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறதுக்காக நீங்க இரண்டு மூன்று நாட்களா எங்களோட தொடர்பு கொண்டு நேயர்களை எல்லாம் வர சொல்ற அப்படின்னு சொன்னீங்க. பண்பலையின் சார்பா உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சேகரன்.
1: நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர், டான்ஸ் பண்ணேன்.
1: ஓ, உங்களுக்கு கலைத்துறையில அவ்வளவு ஈடுபாடு. எந்தெந்த திரைப்படங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கீங்க? இப்பதான் புது புதுசா சேர்ந்திருக்கீங்க.
2: முன்னாடி ஒரு படத்துல வெட்டி நாயகன்ற திரைப்படத்துல வேலை பார்த்திருக்கேன். இப்ப இரண்டாவது ஒரு படத்தை சென்னைக்கு போகிறேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இதே ஊரா?
2: இங்க
1: பக்கத்துலயே இருக்கு. இந்த ஆர்வம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
2: சின்ன வயசுல இருந்து, எனக்கு
1: சின்ன வயசுல இருந்தே இருக்கு. என்ன முடிச்சீங்க, என்ன படிப்பு முடிச்சீங்க?
2: சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எனக்கு சினிமாவில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மேம்.
1: நம்மளுக்கு எந்த துறை பிடிக்குதோ அந்த துறையில நம்ம கால் பதிச்சாதான் அதை சிறப்பா செய்ய முடியும். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க இன்னும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் பண்பலையின் சார்பா. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: வீட்டுல நானு, அப்பா பேர் முருகன், அம்மா பேர் சாந்தா, பாப்பா பேர் வைத்தீஸ்வரி.
1: நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: குணசேகர்.
1: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
3: எங்க வீட்டுல கற்பகம், லோல்டா, தீபிகா, லட்சணி.
1: நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
3: நாங்க வேலைக்கு, கூலி வேலைக்கு போறோம்.
1: நீங்களும் ரொம்ப நேரமா அங்க நின்றுட்டு இருந்தீங்க, நேயர்கள் எல்லாம் வர சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப எல்லாருக்காகவும் என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
4: படம் கடல் மீன், பாடல் வந்து தாளாட்டுது.
1: இதோ வானம் தாளாட்ட வருது, கேட்கலாம்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. ஐஏஎஸ் முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
11: நேர்கள் இணைந்திருப்பது கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்த் அண்ட் கோ.
7: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
8: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
7: எப்படி தெரியும்?
8: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
9: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
10: தட்ஸ் ரைட்.
12: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி வட்டம், பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அர்ணீஸ்வரர் கோயில் அருகில இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க கோயில் அருகில பார்த்தோம்னா நிறைய மரங்கள் இருக்கு. குறிப்பா ஆலமரம், நாவல் பழமரம், வேப்ப மரம் எல்லாம் நிறைந்து ரொம்ப அழகா இருக்கு. வழக்கமா சொல்றது மாதிரி இங்க இந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் ரொம்ப அழகா ரீங்காரம் விட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நேயர்கள் இருக்காங்க நம்ம முன்னாடி, அவங்ககிட்ட எல்லார்ட்டையும் பேசிடலாம். இதுல இன்னொரு நேயர் ஏதோ கையசு காட்டுறாங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுலாம். சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வந்தீங்க?
13: மலைநாகம் ஜில்லுன்னு இருக்குன்னு சொல்றதுக்கு வந்தீங்க.
12: கொடைக்கானல் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அப்படியே மேக கூட்டம் எல்லாம் வந்து அப்படி சூழ்ந்து இருக்கு. வெயில் தெரியாம அப்படியே இதமான காற்று ரொம்ப அழகா வீசிட்டு இருக்கிற இந்த தருணத்துல நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
13: என்னுடைய பெயர் கே சங்கீத பிரியா.
12: சங்கீத பிரியா, உங்களுக்கு சங்கீதம் ரொம்ப பிடிக்குமா?
13: பிடிக்கும்.
12: ஏன்னா சங்கீதத்து மேல பிரியம் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு சங்கீத பிரியான்னு வச்சிருப்பாங்க போல. அப்ப எங்களுக்காக ஒரு பாடல் பாடுவீங்களா? சரி சொல்லுங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, எந்த ஊர், இதே பகுதியா?
13: இந்த பகுதி தான். வீட்டுல அம்மா அப்பா அக்கா இருக்காங்க.
12: அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க, கேட்டுட்டு இருப்பாங்கல்ல.
13: அப்பா பெயர் கந்தசாமி பாப்பாத்தி, அக்கா பெயர் தீபப்பிரியா. அவங்களுக்கு மேரேஜ் இருக்கு. சதீஷ்குமார் அவங்க ஹஸ்பண்ட் பேரு.
12: ரொம்ப மகிழ்ச்சி. பாடல் தான் பாட மாட்டேன்றீங்க, சங்கீத பிரியா. நீங்க பாடணும் கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு குட்டி தம்பி இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் குட்டி செல்லம், உங்க பேர் என்ன? வெற்றிவேல். அண்டா அழகா சொல்றீங்களே, உங்க கன்னத்துல அப்படியே நீங்க சிரிக்கும்போது அழகா குழி விழுது. என்ன படிக்கிறீங்களா, ஸ்கூல் போறீங்களா? என்ன படிக்கிறீங்க? அச்சோ, அது மட்டும் புரிய மாட்டேங்குதே.

0: என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்களே எங்களுக்கு கேக்குற மாதிரி. வெற்றிவேல் சொன்னீங்க, புரிஞ்சிருச்சு. உங்களோட ஷர்ட் அழகா இருக்கு, ஆப்பிள்லாம் வரைஞ்சிருக்காங்க. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? வெற்றிவேல் வீட்டுல
1: அம்மாயா?
0: அம்மாயா இருக்காங்களா? அவங்க பேர்
1: என்ன?
0: அச்சோ, அதுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்க மழலை மொழியில. சரி, நீங்க பாட்டு பாடுவீங்களா? என்ன பாட்டு பாடுவீங்க? எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு யோசனை பண்றீங்க. சரி, பாடுங்க கேக்கலாம். நிறைய
1: பாட்டு பாட்டு
0: சிங்கு பாட்டு பாடுவீங்களா? சரி, பாடுங்க இப்ப கேக்கலாம். செல்போன்ல வரும் பாருங்க. நீங்க மழலை மொழியில சொல்ற பாதி எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. சரி, குட்டி செல்லம் அப்புறமா நம்மளுக்கு பாட்டு பாடுவாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் பிரகாஷ்.
0: நீங்க வெற்றிவேலோட அப்பாங்களா? சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க பேர் எல்லாம் சொல்லுங்க.
2: மனைவியோட பேரு சண்முகவல்லி, சொந்த ஊர் ஈரோடுங்க. இங்க மனைவியோட வீட்டுக்கு வந்திருக்கோம்.
0: நீங்க வரும்பொழுது பார்த்து கரெக்டா இங்கேயும் பண்பலை வந்திருக்கு, பேசுறதுக்காக வந்துட்டீங்க. தம்பி உண்மையிலேயே ஸ்கூல் போறாரா?
2: எல்கேஜி
0: போயிட்டு இருக்காருங்களா? சரி, மகிழ்ச்சி. நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: நான் சிவில் இன்ஜினியர்.
0: சரிங்க, இன்னும் நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: அம்மா வணக்கம்மா. என்னுடைய பேர் வந்து ஆறுமுகமா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தட்டலிமா. இங்க நம்ம தேடி வரும் பண்பலையினுடைய நிகழ்ச்சி வந்து காலையில கோடை பண்பலை அப்படின்னாவே எனக்கு வந்து அது மேல ஒரு ஈடுபாடுன்றத விட அது மேல ஒரு காதல் அப்படின்னு தான் சொல்லலாம். எத்தனை பண்பலை வந்தாலும் அது அசைக்க முடியாத பண்பலைன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த நிகழ்ச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி வேற, குவாலிட்டி அந்த தரத்துக்கு நிகர் அது கோடை பண்பலை மட்டும்தான். அந்த வகையில வந்து நான் எப்பவுமே நான் உடற்கல்வி ஆசிரியர் இருந்தா கூட இவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நாகரிகங்கள் வளர்ந்திருந்தாலும் அந்த பண்பலையில கேட்கறது அப்படின்றது வந்து ஒரு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அந்த வகையில வந்து இன்னைக்கு கோடை பண்பலையை வந்து காலையில ஆன் பண்ணும் போது நான் இதுக்கு முன்னே சில அறிவிப்பாளர்கிட்ட வந்து நம்ம பக்கத்து மாவட்டத்துக்கு வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பாடு இருந்தேன். கடந்த வருடமும் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியில் ஆவின் பக்கம் வச்சிருந்தாங்க. அது போல ஒரு நிகழ்ச்சி வேணும்னு எதிர்பார்த்திருந்தேன். கடைசியில் இன்னைக்கு நான் கோடை பண்பலையை கேட்கும் போது காலையில் இந்த மாதிரி பெரியாம்பட்டில இருக்குனாங்க. இது தெரிஞ்ச உடனே அதுவும் இங்க இருக்கிற நேயருக்கு சில தெரியாம இருந்து இன்ஃபார்ம் பண்ணேன். அந்த கேட்ட உடனே வந்து கண்டிப்பா பேசணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்தோம்.
0: இல்ல என்ன தெரியுங்களா, ஒரே மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே மழை மேகம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப தொடங்கும் பொழுது நேரிட்ட பேச தொடங்கும் பொழுது சொன்னோம், அந்த மழை மேகம் கொட்டி தீர்த்தது மாதிரி அப்படியே இடைவிடாம நீங்க குறுக்க எதுவும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி எங்கிட்ட சொல்லிட்டு நீங்களே பேசிட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன, இங்கிருந்து காவேரிப்பட்டினம் தொலைவுல இருக்கு, அருகாமையில் இருக்கிற மாவட்டம் அப்படின்றதுனால கிருஷ்ணகிரியில இருந்து வந்துட்டீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்க பேரெல்லாம் சொல்லுங்க.
3: நிச்சயமாமா, என்னுடைய மனைவி வந்து சாந்தி இல்லத்தரசி, என்னுடைய மகள் வந்து பாத்தீங்கன்னா திவ்யதர்ஷினி, அவ இளநிலை வேதியியல் வந்து மூன்றாம் வகுப்பு படிக்கிற நாமக்கல்ல, என்னுடைய மகன் வந்து இப்ப ஐந்தாம் வகுப்புல இருந்து ஆறாம் வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் போயிட்டு இருக்காரு. சின்ன குடும்பம், மகிழ்ச்சியா இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி எல்லாம் கண்டிப்பா நேசிக்கிறது கிடையாதுமா, என்ன வேலை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். தொலைக்காட்சின்றதை விட அது தொலைக்காட்சின்னு தான் சொல்லுவேன். பண்பலையை கேட்கறது வந்து அது நமக்கு அளவிட முடியாத மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நீங்க உங்க மகனுடைய பெயர்?
3: ஜெகன் மித்ரன்மா.
0: சரிங்க, ஏன்னா நேயர்கள் இங்க இருக்கிற நேயர்களுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. பண்பலை சார்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிய சொல்லிக்கிறோம்.
3: தேங்க்யூமா, தேங்க்யூமா.
0: இன்னும் நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். ஒரு தம்பி நிக்கிறாரு, ஒரு குச்சியை வேற கையில வச்சிட்டு இருக்காரு. சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன?
4: என் பேர் சந்தீப்.
0: சந்தீப், நீங்க ரொம்ப நேரம் முன்னாடி இந்த வழியா கடந்து போனீங்களே, எங்க போனீங்க?
4: மீன் பிடிக்கிட்டு போனோம்.
0: ஆத்துல போய் மீன் பிடிச்சிட்டு விளையாண்டு இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களே, அவங்க எங்க போயிட்டாங்க?
4: அவங்க விளையாட்டு இருக்காங்க.
0: விளையாண்டு இருக்காங்க. சரி, பள்ளிக்கூடம் விடுமுறை அப்படின்னாலும் ஏதாவது விளையாட்டு தான்.
4: ஆமாங்க.
0: சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
4: நான் நைன்த் முடிச்சுட்டு டென்த் போறேன்.
0: என்ன ஆகணும்னு சந்தீப்க்கு ஆசை எதிர்காலத்துல?
4: நர்சிங் போனோம், லேப் டைப்.
0: பாருங்க எவ்வளோ எல்லாம் கனவுகள் வச்சிருக்கீங்க. சரி, உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேறட்டும். உங்க டிஷர்ட்ல என்ன அழகா படம் எல்லாம் போட்டிருக்கு, கிரீன் கலர்ல. என்ன போட்டிருக்கு? அப்படி
4: மிக்கி மவுஸ் படம்
0: பிடிக்குமா உங்களுக்கு?
4: ஆமாங்க.
0: சரி, நிகழ்ச்சியில ஏதாவது பாட்டு பாடுறீங்களா? பாட்டெல்லாம் பாட மாட்டேங்க. சரி, உங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸோட போய் விளையாடணும் அப்படிதானே? சரி, இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்டுலாம் நிகழ்ச்சியில. நேயர்கிட்ட பேசிட்டு என்ன பாடல் வேணும் அப்படின்னு சொல்ல போறாங்க, கேட்டுலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: இன்றும் என்றும் என்றென்றும் உலகெங்கும் ஓங்கி ஒழித்து ஒளிவனம் வந்து கொண்டிருக்கும் அன்பு பண்பலை, அசையாத பண்பலை. இடி மின்னல் புயல் பூகம்பமே வந்தாலும் அசைக்க முடியாத பண்பலை. அறிவிப்பாளர்களின் அன்பலை, என் உயிர் மூச்சு காற்றலை, கோடை

0: நண்பரை 100.5 நீ வாழ்க. ஒரு குழந்தைய வளர்க்கறதுல 1000 ஆயாக்கள் இருக்கலாம், ஆனா அம்மா ஆகவே முடியாது. அந்த அம்மாவுக்கு நிகரான கோடை பண்பலை 100.5 நீ வாழ்க. வானத்தில் எண்ணில் அடங்காத நட்சத்திரங்கள் இருக்கலாம், ஆனா நிலாவுக்கு நிகர் ஆகுமா? நிலாவுக்கு நிகரான கோடை பண்பலை 100.5 நீ வாழ்க. எவ்வளவுதான் இரவில் மின் விளக்கு வெளிச்சம் தந்தாலும் பகலுக்கு நிகர் ஆகுமா? சூரிய ஒளிக்கு நிகராகும் கோடை பண்பலை 100.5 நீ வாழ்க. நிலைய கோயிலையும் கோயில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் பணிவோடு பணிந்து வணங்கி வழிபடுபவன் தருமபுரி செல்ல உயிர் வண்டி தங்கவேல். இன்றைக்கு தருமபுரியில எங்கள் ஊரை தேடி வந்த கோடை பண்பலைக்கு என் உடல் குளிர்ந்து மனம் நிறைந்த நெஞ்சார வாழ்த்துகளும் நன்றிகளும். அம்மா, நான் எந்த அளவுக்கு கோடை பண்பலையை ரசிக்கிறனோ அதே அளவுக்கு இயக்குனர் டி ராஜேந்தர் பாடல்களை ரசிக்கிறவன். அதனால இயக்குனர் டி ராஜேந்திரின் ஒரு தாயின் சபதம் என்ற திரைப்படத்துல சொல்லாம தானே என்ற பாடல் கொடுத்துருக்கமா, அனைத்து அன்புகளுக்காக நன்றிங்கம்மா.
1: பாடல் வருதுங்கய்யா, மழைதான் வருதுன்னு சொன்னோம், மழை மேகம் இருக்குன்னு சொன்னோம், இடி மின்னல் அப்படி வர்ற மாதிரி அவ்வளோ ரொம்ப ஆக்ரோஷத்தோட பேசினாரு நேயர்கள்லாம். அவ்வளோ ஆவலா இருக்காங்க எல்லாரும், வாங்க பண்பலை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேயர்களுக்காக இப்ப பாடல் வருது, கேட்டுடலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.
4: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
5: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
9: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
10: கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அண்ட் கோ.
11: எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி வட்டம், பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அர்னேஸ்வரர் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. இங்க பெரியாம்பட்டியில இருந்து நிகழ்ச்சி வந்தாலும் நம்ம தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மாவட்டத்துல இருக்கிற நேயர்கள் முதற்கொண்டு நம்ம நிகழ்ச்சிக்கு தயாரிக்கிறத விட அவ்வளவு தயாரிப்புகளோட ரொம்ப நெடுந்தொலைவில் இருந்தெல்லாம் பயணிச்சு வந்திருக்காங்க அந்த நேயர்கள்ட்டதான் இப்ப பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடி தம்பியை பேச சொல்லுங்க அப்படின்னு பெருந்தன்மையோட சொல்றாரு. வணக்கம் தம்பி, உங்க பேர் சொல்லுங்க. அம்மா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஸ்கூல் போயிட்டு இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க? குணா ரொம்ப அமைதியான பையனா? ஸ்கூல்ல சேட்டையெல்லாம் பண்ண மாட்டீங்களா? சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க குணா வீட்டுல?
13: எங்க அப்பா, எங்க அம்மா.
12: சரி, அப்பா அம்மா பேர் சொல்லுங்க, ஆயா பேர் சொல்லுங்க. பாப்பா தான் உங்க பக்கத்துல நிக்கிறாங்க, நம்ம பேசிடலாம். அப்பா அம்மா பேர் சொல்லுங்க.
13: சிவகலா ரமேஷ்.
12: ஆயா பேரு?
13: முனியம்மா.
12: சரி, நீங்க இதே ஊரா?
13: பொன்னேரி.
12: இங்க பக்கத்திலயே இருக்கு. இருக்கிற நிறைய இடங்களுக்கு பேரு ஏரி, ஆறு எல்லாம் பக்கத்துல இருக்கு. அப்படியே நீர்வளம் நிறைந்த பகுதி, ஒரே பசுமையா காட்சி தரக்கூடிய இடமா இருக்கு. சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு? யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படிதானே? இனிமேல் தான் ஒரு முடிவு பண்ணணும் அப்படியா? சரி தம்பி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தீபிகா. அழகா பிங்க் கலர்ல ஒரு அழகான துணி போட்டுருக்கீங்க, கோயிலுக்கு வந்தீங்களா? தீபிகா என்ன படிக்கிறீங்க? எல்லாரும் படிக்கிறீங்களா? சரி, நீங்க ரொம்ப அமைதியா, நீங்களும் அண்ணா மாதிரியே நீங்களும் அமைதியா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கு எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? டீச்சர் ஆகணும். பாருங்கடா, எந்த வகுப்புல எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 6வது 7வது. அப்பதான் எல்லாரும் சேட்டை பண்ணாம இருப்பாங்கன்னா. சரி, நீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? இப்ப இதான சொல்றீங்க. சரி, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
14: வணக்கம்மா.
12: என்னன்னா, ரொம்ப நேரம் முன்னாடி இருந்து அப்படியே காத்துட்டு இருக்கீங்க. அது இல்லாம ரொம்ப நேரமா பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. உங்க பேர் சொல்லுங்க.
14: கோடை பண்பலைன்னா ரொம்ப ஒரு ஆர்வம். நாங்க கிட்டத்தட்ட 2000ல இருந்து கேட்டு இருக்கோம். என் பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம், பாலக்கோடு வட்டம், கடவடை, பண்பலை, பழனிசாமி, டைலர்மா. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப

0: காலத்துலேருந்து கேட்டு வரேன் சோதனை ஒளிபரப்பு, இங்கே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்.
1: என்னுடைய
0: மனைவி மங்கம்மா, என்னுடைய பையன் பேர் ஆனந்த், மருமக பேர் காவியா, என் பேத்தி பேரு மகாலட்சுமி.
1: சரி, அவங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்களா? நீங்க மட்டும் வந்துட்டீங்க?
0: இல்லம்மா, அவங்க எல்லாம் வீட்லயே இருக்காங்க, அவங்க கேட்டு பேசுவாங்க.
1: இப்ப நீங்க பேசுறத சரி, அவங்களுக்கு எல்லாம் ஒரு வணக்கம் சொல்லிருங்க.
0: எல்லாருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.
1: நீங்களும் ரொம்ப நேரமா இங்க வர்றதுக்காக இன்னும் நிறைய நேயர்கள்ட்டையும் சொல்லிட்டு நீங்களும் வந்திருக்கீங்க. இப்படி எல்லாம் நேயர்கள் அன்போடு இருக்கிறத பார்த்தா ரொம்ப மகிழ்வா இருக்கு. சரி, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க?
0: நான் டைலர் இருக்கேன்.
1: பாடலாம் பாடுவீங்களா?
0: பாடலாம் பாட மாட்டோம். நம்ம கோடை பண்புல போற பாட்டு நாங்க கேட்போம். அந்த அறிவிப்பாளர் ஒன்றும் சொல்றத வந்து நாங்க நல்லதெல்லாம் எடுத்துக்கோம், கெட்டதை தவிர்த்துருவோம்.
1: சரி சொல்லுங்க, நீங்க உங்க ஊரோட சிறப்பு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன சொல்லுவீங்க?
0: நான் வந்து கடம்படிங்க. கடம்படியில வந்து நிறைய சொல்லலாம், இப்பைக்கு வந்து அதை சொல்றது டைம் இல்லை. நம்ம நேரங்களை காத்திருக்கிறாங்க, அவங்களுக்காக வழிபடுறேன்.
1: உங்களுடைய அன்பு எத்தகையதுன்னு நீங்க சொல்லும் பொழுதே தெரியுது. ஏன்னா நானே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன், எப்படி நேயர்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம், நான் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அன்பு. நாங்க வந்து வானொலி நேயர், கோடை பண்பலையோட பிள்ளைகள்.
1: உங்களுடைய பெயர் சொல்லும் பொழுதே எல்லா நேயர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க தொடர்ந்து பேசக்கூடிய நேயர்கள் நீங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: எங்க வீட்டுல என் மனைவி சௌமணி, என் பிள்ளைகள் வந்து தர்ஷினி, தீபிகா, வேதசிவன். ரெண்டு பொண்ணு ஒரு பையன். ரெண்டு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஒருத்திக்கு பேரன், ஒருத்திக்கு பேத்தி பிறந்திருக்காங்க. பையன் வந்து படிச்சுட்டு பாடி பில்டரா இருக்காரு. நான் வந்து தையல் கலைஞரா தான் இருக்கிறேன். நாங்க வந்து 2000 நம்மளுடைய கோடை பண்பலை உதயமான நாள்ல இருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறேங்க. கோடை பண்பலை தான் எங்களை வந்து உருவாக்குனதுன்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே வகுப்புல வந்து பாடம் நடத்தும் போது மாணவர்களை சொல்லி கூட இருந்துதான் உருவாக்குவாங்க. ஆனா அது எங்கே இருந்து கொண்டு காற்றின் வழியே எங்களுடைய காது வழியே எங்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல அறிவுகளையும் நல்ல தகவல்களை கொடுத்து எங்களை ஒரு அறிவாகவும் இல்ல ஒரு தீய பழக்கத்திலிருந்து விடுபடுறதாகட்டும் ஒரு நல்ல செயல்களை செஞ்சிட்டு இருக்கிற கோடை பண்பலையை நாங்க குருவா நினைச்சுதான் பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு ஆண்டுமே எங்களுக்கும் ஒரு குழந்தை மாதிரி தான் போற்றி அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த வகையில தர்மபுரி நோக்கி கோடை பண்பிலிருந்து வந்திருக்கிறதுல எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அதுதான், அது எங்க இருந்தாலும் நம்ம பகுதியில் வந்திருக்குன்றதுனால நாங்க தேடி வந்து அதோட பேசிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து நிகழ்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நேயர்கள்லாம் தொடர்ந்து கேட்டு அது மூலமா நிறைய பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நானும் அந்த வகையில பயனடைஞ்சிட்டு இருக்கிறேன். எங்க குடும்பத்துல எல்லாருமே வானொலி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிறைய செப்புக செந்தமில் இந்த போட்டிகள் எல்லாம் கலந்து பரிசெல்லாம் வாங்கியிருக்கிறோங்க. சிறப்பு பரிசெல்லாம் பெற்றிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நாங்க கோடை பண்பலையை வந்து நேரில் இதுவரைக்கும் பாக்கலன்னாலும் அது கூடவே இருக்கிற மாதிரி அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. கோடை பண்பலை பத்தி சிம்பிளா நான் சொல்லணும்னா, அன்பின் புதையல், அறிவின் திறவுகோல், 27 ஆசான், எங்கள் வேலைகளுக்கு தொல்லை தராமல் செவி வழியே இதயம் நுழைந்து எங்கள் அறிவை வளர்க்கும் அற்புத அலை, கோடை பண்பலை 100.5. இதை விட சிறப்பா இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்கு. இப்போதைக்கு நேரம் கருதி இன்னும் இருக்கிற நேயர்கள் பேசணுன்றதுனால எங்களை தேடி வந்த கோடை பண்பலைக்கு எங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி சுற்றுப்பட்ட மாவட்ட நேயர்களின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்கிறேன். தொடர்ந்து அடிக்கடி வந்து எங்களை எல்லாம் சந்திக்கணும்ன்றது எங்களுடைய அன்பு வேண்டுகோள்.
1: கண்டிப்பா. என்னன்னா, எல்லா நேயர்கள் பேசும்பொழுது பார்த்துட்டு குறுக்கிடவே முடியல, மூச்சே எடுக்காம பேசுறீங்களோ அப்படின்ற மாதிரி குறுக்கிடுறக்கே வழி இல்லாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் பேசுறது இவ்வளவு அன்பா சொல்லும் பொழுது கேக்குறக்கே ரொம்ப நெகிழ்ச்சியாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. ரொம்ப ரொம்ப இல்ல கேள்விகளை நீ கேட்கிறாயா நான் கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி இங்க கேள்வியே கேட்கறக்கு இல்லாம நீங்களே சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப நேரம்
2: உங்களுக்கு நிறைய வேலைகள் கொடுக்க கூடாதுனால எங்களுக்கு அந்த பண்பலைனால நாங்க என்ன பயனடைஞ்சோம், அது என்ன சிறப்புகளை எங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிறது நாங்க தொடர்ந்து சொல்லி அது உங்களுக்கு தெரியும். அது மூலமா நேயர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசா கேக்குற நேயரும் கூட, ஓ இவ்வளவு காலமா இவங்க கேட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: எல்லாருமா நினைப்பாங்க இது பட்டிமன்றமா இல்ல நேயர்களை சந்திக்கிற நிகழ்ச்சியா அப்படின்ற மாதிரி அவ்வளவு சிறப்பா எல்லாரும் பேசுறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை எல்லாம்
2: கோடை பண்பலைக்கும் மறுபடியும் மகிழ்ச்சியை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். எங்களோட வானொலி 100 காலம் இருக்கணும். தலைமுறை தாண்டியும் வானொலி நேயர்கள் கேட்கறதுனால அவங்களுக்கு வேலைகள் பாதிக்காம அவங்க வாழ்க்கையில சிறப்பா கேட்டுட்டே சொந்த வேலையை விவசாய வேலையை எல்லா வேலையும் செய்யலாம்ன்றதுனால வானொலி வந்து நமக்கு எந்த வகை வகையிலையும் இடையூறு இல்லாம இருக்குது அப்படின்றதுல எங்களுக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சி. அனைவரையும் சென்றடைய இன்னும் பல தவறுகள் வந்து அமைச்சு எங்களுக்கும் முழுமையா கேட்கற மாதிரி பண்ணும். இப்ப ஏற்காடுல வந்து வரலன்னு சொல்லி எல்லாரும் தகவல் சொல்றாங்க. சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு புதியதாக ஒரு டவர் அமைத்தாவது எங்களுக்கு மனு கேட்கற மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது.
1: கண்டிப்பா எல்லாருக்கும் கேட்கற மாதிரியான வழிவகைகள் செய்யப்படும். இன்னும் நேயர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர்?

0: வணக்கம் மேடம்.
1: இல்ல உங்களுக்கு பக்கத்துல இருந்த நண்பர் பேசினதுல அடுத்ததா நீங்களே என்ன பேசுறதே தெரியாம நின்னுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க பேர் சொல்லுங்க.
0: வணக்கம்மா, நான் தர்மபுரி உழவர் சந்தையிலிருந்து கோடை பண்பிள்ளையர் முனிப்பன். நான் கடந்த காலத்துல ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோடை பண்பிள்ளை நிகழ்ச்சி கேட்டு ரொம்ப நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. சொல்ல போல ஆல் இண்டியா லெவல்ல இந்தியாவில தமிழ்நாட்டில் முதலிடத்தை பிடிச்சிருக்கு கோடை பண்பிள்ளை. அது மட்டும் இல்லாம கோடை பண்பிள்ளை ஒர்க் பண்ற அத்தனை ஆர்ஜியா இருக்கட்டும், விளம்பரம் ஆகட்டும், மற்ற நேயர்களா இருக்கட்டும், ரொம்ப சிறப்பா கோடை பண்பிள்ளை நிகழ்ச்சி கேட்டா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லலாம்.
1: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
0: என்னுடைய பேர் முனியப்பன், எங்க மனைவி பேரு செண்பகவள்ளி, பாப்பா தமிழ் செல்வி, பையன் ஹரிஹரன்.
1: சரி, பாப்பா தம்பி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: பாப்பா தமிழ் செல்வி பிசிஏ முடிச்சுட்டு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, 2 வயசு ஆகுது.
1: குழந்தையோட பேர் சொல்லுங்க.
0: மௌலிக்.
1: உங்க பையனோட பேரு?
0: ஹரிஹரன். ரெண்டாவது பி முடிச்சுட்டு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கிறாரு. இன்னொருத்தர் தாமரை செல்வன், அவர் டிகிரி முடிச்சுட்டு அவரும் பெங்களூர் ஒர்க் பண்ண போயிட்டு இருக்கிறாரு.
1: சரி, நீங்க என்ன தொழில் செய்யறீங்க?
0: நான் சணல் பை மற்றும் சாக்கு பை அந்த பாலித்தீன் பையில தைத்து விவசாயிகளுக்கு விவசாய சார்ந்த தொழில் அது நம்மளது. அது ஒரு 30 ஆண்டு காலமா அதை தொழிலை பயணித்துக்கிறேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நண்பர்கள் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரெண்டு நண்பர்கள் சேர்ந்து நின்றுட்டு இருக்காங்க. நான் முதல்ல பேசுறதா, நீ முதல்ல பேசுறதா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எந்த ஊருங்க?
2: மாட்டலாம்பட்டிமா. மாட்டலாம்பட்டி.
1: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: வீட்டுல மாதிரி ராணியம்மாள், எங்க ஒய்ஃப், பையன் சதீஷ்குமார், ஜீவா, வினோத்குமார்.
1: நீங்க என்ன தொழில் செய்யறீங்க?
2: வியாபாரம், கடை வச்சுக்கிறேன். மாட்டலாம்பட்டியில திரி வச்சுக்கிற ராணிஸ்க்கு கடை வச்சுக்கிறேன்.
1: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க நண்பர் பக்கத்துல இருக்காரு, அவர்கிட்டயும் பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லு. சரி, நண்பர் பேரை நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைப்பார் போல இருக்கு. சொல்லுங்க, அவர் பேர்
2: பழனி.
1: ரெண்டு பேரும் நேரமும் இப்படி இணைப்பிரியாம அங்கங்க சேர்ந்தே
2: பயணிப்பீங்களா?
1: ரொம்ப நேரமா நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்க. சரி, உங்களை எல்லாத்தையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. பாடல் கேட்டிருந்தாங்க, என்ன பாடல் கேட்கலாம்னு கேட்டுலாம் சொல்லுங்க.
3: மீண்டும் ஒரு முறை அம்மா அவங்க வந்து நான் ப்ரெஷர் பண்ணி தான் பாட்டு கேட்டிருக்கேன். ஆறுமுகம் பண்பலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்ததனுடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா இந்த உதய விழாவுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. அதனால 27வது ஆண்டினுடைய உதய விழா வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா இணைப்பு பிடிக்கிறதே ஒரு கஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்து சொல்றது மற்ற மகிழ்ச்சி. இப்ப பாடல் கேட்கணும் அப்படின்ட்டு அம்மா வந்து நிறைய கூட்டமா இருந்தாலும் நான் வந்து அவங்ககிட்ட ப்ரெஸ் பண்ணி தான் கேட்டிருக்கேன்.
1: அந்த மண்பலை உங்களுக்கு எல்லாருக்கும் அன்போட தரணும்னு தான் நாங்களும் கேட்கிறோம். சொல்லுங்க, என்ன பாடல்?
3: உழவன் மகன் படத்துல வந்து செம்மறியாடுன்ற பாட்டு வந்து நம்ம 24 மாவட்ட நேயருக்கும் கொடுங்கம்மா.
1: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியர்

0: உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
8: குளிர்த்தென்றல் நம் கோடை பண்பலை 100.5 சிறப்பு தேடி வரும் பண்பலை 27th உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு தேடி வரும் பண்பலை நேயர்களை போய் அவங்க இருக்கிற இடத்துலயே சந்திச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு தருமபுரி மாவட்டம், தருமபுரி வட்டம், பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணீஸ்வரர் கோயில் அருகில் இருந்து வந்துட்டு இருக்கு. நேயர்கள்லாம் ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியை தர இந்த தருணத்துல இப்ப நம்ம முன்னாடி பேசுறதுக்காக நேயர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்மா.
9: வணக்கம்.
8: உங்க பேர் சொல்லுங்க.
9: பேர் சிந்துங்க.
8: எந்த ஊருங்கம்மா நீங்க? இதே ஊரா?
9: இங்க
8: தரிசனத்துக்காக வந்திருக்கீங்க?
9: கோயிலுக்கு வந்திருக்கோம்.
8: சரி, பக்கத்துல உங்க மகன் நிக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். உங்க பேரு?
10: வணக்கம், என் பேர் கோகுல்.
8: அம்மா, அவர் ரொம்ப அமைதியா பேசுறீங்க. கோகுல் ரொம்ப அமைதியா பேசுறீங்க. என்ன படிக்கிறீங்க?
10: நான் 11th.
8: 11th படிக்கிறீங்க. சரி, வீட்ல இன்ன யாரெல்லாம் இருக்காங்க?
10: நான் மட்டும்தான், நானா அப்பா அம்மா.
8: சரி, அப்பா பேர் சொல்லுங்க.
10: கந்தசாமி.
8: சரி, உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படினு சொல்லி ஆசை? காவல் பணியில ஈடுபடணும், மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். இன்னும் நேயர்கள் இருக்காங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
11: வணக்கம்மா, நான் தருமபுரி மாவட்டம், காரியமங்கலம் வட்டம், கெங்குச்சட்டிப்பட்டி பீமராஜன். நம்ம பண்பலையிலே பீமராஜன்றது நான் ஒரு ஆளை தான்
8: காணோம். இதான் ரொம்ப நேரமா வந்து காத்துட்டு இருக்கீங்க. எல்லா நேயர்களையும் வாங்க வாங்க, வந்துட்டேன், நான் வந்தாச்சு முன்னாடியே, நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைச்சிட்டு. இன்னும் உங்க நண்பர் சேலத்திலிருந்து ரெட்டிப்பட்டி மாணிக்கம் அவரும் எல்லாருக்கும் தொலைபேசியில் அழைச்சு வாங்க, இன்னைக்கு தருமபுரியில வருது அப்படின்னு சொல்லி சேலத்துல இருந்தாலும் இங்க இருக்கிற நேயர்களுக்கெல்லாம் சொல்லி அவருக்கும் நன்றியை சொல்லிடலாம் இந்த தருணத்துல. சொல்லுங்க.
11: எனக்கு வந்து கோடை பந்தல்னா ஒரு உயிர். ஏன்னு கேட்டா 1972 கேக்குறேன். ஆனா நான் இணைப்பு வந்தது 2019 தான். அது வரையும் கேட்டுன்னு தான் இருந்தேன். எனக்கு வந்து இந்த கோடை பண்பினால எனக்கு நண்பர்கள் அதிகம். கரூர், தேனி, தருமபுரி, சேலம் எல்லாமே, ரெட்டிப்பட்டி மாணிகம், கரூர் மனோகரன், தமிழ்சோலை கணேசன், எல்லாம் எனக்கு ஒரு
8: நண்பர்கள் பேரை முதல்ல சொல்லிடணும். நான் எதை சொல்றேன்னா இல்லையோ, வீட்டுல இருக்கிறவங்க பேரை கூட மறந்துறேன், நண்பர்களை சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லா வானொலி நண்பர்களுக்கும், கேட்டுட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் உங்க சார்பா வணக்கத்தை சொல்லிடலாம். சொல்லுங்க, உங்க வீட்டுல இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க?
11: எனக்கு வந்து மனைவி கல்யாணி, அடிக்கடி கடிதம் போடுவேன், பீமராஜன் கல்யாணி சொல்லிட்டு பாட்டு வந்துட்டு இருக்கோம் 1-10. அதுக்குட்டு நான் வந்து பையன், 2 பையன், 1 பொண்ணு. பொண்ணுக்கு திருமணம் செஞ்சு கொடுத்து 2 பசங்க. ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ண, ரெண்டு பேரும் சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் பண்பலை கேட்டுக்கிட்டு விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். கேட்கறதுக்கு பண்பலை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அற்புதமாக இருக்கும். ஏன்னா அந்த செப்புங்க செந்தமையில் வந்து ஜெய்விகளாக நானும் முயற்சி பண்ணுறேன், ஒன்றுமே பண்ண முடியல ஐயா கிட்ட, ஜேபி ரமேஷ்குமார் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தாலும்
8: தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல பண்பலைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே நிகழ்ச்சிகளை பத்தியும், நேயர்கள் எல்லாத்தையும் இங்கே வரவழைக்கிறத பத்தியும் நீங்க எல்லாம் பண்றதை பார்க்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு.
11: ரொம்ப நன்றிமா.
8: இப்ப பாடல் கேட்டலாம், ஒரு பாடல் கேட்டு தொடர்ந்து நேயர்கள்ட்ட பேசலாம். என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டலாம். சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
12: உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம், அதுல காற்றுலயே ஒரு பாட்டு வருதுங்க. அது அனைத்து
8: காற்றுக்கு தூது விட சொல்றீங்க பக்கத்துல.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: இசையோடியம் நம் கோடை பண்பலை நிறுத்திய தேடி வரும் பண்பலை. இன்னைக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சி தர்மபுரி மாவட்டம், தர்மபுரி வட்டம், பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அர்ணேஸ்வரர் கோயில் அருகிலிருந்து வந்துட்டு இருக்கு. நிறைய நேயர்கள் ரொம்ப அழகாவே, நேயர்கள் ஒவ்வொருக்கு ஒருவர் அப்படியே மகிழ்வோட எல்லாரும் கலந்து இங்க நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப ஒத்துழைப்போட இருக்காங்க. அந்த நேயர்களுக்கு எல்லாம் நன்றியை சொல்லிட்டு இப்ப ஒரு நேயர் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேசிடலாம். இந்த ஊரோட சிறப்பு என்ன சொல்ல போறேன் அப்படின்னு இருக்காரு. வணக்கம், உங்க பேர் சொல்லிட்டு இந்த ஊரோட சிறப்பு.
5: நம்ம இங்க மாட்டலாம் பெரிய மட்டும் பெரிய கட்டப்பட்ட முருகர் கோயிலுமா, நல்ல கோயிலு, நல்ல கட்டியான கோயிலு. இங்க கும்பிட்டு போன எல்லாம் வேண்டுதலும் நடக்கும், நிறைய பேர் வருவாங்க. அதுதான் சிறப்பு.
4: இங்க இருக்கக்கூடிய இந்த ஆத்துப்பாலம் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு அருகாமையில் இருக்கிறதுனால இந்த ஊருக்கு அந்த பெயர்.
5: அருகாமையில் இருக்கிறதுனால பேருமா, நிறைய பேர் வாங்க, நிறைய ஜூஸ் பேட்டியெல்லாம் இருக்குதுமா, ஜல்லி கிடைச்சிருக்குது, எல்லாமே இருக்குமா, எல்லாம் சிறப்பா இருக்குமா.
4: சரி, பொதுவா தர்மபுரிக்கு அப்படின்னா இது சிறப்பு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
5: இங்க வந்து நிறைய பிரசித்தி பெற்ற முருகர் கோயில் இருக்குதுமா. ஹலோ, முருகர் கோயில் இருக்குது, நல்ல பிரசித்தி பெற்ற வேண்டுதல் பண்ணி போய் எல்லாமே சிறப்பா நடக்குமா.
4: இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய தென்னை மரங்கள், அப்புறம் விவசாயம் பார்த்தோம். எல்லா இடங்கள்லயும் நம்ம பேருந்துல பயணிச்சு வரும் பொழுதே பார்த்தோம்னா நிறைய மலர் செடிகள் அப்படியெல்லாம் இருக்கு. இங்க என்னென்ன மலர்கள் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க?
5: மல்லிகை பூமா, சாமந்தி பூவு, நெருப்பூத்தி உற்பத்தி எல்லாம் ஏத்துறாங்க, ஏற்படி பண்றாங்க, பெங்களூர் ஏற்படி பண்றாங்கம்மா.
4: ரொம்ப ஒரு இயற்கை வளம் நிறைந்த இடம். இந்த இடத்துல இருந்து நேயர்களை சந்திச்சதுல ரொம்ப

0: மகிழ்ச்சி. இங்க இன்னொரு நேயர் ஏதோ ஆர்வமா நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி வராரு. வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கமா, ஒரு பாடல் கொடுங்க.
0: பாடல் குழு என்ன நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நீங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க.
2: எங்க தர்மபுரி மாவட்டத்தினுடைய சிறப்புகள் சொல்லணும்னாக்க, அதிகமான ஆண்ட மாவட்டம் இது. அவருக்காக பேலஸ் கட்டி வச்சிருக்கிறாங்க, ரொம்ப சிறப்பா. அதுல வந்து நூலகமும் இப்ப கட்டியிருக்கிறாங்க புதுசா. அதாவது வந்து படிச்ச இளைஞர்கள் வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்றதுனால நூலகம் தேடி போனா கூட்டம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பேலஸ்லயே வந்து நூலகம் கட்டி சிறப்பா படிக்கிறதுக்கான வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா மாணவர்களும் படிச்ச இளைஞர்கள் எல்லாம் பட்டம் பெற்றவங்க எல்லாம் அங்க வந்து சிறப்பா
0: படிக்கிறாங்க. நீங்க பேசுனீங்கன்னா நான் நினைக்கிறேன் ஒரு மணி ஆனாலும் விட மாட்டேன்.
2: ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி அருவி இருக்கு, ரொம்ப ஒரு குறிப்பிட்ட தூரத்திலேயே இருக்கு. நினைச்சா போயிட்டு வந்துடலாம்.
0: நல்ல ஒரு சுற்றுலா.
2: ஆமா, சுற்றுலா தலம். எல்லாரும் அது வந்து பாக்கலாம், குளிக்கலாம், உடம்ப வந்து ஆரோக்கியம் வச்சுக்கலாம். ஏன்னா அங்க ஃப்ரெஷ்ஷா மீன் எல்லாம் கிடைக்குது, ப்ரே பண்ணி விக்கிறாங்க, குழம்பு செஞ்சு செய்யறாங்க.
0: ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா இங்க அதியமான் பத்தி சொன்னீங்க, அவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்ததா நம்ம இப்ப இலக்கியங்கள் எல்லாம் பாக்குறோம். அவையார் கூட அதியமான பாடியிருப்பாங்க, நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை நீ நிலமிசையோனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அருணீஸ்வரர் கோயில் அருகில இருந்து நம்ம இந்த வரிகளை சொல்ற நினைவுபடுத்தல ரொம்ப பெருமை. இப்ப நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். இங்க இருந்த நேயர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் பண்பலையின் சார்பா மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா எல்லா நேயர்களும் இருக்கக்கூடிய அருகில் இருக்க நேயர்களுக்கெல்லாம் அழைத்து நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு செஞ்சீங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. இன்னும் ஏதோ சொல்ல வரீங்க, விரைவா சொல்லி முடிங்க.
2: பண்பலை உதய விழா வாழ்த்துக்கள். 27வது உதய விழா வாழ்த்துக்கள். மேலும் மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். கோடை பண்பலை 100.5 வாழ்க வளமுடன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்ப நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. எல்லா நேயர்களுக்கும் நன்றி கூறி சேலம்ல இருந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த நேயர்கள், குறிப்பா சேலம்ல இருந்து ரெட்டிப்பட்டி மாணிக்கம் வந்து நிறைய தொலைபேசியில அழைத்து எனக்கும் அழைத்து பேசினாரு. நேயர்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரு. எல்லாம் இப்படி பண்பலை மீது பாசமாக இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை நடத்த ஒத்துழைப்பாக இருந்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சாந்தி சேகர். நன்றி நேயர்களே.

கண்ணா அண்டர் கட்டல தண்டர் குந்தர் அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு அந்தர் சூட்டு கண்ணா வந்தர் ஜூட்டு கண்ணா இப்பது ஜோடு.

நிறைவுக்கு வருகிறது இன்றைய சிறப்பு தேடி வரும் பண்பலை. தர்மபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஆத்துப்பாலம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் அருகிலிருந்து நேர்களை சந்தித்து நிலையம் திரும்புகிறார் நம் அறிவிப்பாளர் சாந்தி சேகர். இனி கோடை பண்பலை 100.5 இல் இல்லம் தேடி வரும் பண்பலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நளினமான நண்புகள் வணக்கம் நேயர்களே.

நம் பாதுகாப்பிற்காய் நம்மை கண்டிக்கும் அன்னை, நம் முன்னேற்றத்திற்காய் நம்மிடம் கடிந்து கொள்ளும் தந்தை, சின்ன சின்ன சந்தைகளால் தன் அன்பை பகிர்ந்து கொள்ளும் உடன்பிறப்புகள், தடுமாறி திகைத்து நிற்கும் வேளையில் தடம் பதிக்க உதவிடும் ஆசான்கள், மகிழ்வான வேளையிலும் மனம் மருந்தும் வேளையிலும் நம்மோடு பயணிக்கும் உறவுகள் என அன்பின் பிணைப்பில் அவனியில் வலம் பெறும் வேளையில் எவ்வித எதிர்பார்ப்பும் இன்றி நம்மிடம் அன்பு காட்டும் அற்புத உறவுகளை அலைவரிசையில் தேடிச் சென்று சந்திக்கும் நேரமாக இது. இல்லம் தேடி வரும் பண்பில்லை.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை.

0: கால் 350-5151.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
2: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
1: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: ஹலோ,
1: சொல்லுங்க.
0: ஆதவன் ராகவனோட வீடுங்களா?
1: ஆமா ஆமா.
0: பசங்க என்ன படிக்கிறாங்க? சரிங்கம்மா, நாங்க இந்த ஸ்கூல்ஸ்ல படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாசறை மாதிரி நடத்திட்டு இருக்கோம், ஒரு கேம்ப் வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுக்காக நாங்க ஸ்கூல்ல இருந்து நம்பர் வாங்கியிருக்கோம், அதுல வந்து நம்பர் கொடுத்தாங்க. உங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் ரெண்டு பேருக்கும் ஒரே நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறோம். சரிங்க, இப்போ உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக உங்ககிட்ட சில கேள்விகள் கேக்குறோம், நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன பண்ணணும்ன்றத சொல்றோம், சரிங்களா? சரி, உங்க குழந்தைங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும், எதை வந்து விரும்பி செய்வாங்க? அப்படிங்களா? ரெண்டு பேரும் விரும்பி சாப்பிடுற உணவு என்னது? ரெண்டு பேரும் என்ன விஷயத்துக்காக சண்டை போடுவாங்க? ரெண்டு பேரும் ஒற்றுமையா சேர்ந்து எந்த விஷயத்தை செய்வாங்க? அம்மா, நீங்க பேசுறது தெளிவாவே இல்லங்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? ரெண்டு பேரும் வந்து படிக்கிற விஷயத்துல ஒற்றுமையா இருப்பாங்கன்னு சொல்றீங்க, அப்படியா? சரிங்க, இப்ப அவங்களோட வருங்கால கனவு என்னவா இருக்கு? அவங்க இன்னும் உங்ககிட்ட அத பத்தி பேசல.
1: ஆமா,
0: இப்ப உங்க குழந்தைங்க வந்து ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுக்கு தயக்கம் இல்லாம பேசுவாங்களா இல்ல பயப்படுவாங்களா?
1: தயக்கம் இல்லாம பேசுவாங்க. சின்ன பையன் பெரியவன்
0: எல்லாத்துலயும் கலந்துக்குவாங்க. இது வரைக்கும் நீங்க சொன்ன விடைகள் எல்லாம் வச்சு பாக்கும்போது நல்ல குழந்தைங்களை வந்து நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது தெரியுது. 14ஆம் தேதி ஒரு பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. யாருக்கு?
1: என் பையன் ராகவனுக்கு.
0: நம்ம கோடைப்பந்தலை 100.5 சார்பா அவங்களுக்கு எங்களோட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. இல்ல, சரி, ஒரு பன்மலை நிகழ்ச்சியில இருந்து உங்களை இப்ப அழைச்சு பேசிட்டு இருக்கோம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: கோடை பண்பலையில இருந்து பேசுறோம் சொன்னா அந்த உற்சாகம் வந்துச்சு பாருங்க உங்க குரல்ல, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது.
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும் எஃப்எம் கேக்குறது. டிவி கூட ரொம்ப போக மாட்டேன். காலைல எங்க பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டாலும் கிச்சன்ல வேலை இருக்கும் போது ஃப்ரீயாடியா தான் ஓடிட்டே இருக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்ககிட்ட
1: பேசுங்க.
0: சங்கரன்கோவில் இருந்து நீங்க இங்க கோயில்பட்டி வந்திருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சிமா இன்றைய நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுல. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்க.
1: இந்த திகில் இருந்து பாட்டு போடுங்க.
2: யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல், 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 1.5.
1: மேலும் விவரங்களுக்கு
2: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9965-23999.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு

0: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஹலோ
1: ஹலோ மேம்.
0: ஹலோ கனிஷ்கா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. உங்களோட மார்க் சொல்லுங்களேன்.
1: 487 மேம்.
0: ஓகே, நீங்க இப்ப எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க?
1: அரியக்குடியில படிக்கிறேன் மேம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல.
0: ரொம்ப சிறப்பு. இவ்வளவு அழகா எப்படிரா நீங்க இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? நிறைய பேர் வந்து அரசு பள்ளியில படிச்சா மார்க்கே எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அரசாங்க பள்ளியில படிச்சு நம்மளால நல்லா வர முடியும். நீங்க ஒரு எடுத்துக்காட்டா நிக்கிறீங்க.
1: தேங்க் யூ மேம்.
0: நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி இவ்ளோ மார்க் ஸ்கோர் பண்ணீங்க?
1: டெய்லி தான் மேம் படிக்கிறது, எப்போதும் போல. இன்னைக்குமே லீவுங்கிற மாதிரி விடாம டெய்லி படிப்போம். நாங்க பெரியமாட்டில இருந்து தான் மேம் படிச்சேன். எங்க அம்மா கிட்ட இல்ல, நாங்க கலல்ல இருந்து படிச்சோம்ல 10th வரைக்கும்.
0: சரி,
1: அதனால வீட்டுல உள்ளதெல்லாம் ஒரு பிரச்சனை மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காம டெய்லி உட்காந்து
0: படிச்சுட்டே இருந்தீங்க. உங்களுக்கு பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருந்து எப்படி வந்து சப்போர்ட் பண்ணாங்க?
1: டீச்சர்ஸ்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.
0: நல்லா பண்ணிருக்கீங்க உண்மையிலேயே. உங்களோட இந்த சாதனை இன்னும் தொடரணும், இன்னும் நீங்க மென்மேலும் நல்லா வளரணும்.
1: தேங்க் யூ மேம்,
0: அதுக்கு எங்களோட வாழ்த்துகள்.
1: தேங்க் யூ மேம்.
0: இப்போ நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க?
1: நாங்க இப்போ தேவ ஹோட்டல்ல இருக்கோம் மேம். நானு அம்மா மட்டும் தான் மேம் வீட்ல இருக்கோம்.
0: அப்படிங்களா?
1: எஸ் மேம்.
0: சரி, நான் யார் பேசுறேன்னு தெரியுமா?
1: தெரியல மேம்.
0: நான் யார் பேசுறேன்னு தெரியாமலே இவ்வளவு நல்லா பேசிட்டு இருக்கீங்களே, எப்படி?
1: நாங்க இந்த மார்க் மத்தியானத்துலாம் போன் பண்ணாங்க ஒரு மேம். குரூப் பத்தி போன் பண்ணாங்க மேம். நான் மேக்ஸ் சீரிஸ் போட்டு வந்திருந்தேன் மேம் அங்க.
0: ஓகே,
1: கவுன்சிலிங் வந்திருக்கும் போது. அதுக்கப்புறம் வீட்டுல சொல்லும் போது மேக்ஸ் சீரிஸ் வேணாம் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் பயோசிஎஸ் மாத்திக்கிறதுக்காக போன் பண்ணேன் மேம்.
0: சரிடா.
1: மத்தியானம் ஒரு மேம் பேசினாங்க, பயோசிஎஸ் மாத்திக்கலாம்ப்பா அப்படின்னு. அவங்க வந்து பேசுறாங்க.
0: அப்படியா? நீங்க தமிழ் வழியில படிச்சிட்டு இருக்கீங்களா ஆங்கில வழியில படிச்சிருக்கீங்களா? பரவாயில்ல,
1: ஆங்கில வழியில.
0: ஆங்கில வழியில நல்லா படிச்சிருக்கீங்க, வாழ்த்துகள் உங்களுக்கு.
1: தேங்க் யூ மேம்.
0: உங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸோட பேர்லாம் சொல்லுங்களேன்.
1: தமிழுக்கு வந்து சுவர்ணலதா மேம், இங்கிலீஷ்க்கு வந்து ஆனந்தி மிஸ், மேக்ஸுக்கு வந்து சோஃபியா மேம், சயின்ஸுக்கு வந்து தவளரசி மேம், சோசியலுக்கு வந்து உஷா மேம்.
0: ஓகே, எல்லாரும் உங்களுக்கு சிறப்பா பயிற்சி கொடுத்துருக்காங்க. நீங்களும் நல்லா பண்ணிருக்கீங்க. உங்களோட அந்த விடாமுயற்சியும் கடின உழைப்பும் உங்களுக்கான அந்த பலனை உங்களுக்கு கொடுத்துருக்கு. அதை கண்கூட பார்க்க முடியுது. இதே போல 12ஆம் வகுப்புலயும் நீங்க நிறைய மதிப்பெண்கள் எடுத்து உங்களோட இலக்கு நோக்கி நீங்க பயணிக்கணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துகள். ஏனா கோடை பண்பலை 100.5 இருந்து இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சிக்காக தான் பாப்பாவை தேடி வந்திருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினதுல. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க வந்து என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க?
1: பெரியமாட்ல இருந்து படிச்சதுனால போன் வந்து யூஸ் பண்றதே இல்லை மேம். போன் யூஸ் பண்றதே இல்ல. பெரியமாவோட ஃப்ரீ டைம்ல பேசுறது பண்றது
0: அவ்வளவுதான். படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினேன், வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் நான் பேசினேன். அதனால என்னால இவ்வளவு மார்க் எடுத்திருக்க முடியுது அப்படின்னு சொல்றீங்க, சரியா? ரொம்ப மகிழ்ச்சிடா உங்க கிட்ட பேசினதுல. சரி, உங்களுக்கு நிகழ்ச்சியில என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்?
1: கோடியேறி சாங் ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியே ரெண்டு வரி பாடுங்க.
1: ஐயோ வேணும்.
0: சரி, உங்களுக்கான பாடலை நம்ம கோடி பண்பலையில இருந்து கேட்கலாம், சரியா?
1: ஓகே மேம்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
1: இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நீங்க என்ன செய்வீங்க?
2: கர்ப்பிணி பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல இருந்து கரெக்டா டேப்லெட் சாப்பிடறாங்களா நாங்க போன் பண்ணி கேப்போம். பிரஷர் இருந்தா 2-3 நாளுக்கு ஒரு பிரஷர் செக் பண்ணுவோம். சுகர் இருந்தா நாங்க MTM சொல்லுவாங்க, அவங்க சுகர் செக் பண்ண சொல்லுவோம். வெயிட் இது நாங்க பாப்போம். இதெல்லாம் கீழே TH கொடைக்கானல் GH எல்லாம் செக் பண்ண சொல்லுவோம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா, அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி, அனில் சோயா சங்க்ஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் M. குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோ

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கவுள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்கவுள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்லவுள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசரகால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு

நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர் இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம்

0: உருமாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் ஆம் மற்றும் மஸ்கட் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர் லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டு வருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி 7:00 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3:00 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி

0: இதில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன? இந்த சத்தம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?
2: 100.5
1: இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. அன்பு உறவுகளே, நீங்களும் இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில கலந்து கொள்ள விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, ஒரு அஞ்சல் அட்டையில உங்களுடைய பெயர், ஊர், முகவரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்கீங்க, என்ன தொழில் செய்யறீங்க என்பதை எல்லாம் குறிப்பிட்டு இயக்குனர் இல்லம் தேடி வரும் பண்பலை பகுதி, பண்பலை வானொலி, கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு கடிதம் எழுதுங்க. மின்னஞ்சல் வழியே அனுப்ப kodayfm@gmail.com. கட்சவி வழியே உங்களுடைய விவரங்களை குறுந்தகவலாகவும் பகிர்ந்து கொள்ளலாம். அதற்கான எண் 93-61-73-38-68. மறக்காம செயல்பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய அலைபேசி எண்ணையும் குறிப்பிடுங்க. நீங்களே எதிர்பாராத நேரம் உங்கள் இல்லம் தேடி வர காத்திருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாய வலை மீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாய வலை மீள வழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு உதவி பேராசிரியர் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். பட் அதுவே இப்பெல்லாம் ஒரு ஸ்கேமா போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுதா? நான் உங்களுக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்றேன். ஒருத்தர் சோசியல் மீடியா குரூப்ஸ்ல வர ஷேர் மார்க்கெட் மெசேஜஸ் நம்பி கிட்டத்தட்ட 40 lakhs இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துருக்காரு. இந்த ஸ்கேம் எப்படி நடக்குதுன்னா, நமக்கு சோசியல் மீடியா குரூப்ல ஒரு இன்வைட் வரும். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ், பெரிய லெவல்ல ப்ராஃபிட், ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் அப்படின்னு. இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஒரு டேஞ்சரஸ் ஆன ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராட். இது எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, நம்மள நம்ப வைக்க குரூப்ல டெய்லி ப்ராஃபிட் ஸ்கிரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுவாங்க, ஃபேக்கா ட்ரேடிங் ரிசல்ட்டு காட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்து நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், சரி இது உண்மைதான் போல அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சின்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் அதுல ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சும்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுவாங்க. நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அப்புறம் ப்ராஃபிட் எங்கன்னு கேட்டா டாக்ஸ் பே பண்ணும், இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம கிட்ட இருந்து வாங்கிடுவாங்க. அப்புறம் அவ்வளவுதான், குரூப் காணாம போயிரும், அட்மின்ட இருந்து ஒரு ரிப்ளையும் வராது. நமக்கு கடைசியில தான் புரியும் இதெல்லாம் உண்மை இல்ல, எல்லாமே பிளான்ட் சைபர் ஃப்ராடுன்னு. இதுல இருந்து எப்படி நம்ம சேஃபா இருக்கணும்னா, எப்பயுமே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல கேரண்டீட் ப்ராஃபிட்னு ஒண்ணுமே இல்ல. சோசியல் மீடியா குரூப்ஸ்ல வர இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ மட்டும் நம்பி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுல ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நம்ம மொத்த சேவிங்ஸையும் இன்வெஸ்ட் பண்ற இடம் சேஃபா இருக்கான்னு ஒரு வாட்டிக்கு 10 times கன்ஃபார்ம் பண்றதுல தப்பே இல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத சேஃபா பண்ணுங்க, ஸ்கேம் ஆகிராதீங்க.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளித்தார் என் ஸ்ரீ தேஜஸ் நடராஜன் அவர்கள். நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாய வலை மீள வழி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: இனிய வணக்கம் நீர்களே. நினைவுகளை நித்தமும் சத்தமின்றி தூண்டும் பேராளி
4: பதவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு.
3: நீங்காமல் நேசித்து அதை வாசித்து இயல்பாய் இனிதே மெருகூட்டும் இன்பக்கடல் இசை.

காலம் கிடந்தாலும் இன்றும் நம்மோடு பயணிக்கும் காவிய கானங்களோடு வருகிறது கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. இந்த ஒரு மணி நேரமும் நேய உறவுகளின் விருப்ப கானம் இனிதே அரங்கேறும் நேரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி, மோதிலால், நந்தினி, பிரணீதா, மான்ஷி, வாசுகி இவர்களுக்காக கிருஷ்ணன் பஞ்சு அவர்களின்

நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சம் நிறைக்க ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தாந்தோஞ்சிமலை, நிலாநகர், ராமசாமி, சுப்பலட்சுமி, தாரணி, ராஜேஷ், காயத்ரி இவர்களுக்காக கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் இயக்கத்தில் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் 1968 வெளிவந்த பணமா பாசமா திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் எல்ஆர் ஈஸ்வரி.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நெஞ்சுள் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நெஞ்சும் நெறிக்க வருகிறது. கரூர் பள்ளப்பட்டி அண்ணாநகர் மணிவேல் உமா மணிவேல் மகைக்குட்டி வேதிஸ் மீனாட்சி இவர்களுக்காக திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் விவசாயி திரைப்படத்தின் பாடல்.

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: காவிய கானங்களால் மனம் நிறைக்க ஒடித்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சு நிறைந்தவை நிகழ்ச்சியில். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார் ஈரோடு சண்முகம். நேயரின் விருப்பத்தில் ஒழிக்கவிருக்கிறது கே வி ஸ்ரீனிவாசன் அவர்களின் இயக்கத்தில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் 1961 ஆண்டு வெளிவந்த பாக்கியலட்சுமி திரைப்படத்தின் பாடல்.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
5: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
6: இசைப்பாடம் அன்பலை, இது உங்கள் கூடி பண்பலின் 1.5 தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை. ஒரு 1:24 ஒழிக்கவிருக்கிறது. காங்கேயம் நத்தக்காடியூர் பாலு மோகன் இவர்களுக்காக வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1973 வெளிவந்த கௌரவம் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக குரல் தந்திருக்கிறார் TM சௌந்தரராஜன்.

0: கோடி பண்பலை 100 பிள்ளைந்து தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

பயணித்து கொண்டிருக்கிறோம் காலத்தை வென்ற காவிய கானங்களோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக அரங்கேறவிருக்கிறது முத்தூர் ஆசி குப்புசாமி, வசந்தி, குரு, ஆனந்தகுமார் இவர்களுக்காக திருலோகச்சந்தர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1971 ஆண்டு வெளிவந்த பாபு திரைப்படத்தின் பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
6: செவிட்டாத தேனுமுத கானங்களை திகட்டாமல் தந்து கொண்டிருக்கிறது கோடி பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:37 ஒழிக்கவிருக்கிறது. தர்மபுரி, பாலக்கோடு பாபாஜான் விருப்பத்தில், மதுரை திருமாறன் அவர்களின் இயக்கத்தில், MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1976 வெளிவந்த மேயர் மீனாட்சி திரைப்படத்தின் பாடல்.

0: நாமக்கல் தங்க புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். ஒரு நேர் கேட்டிருக்காங்க, உடலில் எந்த பகுதியில் கேன்சரை கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது. இதில் மோஸ்ட் டிஃபிகல்ட் கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கிறது தான். இந்த வாரத்திலேயே நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 வயசு பையன், அவன் வந்துட்டு ஒன்றுக்கு போகிற டைமில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான் பாத்ரூம்லேயே. எந்திரிச்சு பார்த்தா அவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான், அவனுக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, செக் பண்ணி பார்க்குறோம். ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு கட்டி இருக்குது. மூளையில் எந்த இடத்துல கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுளைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கட்டியிருக்கு. அதனால் அவனுக்கு பேலன்ஸ் தவறி அவன் பாட்டுக்கு விழுந்துட்டு அவனுக்கு அதனால் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த மூளையில் இருக்கிற கட்டி பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டம். அது ஒரு இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவம் நடக்கிற அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலை வந்து ஒரு கவசம் இருக்கு இல்லையா, தலை கவசம்ன்றோம் ஸ்கேல்ப். அந்த தலை கவசம் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கவசம், அதுக்குள்ளே தான் மூளையே இருக்குது. இது ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்துட்டு இயற்கையாகவே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அது அடிபட்டாலோ இல்லை திடீர்னு கீழே விழுந்தாலோ நம்ம மூளைக்கு பாதிப்பு ஏற்பட கொடுக்கக்கூடாதுன்றதுனால நம்ம தலையை வந்து ஒரு கவசம் போல் ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனாலேயே என்ன ஆகும், எக்ஸ்ரேனால் பார்க்க முடியாது. அல்ட்ராசவுண்ட், அதாவது நம்ம வயிறில் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம் இல்லையா, யூரின் கல் கர்ப்பப்பை பிரச்சனை குடல் பிரச்சனைலாம் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்க்குறோம். ஆனால் மூளைக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே ஈஸியாக பார்க்குற அளவுக்கு கிடையாது. எடுத்தோடனே நம்ம சிடி ஸ்கேனு இல்லை எம்ஆர்ஐ தான் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன தலை வளைச்சா நம்ம வந்துட்டு எம்ஆர்ஐ பண்ணுறது கிடையாது இல்லை. யூஸ்வலாக ஒரு மாதம் 2 மாதம் தலை விட்டுட்டு அதுக்கப்புறம் சரியில்லைன்னா தான் எம்ஆர்ஐ பண்ணுறோம். இப்போ இந்த சின்ன பையனுக்கு பாருங்கள், 10 வயசில் விழுந்தான்னா யாருக்கு தெரியும் அவனுக்கு மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும்னு. அவன் வந்துட்டு ஒரு 1 வருஷம் முன்னாடி 9 வயசுலேருந்து அவனுக்கு கண் பார்வையில் கொஞ்சம் மங்களாக இருக்கணுன்னே உடனே அவனுக்கு

0: கண்ணாடி போட்டுட்டாங்க. உணவு ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான்னொன்னே அவங்க அம்மா வந்து திட்டி திட்டி அவனை ஊட்டி சாப்பிட வைக்கிறாங்க. விளையாடுறதுக்கு அவன் போக மாட்டேங்கிறான்னொடனே டீச்சர் அவனை திட்டுறாங்க. இது எல்லாமே ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பாத்ரூமில் விழுந்ததுக்கப்புறம் அவன் மருத்துவமனைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியுது. ஸோ இருக்கிறதுலே கஷ்டமான உறுப்பு எந்த இடத்துல நமக்கு கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை தான். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் மூலமாக அதை சத டெஸ்ட் எடுத்து என்ன கட்டின்னு தெரிகிறதுக்கு அது இன்னொரு பெரிய சவால். ஏன்னா மூளையில் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை மூலமாக ஒரு சின்ன நீடல் உள்ளே போட்டு அது அந்த கரெக்டாக அந்த பகுதியிலேருந்து நம்ம சாம்பிள் எடுத்து பண்ணுறது மிகவும் கடுமையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால மூளையில் இருக்கிற கேன்சர் தான் இருக்கிறதுலே கஷ்டமான கேன்சர்ஸ். கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, துப்பறியறதுக்கும் சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.

0: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்க கேட்கலாம், நாங்க பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: இசைப்பாடு மண்பலை. இது உங்கள் கோடி பண்பலின் 1.5 தந்து கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். தாராபுரம் பூலவாடி சாலை கணேசன், சஞ்சய், சஹானா, ஷாய் வர்ஷா, தேவி இவர்களுக்காக ஒழிக்கிறது கோடை பண்பலையிலிருந்து
1: திருவளர் செல்வி.

0: ராமன் தேடி சீதை திரைப்படத்திற்காக ஒழித்துச் சென்றது அந்த பாடல்.
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்,

நெஞ்சம் நிறைக்கும் இனிய காவிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கூடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருக்கிறது ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையில் 1977 வெளிவந்த மீனவ நண்பன் திரைப்படத்தின் பாடல். பாடலுக்காக விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் ஆண்டிப்பட்டி ரத்தினம், உமாமகேஸ்வரி, கோகுல்நாத், குகப்பிரியா, திவ்ய தர்ஷினி.

நேரம் 1:55. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். என்ன நேர்களே, காவிய கானங்களால் மனம் நிறைத்ததா இன்றைய நெஞ்சில் நிறைந்தவை? மே

0: கோடி பண்பலியில் இனி கேட்கலாம் ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani and I am Naresh Mago with the Midday News.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: சோதிடர் இல்லத்தில் வந்தியத்தேவனும் சோதிடரும் தங்களுடைய உரையாடலை நிறைவு செய்யும் வேளையிலே வாயிற்புறத்தில் சற்று அமளி கேட்டது. ஆடவரும் பெண்டிரும் அவர்களுடைய குரல்கள் கேட்டமைக்கு அப்பொழுது கொடும்பாளூர் இளவரசி வானதி உள்ளே நுழைகிறாள். அதனை பார்த்ததும் வந்தியத்தேவன், அம்மணி, தாங்கள் வருவதாக எனக்கு தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேனே என்று கூற, அதற்கு வானதியும், ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன் என்று தீனமான குரல் கேட்டது வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்? அவனை மன்னிக்க வேண்டும். அந்த மாதிரி ஒன்றும் நான் சொல்லவில்லை. தாங்கள் சோதிடரை பார்த்துவிட்டு போகும் வரையில் நான் வெளியில் காத்திருப்பேன் என்றுதான் சொன்னேன். எனக்கொன்றும் அவசரமில்லை. இப்போது கூட தாங்கள் வெளியேற வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. தங்களுக்கு அவசரமில்லை என்று அறிந்து மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையில் நான் இங்கே சோதிடரை பார்க்க வரவில்லை. இவருடைய சோதிடத்தில் எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமற் போய்விட்டது.
1: தேவி, தங்கள் சித்தம் என் பாக்கியம். ஒரு காலத்தில் என் சோதிடம் பொய்யாகவில்லை என்பதை தாங்களே உணர்வீர்கள். உணர்ந்து இந்த ஏழையை பாராட்டுவீர்கள்
0: என்றார் சோதிடர். அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று வானதி கூறிவிட்டு வந்தியத்தேவனை பார்த்து, ஐயா, நான் தங்களை பார்க்கத்தான் இங்கே வந்தேன். வழியில் தாங்கள் குதிரை மீது சென்றதை பார்த்தேன். நின்று விசாரிப்பீர்கள் என்று நினைத்தேன். பாராமுகமாக போய்விட்டீர்கள். அதை பற்றி நான் அதிகமாக ஆச்சரியப்படவில்லை. இந்த அனாதை பெண்ணிடம் அவ்வளவு அக்கறை எதற்காக இருக்க வேண்டும் என்றாள். வந்தியத்தேவனுடைய கண்ணில் கண்ணீர் வந்துவிடும் போலிருந்தது. தேவி, இது என்ன வார்த்தை?
2: கொடும்பாளூர் பராந்தக சிறிய வேளாரின் செல்வ புதல்வி, தென்திசை சேனாதிபதி பூதி விக்ரம கேசரியின் வளர்ப்புக்குமாரி, பழையாற இளைய பிராட்டியின் அந்தரங்கத்துக்கு உகந்த தோழி, இத்தகைய தங்களை அநாதைப்பெண் என்று யார் ஒப்புக்கொள்வார்கள்? பாதையில் நின்று விசாரிப்பது மரியாதை குறைவா இருக்குமென்று வந்துவிட்டேன். வேறொன்றுமில்லை. என்னால் ஏதாவது ஆக வேண்டிய காரியம் இருந்தால்?
3: ஆமையா, தங்களால் ஆக வேண்டிய காரியம் அவசியம் இருக்கிறது. தங்களிடம் ஒரு முக்கியமான உதவி கோருவதற்காகத்தான் இந்த வீட்டிற்குள் நான் வந்தேன்.
0: சொல்லுங்கள். என்னால் முடியக்கூடிய காரியமாக இருந்தால்
3: தங்களால் முடியாத காரியம் கூட ஒன்று இருக்க முடியுமா என்ன?
0: இலங்கை பிரயாணத்தின் போது தங்களுக்கு நேர்ந்தவற்றையெல்லாம் ஓரளவு நானும் கேட்டறிந்திருக்கிறேன்.
3: நான் கோரும் உதவியை அளிப்பதாக முதலில் வாக்குத்தர முடியுமா?
0: வந்தியத்தேவன் தயக்கத்துடன்,
2: தேவி, உதவி எத்தகையது என்று சொன்னால் நல்லது என்றான்.
3: ஆம், தங்களை ஏமாற்றி நான் வாக்குறுதி பெறக்கூடாதுதான். ஆகையால் காரியத்தை சொல்லிவிடுகிறேன். சோதிடருக்கும் தெரியலாம், அதனால் பாதகமில்லை. நான் புத்த தர்மத்தை மேற்கொண்டு பிக்ஷுணி ஆகிவிடுகிறது என்று தீர்மானித்திருக்கிறேன்.
2: என்ன என்ன, இது என்ன வார்த்தை? கூடவே கூடாது, உலகம் பொறுக்காது, நடவாத காரியம்.
0: இவ்வாறெல்லாம் சோதிடரும் வந்தியத்தேவனும் மாற்றி மாற்றி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்துவிட்டு வானதி,
3: ஆம், புத்த சந்நியாசினி ஆவதென்று முடிவு செய்துவிட்டேன். அதில் ஏன் உங்களுக்கு அவ்வளவு ஆட்சேபம்? தவறு என்ன? பழந்தமிழ் நாட்டில் எத்தனையோ பெண்கள் துறவரம் மேற்கொண்டதில்லையா? மாதவியின் புதல்வி மணிமேகலை துறவரம் நடத்தி தெய்வத்தன்மை பெறவில்லையா?

0: மணிமேகலா தெய்வம் என்று அவளை நாம் இன்று போற்றவில்லையா? அவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. இந்த பயனற்ற வாழ்க்கையை முடித்து கொள்ள முயன்றேன், அதில் தவறிவிட்டேன். கடவுளுடைய விருப்பம் நான் உயிரோடு இன்னும் சில காலம் இருக்க வேண்டும் என்பது போலும். அப்படி இருக்கக்கூடிய காலத்தை புத்த மடம் ஒன்றில் சேர்ந்து ஜீவகாருண்ய தொண்டு புரிந்து கழிக்க விரும்புகிறேன். இதற்கு தாங்கள் எனக்கு உதவி செய்ய தயங்க மாட்டீர்கள் அல்லவா என்றாள். வந்தியத்தேவன் மனத்தில் ஒரு சிறிய சந்தேகம் உதித்தது. அது அவனை திடுக்கிடச் செய்தது. தேவி, தங்கள் தீர்மானம் நியாயமன்று, எனினும் அதை சொல்லும் உரிமை எனக்கு கிடையாது. தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தங்களுக்கு அதை பற்றி யோசனை சொல்ல வேண்டும். தங்கள் பெரிய தந்தை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி கூடிய சீக்கிரம் திரும்பி வரப்போகிறார் என்று தெரிகிறது.
1: ஐயா, நான் யாருக்காகவும் காத்திருக்கப் போவதில்லை, யாருடைய யோசனையும் கேட்கப் போவதில்லை. தீர்மானமாக முடிவு செய்துவிட்டேன். தங்களுடைய உதவியை கோருகிறேன்.
0: இது விஷயத்தில் நான் என்ன உதவி செய்யக்கூடும் தேவி?
1: சொல்லுகிறேன். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போவதற்காக நான் புறப்பட்டேன். அங்கு சென்று புத்த குருமார்களை அடுத்து தீட்சை பெற்றுக்கொள்ள எண்ணி கிளம்பினேன். வழித்துணைக்கு தாங்கள் என்னுடன் நாகைப்பட்டினம் வரையில் வரவேண்டும். அதுவே நான் கோரும் உதவி.
0: வந்தியத்தேவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கொடும்பாளூர் இளவரசி லேசுப்பட்டவளல்ல. நாமும் இளைய பிராட்டியும் பேசிக்கொண்டது அரைகுறையாக இவள் காதில் விழுந்திருக்க வேண்டும். தன்னிடம் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள பார்க்கிறாள். நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு போக புறப்பட்டது. இளவரசரை அங்கே சந்திக்கும் நோக்கத்துடன் தான். அதற்கு ஒரு நாளும் தான் உடந்தையாயிருக்க முடியாது. அமணி, ரொம்பவும் மன்னிக்க வேண்டும். தாங்கள் கோரும் உதவி என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது.
1: இது என்ன விந்தை? ஈழ நாட்டுக்குச் சென்று எத்தனை எத்தனையோ அற்புதங்களை சாதித்து வந்தவருக்கு இந்த அநாதை பெண்ணை நாகைப்பட்டினத்தில் கொண்டு போய் சேர்ப்பது முடியாத காரியமாகுமா?
0: தேவி, முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நான் இந்த சமயம் மேற்கொள்ள இயலாது. முதன் மந்திரியும் இளைய பிராட்டியும் என்னை அவசரமாக காஞ்சிக்கு போகும்படி கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த ஓலையுடன் போகிறேன். ஆகையினால்தான் முடியாது என்று சொன்னேன். சந்தர்ப்பமாயிருந்தால்?
1: ஆம் ஆம், விருப்பமில்லாவிட்டால் எத்தனையோ காரணங்கள் சொல்லலாம். அதனால் பாதகமில்லை. தனியாக பிரயாணம் செய்வது என்ற எண்ணத்துடனே தான் கிளம்பினேன். வழியில் சிற்சில இடங்களில் காலாமுகர்களின் கூட்டங்களை பார்த்ததும் கொஞ்சம் பயம் உண்டாயிற்று. சகல ஜீவர்களையும் காப்பாற்ற கடமைப்பட்ட கடவுள் இருக்கிறார். அவரிடம் பாரத்தை போட்டுவிட்டு புறப்படுகிறேன். உலகத்தை துறந்து சந்நியாசினியாக முடிவு செய்த ஒரு பேதை பெண்ணை யார் என்ன செய்து விடுவார்கள்? போய் வருகிறேன் சோதிடரே
0: என்று கூறிவிட்டு வானதி புறப்பட்டாள். அவளை பின்தொடர்ந்து போய்கொண்டே சோதிடர்,
2: தேவி தேவி, இருட்டும் சமயமாகிவிட்டதே. அமாவாசை கங்குள், அதோடு வடகிழக்கில் மேகங்கள் குமுறுகின்றன. இரவு இந்த ஏழையின் குடிசையில் தங்கிவிட்டு காலையில் போகலாமே என்றார்.
1: இல்லை சோதிடரே, மன்னிக்க வேண்டும். இரவு திருவாரூர் போய் தங்குவதாக எண்ணம். இந்த மனிதர் தான் துணைக்கு வர மறுத்துவிட்டாரே. திருவாரூரில் யாராவது கிடைக்காமலா போவார்கள்? அப்படி நான் என் உயிரை பற்றி கவலைப்படவும் இல்லை. இதனால் யாருக்கு என்ன உபயோகம்?
0: சோதிடர் காதிலும் வந்தியத்தேவன் காதிலும் கடைசியாக விழுந்த வார்த்தைகள் இவைதான். வாசலில் காத்திருந்த பல்லக்கில் வானத்தை ஏறிக்கொண்டாள். பல்லக்கு மேலே சென்றது. பல்லக்கு கண்ணுக்கு மறையும் வரையில் வந்தியத்தேவனும் சோதிடரும் அதை பார்த்த வண்ணம் நின்றார்கள். பிறகு வந்தியத்தேவன்,
3: கொடும்பாளூர் இளவரசி சில காலத்துக்கு முன்பு வரையில் பெரும் பயங்குள்ளியாயிருந்தாள். இளைய பிராட்டியின் மற்ற தோழிகள் இவளை அதற்காக பரிகசித்துக் கொண்டிருந்தார்கள். பொம்மை முதலியை நதியில் மிதக்க விட்டு இவளை பயமுறுத்தி பார்த்தார்கள். நான் கூட அதில் ஏமாந்து போனேன். இப்போது திடீரென்று இந்த பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது?
0: இவள் தனியே பிரயாணம் செய்ய கிளம்பியது என்ன விந்தை?
1: இளைய பிராட்டி இதற்கு சம்மதித்ததுதான் எப்படி என்றான்.
2: எனக்கும் அது ஆச்சரியத்தை அளிக்கிறது. சென்ற முறை இந்த பெண் இந்த குடிசைக்கு வந்திருந்த போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துவிட்டாள். தயங்கி தயங்கி ஈனஸ்வரத்தில் பேசினாள். அந்த கொடும்பாளூர் இளவரசி இவள்தானா என்று சந்தேகமாயிருக்கிறது. இன்று எவ்வளவு படபடப்பாகவும் துணிச்சலாகவும் பேசினாள்.
0: இப்படிப்பட்ட திடீர் மனமாறுதலுக்கு என்ன காரணமாயிருக்கும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டான்.
2: ஏதோ முக்கியமான செய்தி இவளுடைய மனசுல ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருக்கணும்.
0: அப்படி என்ன முக்கியமான செய்தி இருக்க முடியும்?
2: ஏன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு போய்விட்ட செய்தியே போடாடா? இந்த பெண்ணுக்கும் இளவரசருக்கும் திருமணம் நடக்கக்கூடும் என்று பேச்சா இருந்தட?
0: இவ்விதம் சோதிடர் கூறிய போது வந்தியத்தேவன், பொன்னியின் செல்வரை கடல் கொண்டு விட்ட செய்தியா, அல்லது அவர் பிழைத்து நாகப்பட்டினத்தில் இருக்கிறார் என்ற செய்தியா, அல்லது பூங்குழலியை பற்றி நான் கூறிய செய்தியா, எது இவளுக்கு இத்தகைய அதிர்ச்சியை அளித்திருக்கக்கூடும்

0: என்று சிந்தனை செய்தான். ஆம் சோதிடரே, கொடும்பாளூர் வம்சத்தார் பரம்பரையான வீர செய்வர்களாயிற்றே. இந்த பெண்ணுக்கு திடீரென்று புத்த மதத்தில் பற்று உண்டாவானேன் என்றான்.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. மென்மையான பண்புகள் கொண்டவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா கிளர்ந்து எழுந்தா விளைவுகள் பயங்கரமா இருக்கும் என்பது இதன் பொருள். குழந்தை மனம் கொண்ட வானதியின் போக்கில இப்போ குழந்தை தனத்தை பார்க்கிறோம். எளிதில் குழையும் சுபாவம் கொண்ட கொடும்பாளூர் கோமகள் முதிர்ச்சியற்ற முறையிலே நடக்க தொடங்கிட்டார். குழந்தை ஜோதிடருக்கு வியப்பு, வந்தியத்தேவனுக்கோ அதிர்ச்சி. இந்த திடீர் மன மாறுதலுக்கு எந்த அதிர்ச்சி காரணமாயிருக்கும்? கண்ணை இமை காப்பது போல் வளர்த்துக்கிட்டு வந்த குந்தவையிடம் வழியில குழந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போய் சில விஷயங்கள் கேட்கலாமான்னு குழந்தை மாதிரி அனுமதி கேட்டது நினைவிருக்கும். ஆனா 75 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற நாகைப்பட்டினத்துக்கு பயணப்பட்டிருப்பதை சொல்லல பாருங்க. சிறுபிள்ளைத்தனம் தானே இது. பிறந்தகமான கொடும்பாளூர் இன்னும் தொலைவு, ஏறத்தாழ 130 கிலோமீட்டர். வலிமை கொண்ட ஒரு ஆண்மகன் அதிகம் ஓய்வெடுக்காம நடந்தால் கூட 1.5 நாள் பிடிக்கும் இந்த தொலைவை கடக்க. பல்லக்கு பரிவாரங்களோட இந்த அசட்டு பெண் பயணப்பட்டிருப்பது இளைய பிராட்டிக்கு பெரும் கவலையை தந்துடுச்சு. உன் விருப்பம் போல் செய்யு சொல்லிட்டு வந்தியத்தேவனை விடுதலை செய்ய போனதையும் நினைவில் வச்சுப்போம். இப்போ சில தொடர்களை பார்க்கலாம். புத்த சந்நியாசினி, பௌத்த மதத்தில் பெண் துறவிகள் என்னும் பொருள் விளங்குது. இதில் சந்நியாசம் என்கிற தொடர் உருவான விதத்தை பார்ப்போம். சம் நீ ஆச இப்படி பிரித்து பார்த்தா சம் முற்றிலும், நீ கீழே இறக்கி, ஆசை விடுபடுதல். அதாவது அனைத்தையும் துறந்து விடுதல் துறவரம். துறவிகள் பிறர் வழங்கும் உணவை மட்டுமே உண்ணுவார்கள். இப்படி பிக்ஷை ஏற்பது துறவு பூண்டுட்டோம் என்கிற அகந்தையையும் துறப்பதன் உட்பொருள். பிக்ஷு பிக்ஷுனி இருவருமே மிக எளிய ஆடை உடுத்தியிருப்பாங்க. மருதமர பட்டையிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆடை துவர் ஆடை எனப்படும். துவர் சிவப்பு. மணிமேகலை. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தவள். தந்தை கோவலனும் பெற்ற தாயை விட உற்ற தாயாக மேற்கொண்ட கண்ணகியும் அனுபவித்த துன்பங்களை கேட்டு துறவரம் மேற்கொண்டாள். புத்தர் பெருமானின் அற உரைகளை தன் வாய்மொழியாலும் பின்பற்றிய நெறியாலும் புலப்படுத்திய பெருமைக்குரியவள் மணிமேகலை. கங்குல். இருள், இருள் சூழ்ந்த இரவு பொழுது. கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் நம்மாழ்வார் திருவாய்மொழி. சரி, வானதி தன் பரிவாரங்களோட திருவாரூர் போய் சேரும்போது பின்னிரவு ஆயிடுமே.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

வணக்கம், வந்தனம், நமஸ்கார், நமஸ்தே, வெரி குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நேர்களே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நீங்க சாப்பிட்ட உணவுல இரும்பு சத்து, விட்டமின் B12, விட்டமின் சி, ஃபாலிக் அமிலம் போன்ற சத்துக்கள் எல்லாம் நிறைஞ்சிருந்தனவா? என்னப்பா நல்லா சாப்பிட்டீங்களா, வயிறு நிறைஞ்சிச்சான்னு கேட்கறத விட்டுட்டு என்னென்னமோ இருக்கானே கேட்குறீங்களே அப்படின்னு சிலர் நினைக்கலாங்க. ஆனால் இந்த விடயம் கட்டாயமாக நம்ம நினைவில் இருக்க வேண்டிய ஒன்று. என்னென்னா, அனீமியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரத்த சோகையால் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. அதில் குழந்தைங்களும் பெண்களும் மிகுதியாக இடம்பெறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றாட உணவில் இரும்புச்சத்து, கால்சியம், விட்டமின் சி, ஃபோலிக் அமிலம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது உடலில் இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை மிகுதியாகி இரத்த ஓட்டம் சீராக இருக்குமாங்க. அதனால் பல்வேறு நோய்கள் வருவதை தடுக்க முடியும் அப்படின்னு

சொல்றாங்க. கூடவே நம்மளோட உடல் ஆரோக்கியத்தோடையும் உற்சாகத்தோடையும் செயல்பட முடியுமாங்க. செயற்கையா உற்பத்தி செய்யவே முடியாத குருதிய மற்றவங்களுக்கு கொடையா கொடுக்க நாம நினைச்சாலும் நம்ம உடம்புல தேவையான அளவு இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை இருந்தே ஆகணுங்க. அதனால குருதி கொடையாளர் நாளான இன்னிலிருந்தாவது அன்றாட உணவுல கவனம் செலுத்துவோம். நம்ம ஆரோக்கியம் தான் நமக்கான அஸ்திவாரம் என்பதை நினைவில் கொள்வோம் என்ற நல்வடையத்தை பாசத்தோடு பகிர்ந்து கொண்ட கையோடு இணைவோமா கோடை பன்மலின் ஒரு புள்ளி ஐந்து நிகழ்ச்சியோடு.

0: கோடி பண்பலை இன்னொரு புள்ளியா இந்த
1: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி
2: அனில் சோயா சங்க்ஸ்
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

செய்தொழிகள்ல நாம கேட்டுட்டு இருக்கோம் கோடை பன்மலை நொறுப்புள்ளியா இந்த டவுல் த மக்கதுல். நேற்று நம்ம பன்மலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வலம் வர காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு யாருடைய தெரிவு அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுரை உசிலம்பட்டி பேரையூர் சாலை கே மூர்த்தி அவர்களோட தெரிவில் தான். நம்ம நேயர் ஒரு அழகான விடயத்தை தேர்வு செஞ்சிருக்காரு. அவர் எடுத்திருக்கக்கூடிய கருப்பொருள் நம்மோட ஒன்றி போகக்கூடிய ஒன்று தான். ஆனால் அது இல்லாமல் யாராலையுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். எப்பயுமே எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயத்தை தன்னுடைய கருப்பொருளாக எடுத்திருக்காரு. அப்படி என்ன நம்ம வாழ்க்கையோட ஒன்றி போகக்கூடிய ஒரு கருப்பொருளை தேர்வு செஞ்சிருப்பாரு, அது தொடர்பாக என்னென்ன பாடல்கள் எல்லாம் இருக்கின்றன என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து இணைஞ்சிருங்க நம்ம கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நம்ம வாழ்க்கையில பல பேருக்கும் பல விடயங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல சிலருக்கு பேசுறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். சிலர் அவங்களே நிறைய பேசுறத விரும்புவாங்க, சிலர் பேசுறத கேட்க விரும்புவாங்க, சிலர் பேசவே மாட்டாங்க ஆனா பேசுறத ரசிப்பாங்க. இப்ப நீ அம்மா இவ்வளவு பேசுற அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். உங்களை பேச வைக்கிறதுக்காக தாங்க நான் பேசிட்டு இருக்கேன். என்னன்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கோடை பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில நீங்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அதில் பேசுறதுக்கு உங்களுக்கு ஆவல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பை நாங்களே உருவாக்கி தரோம். நீங்கள் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றா மட்டும் போதுங்க, இங்கே வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்கலாம். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம தமிழ் மொழியில் பிறமொழி கலப்பில்லாமல் எந்த சொல்லையும் மூன்று முறைக்கு மேலே பயன்படுத்தாமல் அசைச்சொற்கள் இல்லாமல் ஒரே ஒரு மணித்துளி மட்டும் நீங்கள் நல்ல தமிழில் பேசுங்க, வாகை சூடுங்க. வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்கப்படுவீங்க, சிறப்பு விருந்தினராக இங்கே நீங்கள் பங்கேற்கலாம். சரிப்பா, அந்த நிகழ்ச்சி எப்போ அப்படின்னு புதுசாக கேட்கக்கூடிய நேயர்கள் கேட்கலாம். இன்று மாலை 4 மணிக்கு மில்கா ஒன்றை கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம், விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் செப்புக செந்தமிழ், 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பாணியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் செப்புக செந்தமிழ். ஒரே ஒரு மணித்துளி தமிழில் பேசுங்க, வாகை சூடுங்க. நாம களத்தில் சந்திக்கலாமா?

0: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSM சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செம்புக செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கும்
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
6: இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நீங்க என்ன செய்வீங்க?
7: கர்ப்பிணி பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல இருந்து கரெக்டா டேப்லெட் சாப்பிடறாங்களா நாங்க போன் பண்ணி கேப்போம். பிரஷர் இருந்தா 2-3 நாளுக்கு ஒரு பிரஷர் செக் பண்ணுவோம். சுகர் இருந்தா நாங்க MTM சொல்லுவாங்க, அவங்க சுகர் செக் பண்ண சொல்லுவோம். வெயிட்டு இது நாங்க பாப்போம். இதெல்லாம் கீழே THC கொடைக்கானல் GH எல்லாம் செக் பண்ண சொல்லுவோம்.
5: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: கேட்பது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு

ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவிக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5
1: இதம் கூட்டும் இனிய வணக்கம் நேர்களே.

கற்பனை காட்டில் பூத்து எழுத்து சோலையில் வடிவம் பெற்று இசைக்கடலின் முத்துக்கள் சேர்த்து காந்த குரல்களால் கவரப்பட்டு நம் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் உந்து சக்திகளாக ஊற்றெடுக்கும் பாடல்களின் பந்தியில் தான் சுவைத்த தரமான பாடல்களை தன் எண்ண கருத்துக்களால் உயிரூட்டி நேயர்களின் படைப்பாக பண்பலையில் அரங்கேற்றிடும் நேரமாக இது உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு உயிரோட்ட காத்திருக்கிறார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூர் சாலை கே மூர்த்தி அவர்கள். நம் நேயர் தன் தொகுப்பினை இவ்வாறாக தொடங்கியிருக்கிறார். என் மூச்சிலும் செவிகளிலும் கலந்துவிட்ட கோடை பண்பலை 100.5 எப்போதும் நேயர்களை உற்சாகப்படுத்தும் அறிவிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நான் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வசித்து வருகிறேன். என் பெயர் கே மூர்த்தி. என் மனைவியின் பெயர் சுகந்தி. நான் திருமணம் செய்ததென்னவோ கொடைக்கானல் அட்டுவம்பட்டியில்தான். நான் தனியார் பேருந்தில் நடத்துனராக பணிபுரிந்து தற்போது தையல் தொழிலை செய்து வருகிறேன். என் மனைவி தனியார் மருத்துவமனையில் சமையல் செய்து வருகிறார். எங்களுக்கு பிரேமா, ஜீவலட்சுமி என்ற 2 இருக்கிறார்கள். இருவரும் கல்லூரி படிப்பு படிக்கிறார்கள். அதில் பிரேமா மதுரையில் முதல்நிலை 3 ஜீவலட்சுமி கொடைக்கானல் அட்டுவம்பட்டி மகளிர் மருத்துவமனையில் அட்டுவம்பட்டியில் இருக்கக்கூடிய மகளிர் கலைக்கல்லூரியில் என எழுதியிருக்கிறார். இளநிலை 3 படித்து வருகிறாராம். என்னுடைய பாடல் தெரிவுகளும் பண்பலையில் வலம் வர வேண்டும் என்ற விருப்பத்தில் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு இந்த தொகுப்பினை எழுதி அனுப்பியிருக்கிறேன். விரைவில் ஒளிபரப்புவீர்கள் என்ற நம்பிக்கையில் என தன்னுடைய தொகுப்பினை தொடங்கியிருக்கிறார் நம் நேயர்.

பிறரால் திருட முடியாத ஒன்று, மற்றவரால் உணர முடியாத ஒன்று, அருகிலிருந்தும் பார்க்க முடியாத ஒன்று, இசையோடு அசை போட்டாலும் கேட்க முடியாத ஒன்று, என்ன அது? நம் நினைவுகள். இன்றைய நிகழ்ச்சியின் கருப்பொருளாக நம் நேயர் தேர்வு செய்திருப்பதும் நினைவு எனும் சொல்லில் அமைந்த பாடல்கள். அவரின் முதல் தெரிவாக பலேபாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடலை தேர்வு செய்திருக்கிறார். அதற்காக அவர் கொடுத்திருக்கும் வரிகள் இப்படியாக: நம் வாழ்க்கை நகர்வதென்னவோ நினைவுகளோடு, நாம் நன்றாய் வாழ்வதும் நலமோடு இருப்பதும் நாம் நினைக்கும் எண்ணங்களால்தான். அப்படி இருக்கையில் நாம் எப்படியான நினைவுகளை கொண்டிருக்க வேண்டும் என சொல்கிறது இந்த பாடல்.

0: வேகம் ஊட்டிச் சென்று பாடல் ஒலித்துச் சென்ற நேரம் 3 மணி 10 மணி துளிகள்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி

0: பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செம்புக செந்தமிழ்.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
6: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தேனியிலேருந்து நம்ம நேர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாகவே தொடர்ந்து அந்த ஹிப்பில் வந்து ரைட் சைடு இடுப்பில் வந்து பெயின் இருக்குது, அந்த பந்துக்கின மூட்டில் வந்து பெயின் இருந்துகிட்ருக்கு. இது என்னவா காசாக இருக்கலாம், என்னால் சம்பளங்கால் போட்டு உட்காரமில்ல, குத்து வச்சு உட்காரமில்ல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, நான் அடுத்தது என்ன பண்ணணும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மெயின் இது என்ன காரணம்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து இது மூட்டு தேய்மானத்தினால சில பேருக்கு வந்து இந்த மாதிரி தேய்மானம் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ 40 வயசுங்கும் போது ஒன்று அவங்க குண்டாக இருந்தால் சீக்கிரமாக இடுப்பு தேயும், இல்லைனா இந்த முடக்குவாதம் இந்த மூட்டு வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இடுப்பு எலும்பு சீக்கிரம் தேயறதுக்கு இருக்கும். இல்லையா முன்ன சின்ன வயசில் ஏதாவது அடிபட்டு அந்த பந்து கிண்ண மூட்டில் ஏதாவது அடிபட்டு ஏதாவது ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி வரதுக்கான ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் இந்த மாதிரி இருக்குது. அதனால உங்களுக்கு தேய்மானம் சீக்கிரம் வரலாம். அடுத்த ஒரு ரொம்ப முக்கியமான காஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் தான் இப்போ ரொம்ப நாள் நான் நிறையா பேஷண்ட்டை பார்க்கறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற அந்த ஹெட்டு பகுதிக்கு மண்டப்பகுதிக்கு வந்து பால் பகுதிக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாக போகலை அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அந்த தலை மண்டப்பகுதி வந்து அந்த பால் பகுதி வந்து சில சமயம் கருகி போகலாம், அதனாலையும் சில சமயத்துக்கு அந்த இது வழி வரும். இது போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் மெயினாக வந்து வைரல் ஃபீவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அந்த ஸ்டீராய்டு நிறைய போடும் போது இதனால் சில பேத்துக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. நிறைய ஸ்டீராய்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். தேய்மானத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எக்ஸ்ரேலே தெரிஞ்சிடும், அதிலே கண்டுபிடிக்கலாம். அடுத்தது வந்து இந்த இடுப்பு பகுதியோட சைடில் வலிக்குதுமாங்க, தொட்டாலே இந்த எலும்பு மாதிரி நம்ம தொட்டாலே தெரியும் அந்த சைடில், அதில் வலிக்குதுமாங்க. அதில் ஏதாவது சைடில் திரும்பி படுக்கும் போது அந்த மாதிரி இருக்கும்போது வலிக்குதுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னென்னா ஒரு பர்சா மாதிரி இருக்கும், உள்ளார வந்து ஒரு ஜவ் மாதிரி இருக்கும், அதில் ஏதாவது வீக்கம் ஏற்பட்டால் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு வெறும் ஒத்தனை வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டால் செட்டில் ஆயிரும். உள்ளாரியே சில பேத்துக்கு வந்து அந்த உள்ளார சத்தம் கேட்கும், மூட்டை திருப்பும் போது டக் டக் அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அது வந்து எதனால் வரலான்னா, உள்ளார ஒரு ஜவ் மூட்டுக்குள்ளே இருக்க ஜவ் கிழிஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்தால் இது கண்டிப்பாக நமக்கு வந்து தெரியும். அடுத்தது வந்து சில பேர்த்துக்கு வந்து அந்த பேக் டிஸ்க் ப்ராப்ளமோ இல்லை பின்னாடி வந்து எலும்பு தேய்மானம் முதுகு தண்டுவரத்தில் எலும்பு தேய்மானம் இருந்தாலும் இந்த வலி வந்து இருப்புக்குள்ளே வர மாதிரி ஒரு வலியும் சேர்ந்து பரவும். அதில் அடுத்தது வந்து ஏதாவது நரம்பு தசை இந்த மாதிரி இதில் அடிபட்டிருந்தாலும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ க்ரானிக்காக இவங்களுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 40 வயசு கிட்டத்தட்ட 3-4 வருஷமாக வலி இருக்குது அப்படின்னா ரெண்டு காரணமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஒன்று வந்து உள்ளது மூட்டு தேய்ஞ்சிருக்கலாம், இல்லை வந்து பால் பகுதிக்கான ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கலாம். ஸோ இது ஒரு எம்ஆர்ஐ எடுத்தோம்னா இது கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத விஷயம் இருக்குது. இது இனிஷியல் ஃபேஸாக இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிள் சர்ஜரி இல்லை மெடிகேஷன்ஸில் செட் பண்ண முடியும். இதே லேட்டஸ்ட் ஸ்டேஜில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வேறு இது ஆப்ஷன் இல்லை, நம்ம வந்து டோட்டல் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒன்று ஒரு இது டிஃப்ரென்ஸ் இது இருக்கும். ஸோ டெஃபினட்டாக முன்னாடி வருதுன்னா 3 இயர்ஸ், 4 இயர்ஸுங்கிறது வந்து ரொம்ப லாங் பீரியடாக இருக்குது. அவங்க டெஃபினட்டாக வந்து ஃபஸ்ட் இயர்லேயே அவங்க வலி வரும்போதே அவங்க போய் டாக்டர் பார்த்துருந்தாங்கன்னா மேபி அந்த கிரேடிங் ஸ்டேஜஸ் தாண்டதை நம்மளால் தவிர்த்திருக்க முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.

காற்று வழியே கவிப்பூக்களால் நிறைத்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி கே மூர்த்தி அவர்களின் தெரிவில் நினைவு எனும் கருப்பொருளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நம் நேயர் அடுத்ததாய் தேர்வு செய்திருக்கக்கூடிய பாடல் தை பிறந்தால் வழி பிறக்கும் திரைப்படத்திலிருந்து. நாம் ஒன்று நினைக்க நமக்கொன்று நடப்பது போல் இங்கும் தலைவி ஒன்று நினைக்க தலைவனுக்கு ஒன்று நடக்கின்றதாம். என்னவென்று கேட்போமா?

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள்

0: மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

நினைவுகளின் அசைவுகளோடு அரங்கேறி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. 3:22 மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கேமூர்த்தி அவர்களின் தெரிவில் நினைவெனும் கருப்பொருளில் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் அடுத்த பாடலானது காவல்காரன் திரைப்படத்தில் இருந்து. நெஞ்சத்துக்கு நெருக்கமான உறவுகளை நினைக்க நினைக்க நடப்பதென்னவோ நம்முள் மாற்றம். நாம் நினைத்தவுடன் நினைத்த உறவுகள் நம் முன் வந்து நின்றால் எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்குமோ?

வைராக்கியம் கொண்டு நெஞ்சம், துணிச்சலுக்கா இங்கு பஞ்சம், தைரியம் அடைந்தது இங்கே தஞ்சம், நான் அதை எடுத்துச் சொல்லட்டுமா கொஞ்சம். வைராக்கியம் கொண்ட நெஞ்சம், துணிச்சலுக்கா இங்கு பஞ்சம், தைரியம் அடைந்ததிங்கே தஞ்சம், நான் அதை எடுத்துச் சொல்லட்டுமா கொஞ்சம் என வினவியிருக்கிறார் நம் நேயர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலையில்

0: மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: ஒளியின் வழியே மொழியின் உழியாய் இது நம் கோடை பண்பலை நூறு புள்ளியாய்ந்தின் உயிரெழுத்து. மூன்று 3:37 துளிகளில் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலையோடு. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது நினைவு எனும் கருப்பொருளில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி கே மூர்த்தி அவர்களின் தெரிவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. சூழல் நிகழ்வுகளும் காட்சி பிழைகளும் கருத்து முரண்பாடுகளும் இங்கே காரணங்களாகின்றன. காண்பவரும் கேட்பவருக்கும் காரணம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அன்பு கொண்டவர்களுக்கு அது புரியாமல் இருக்குமா?

0: மூன்று மணி 42 மணித்துளிகளில் நம் நினைவோடு கலந்திருப்பது கோடை பண்பலை 100.5.
1: நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: மதகு
1: மதகு
2: என்பது குளம் அல்லது ஏரி
1: அல்லது கண்மாய்களில் உள்ள நீரை
2: விளை நிலங்களின்
1: பாசனத்திற்கு திருப்பி விடுவதற்காக நிறுவப்பட்ட கதவாகும்.

பாட்டும் பதமும் கானங்களின் ஞானமொழி நம் கோடை பண்பலை 100.5 இணைந்திருக்கிறோம். உயிரெழுத்து இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி கே மூர்த்தி அவர்களின் தெரிவில் நினைவு எனும் கருப்பொருளோடு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாய் நம் நேயர் தேர்வு செய்திருக்கும் பாடலுக்கான பொழிப்புரை இப்படியாக. நினைவு எல்லையற்ற வானம் போன்றது. நினைவின் கிண்ணத்தில் நிரப்பலாம் பல்வேறு நினைவுகளை. இங்கோ நினைவெனும் பறவை என்ன செய்கிறது?

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு மில்கா வண்ட கேக், தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் செப்புக செந்தமிழ்.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 4:30 பூமக்ஸ் வணிகங்கள் ஜெட்டிகள் டிராயர்கள் வழங்கும் செப்புக செந்தமிழ்.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கனவில் பார்த்து நேரில் பூத்து நினைவில் வாழும் இதயங்களுக்கு இடியில் விழுந்த இடிதான் இவர்களை இப்படி பாட வைக்கிறதோ?

நினைவு எனும் கருப்பொருளில் தன் நினைவில் நின்ற பாடல்களை தேர்ந்தெடுத்து அதற்கான பொழிப்புரையை வழங்கி நிகழ்ச்சியை சிறப்பு செய்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூர் சாலை கே மூர்த்தி அவர்களுக்கு பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துகளும் பாராட்டுகளும்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு

உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: உயிர்த்தமிழை உளமாற வணங்கி கோடை பண்பலை நுறுப்புள்ளி ஐந்தில் செப்புக செந்தமிழ்.
1: Wonder cake.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: வழங்கும் செப்புக செந்தமிழ்.
9: கொடுக்க கொடுக்க குறையாதது கொடைத்தன்மை, கொடுத்தாலும் குறைவதில்லை குருதியின் தன்மை. உதிரம் கொடுத்து உயிர் காப்பது அன்னை மட்டுமல்ல, உரிய நேரத்தில் உதிரம் கொடுத்து உயிரை காக்கும் உறவுகளும் கூட. உயர்வு தாழ்வின்றி ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கிறது குருதியின் வண்ணம். குறைவின்றி குருதி கொடுப்போம், உயர்வான உயிர் காப்போம் என்பதை உணர்த்தி குருதி கொடையாளர் நாளில் நம் உதிரம் கலந்த உன்னத மொழியை உரைத்து வாகை சூட வான்வழியே வரவேற்கிறது கோடை பண்பலை நுறுபுள்ளியாய்ந்தின் செப்புக செந்தமிழ். உயர்வான எண்ணங்கள் கொண்ட மாணவ செல்வங்கள் வரலாம். 24-24-24 உற்சாகத்தோடு செயல்படும் மகளிர் வரலாம். 24-24-26 ஊக்கத்தோடு தன் பணிகளை செய்திடும் அனைத்து அன்பு உறவுகளும் அழைக்கலாம். 24-24-29 அல்லது 290-333.

0: சமயம் 4:05, 4:02. உயிர் பூட்டும் உயர்தனி செம்மொழியை வரவேற்று செந்தமிழவையை ஒப்பனை செய்கிறார் ஜே பே ரமேஷ்குமார்.
1: நன்றிகள் பல சுபா. ஈரக்காற்றில் இதயங்களை நனைத்து வரும் இசையின் மலர்கள், சாரக்காற்றில் சந்தனத்தை சாற்றி வரும் சருமணத்தின் நறுமணங்கள், ஊரக்காற்றில் உதித்து வரும் உள் உணர்வுகளின் உரிமை சாசனங்கள், தேரக்காற்றில் தெரித்து வரும் தெல் அமுதுகளின் நல்லமுதுகள், வாரக்காற்றில் வந்து போகும் வண்ண தமிழ்மலையின் வைர வான்மலையாம் நம் கோடை பண்பலை 100.5 கனிவான மாலை. வணக்கங்கள் நேயர்களே, பாச வணக்கம் சுபா, நேச வணக்கம் ஜெனிஃபா.
2: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் சொன்ன கையோடு போட்டியின் விதிமுறைகளை சொல்லிவிடலாம்.
2: 1 நிமிட போட்டி, அதாவது அழகு தமிழில் 60 நொடிகள் பேச வேண்டும். உங்களின் பேச்சு தமிழில் நல்ல தமிழில் அமைய வேண்டும். 3 நொடிகளுக்கு மேல் இடைவெளி கூடாது. எந்த சொல்லையும் 3 முறைக்கு மேல் பயன்படுத்த கூடாது. அசைச்சொற்கள் கூடாது. ஒற்றை சொல்லில் விடையளித்தல் கூடாது. வாகை சூடுபவர்கள் ஓராண்டுக்கு பிறகே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்களும் 1 திங்களுக்கு பிறகே மீண்டும் நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் வாகை சூடும் 2 நேயர்களை நமது கோடி பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும். யாரும் நேரடியாக வெற்றி பெறவில்லை என்றால் மிகுதியான நேரம் அழகு தமிழில் பேசிய 2 நேயர்களை நமது கோடி பண்பலையின் கலையகத்திற்கு அழைத்து நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு வழங்கப்படும்.
1: இந்த எளிமையான விதிமுறைகளோடு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே. தொடக்கத்திலே இப்படி வந்து இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருப்பவர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? ஹலோ என்று தொடங்கி இருந்தீர்கள், அதனால் மணி ஒலித்திருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: திருப்பூர் மாவட்டம் செங்கப்பள்ளி வட்டம் காடவளையத்திலிருந்து நிர்மலா உங்களோடு உரையாடி வந்திருக்கேன்.
1: நிர்மலா அவர்களே, உங்களுக்கு அல்வா சாப்பிட பிடிக்குமா?
4: மிகவும் பிடிக்கும் ஐயா அந்த உணவு.
1: அந்த உணவு எங்கே சொன்னால் ஃபேமஸ்?
4: என்ன சொல்கிறீர்கள், புரியவில்லை.
1: அந்த உணவு எந்த ஊரை சொன்னால் ஃபேமஸ?
4: திருநெல்வேலி என்று நினைக்கிறேன்.
1: அப்படின்னு நினைக்கிறேன். இதுவரை எத்தனை பேரிடம் மன்னிப்பு கேட்டு இருக்கிறீர்கள்?
4: தவறு செய்தால் மன்னிப்பு கேட்பது இயல்புதானே
1: என்று கேட்பது சரியாக இருக்கும். மன்னிப்பு என்பது தமிழ் சொல் அல்ல என்பதை பலமுறை சொல்லி இருக்கிறோம். இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
5: மாவட்டம் ரவீந்திரன் பேசுறேன்.
1: ரவீந்திரன் அவர்கள், இதுவரை எத்தனை தபால்கள் எழுதி இருப்பீர்கள்?
5: நான் எழுத படிக்க தெரியவில்லை.
1: நம் வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்?
5: 4 ஆட்கள் உள்ளனர்.
1: ஆள்கள் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: தேனி மாவட்டம் கம்பம்புதுப்பட்டி அர்னிதா.
1: அர்னிதா அவர்களே, நாம் செப்புக சந்தமிழில் பேசி எத்தனை நாட்கள் ஆகின்றன? நெய்ய உறவே வந்து என்னங்கனே என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நெய்யர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம்.
7: ஹலோ, வணக்கம் தோழரே. நான் சேலம் தோப்பூர்ல இருந்து கோமதி குப்புசாமி உங்களுடன் உரையாட வந்துள்ளேன்.
1: வந்திருக்கும் தோழி. மதியம் நம் வீட்டில் என்ன சமைத்தார்?
7: மதியம் பிற்பகல்
1: உங்களுக்கே தெரியும். நம் நேயர் அல்லவா கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. மாலை நேரம் வணக்கத்தோட முத்து குறி முத்து பேசுகிறேன்.
1: முத்து அவர்களே, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீர்கள்?
8: கந்தரோகோட்டை வட்டம் புதுநர் சிற்றூர் கிராமத்திலிருந்து பேசுகிறேன்.
1: ஐயோ, சிற்றூர் கிராமம் ஏன் கலந்திருக்க வேண்டியதில்லை? ஐயாவுக்கு தெரிந்து இருக்கும் என்ன தவறு அங்கே வந்தது என்று. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
9: கோடை பண்பலை 100.5 இருக்கு மாலை. வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பேர் என்ன?
9: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து ஆர்த்தி உரையாட வந்துள்ளேன்.
1: ஆர்த்தி அவர்களை, நீங்கள் எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
9: நான் கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிறேன்.
1: படித்துக் கொண்டு இருக்கும் தோழியே, உங்களிடம் எத்தனை ஹேர்பின்கள் இருக்கின்றன?
9: ஐயா, என்னிடம் தேவைக்கேற்ப உள்ளது.
1: என்ன உள்ளது?
9: தங்கள் கூறியதுதான்.
1: அதற்கு என்ன பெயர் என்று சொல்ல முடியுமா?
9: இணையான தமிழ் சொல்லை நான் அறியவில்லை.
1: அறியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்கள். என்ன பாடப்பிரிவு எடுத்து படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?

0: படித்துக் கொண்டிருக்கிறேன் ஐயா.
1: சென்ற முறை வந்த பொழுது என்ன விஷயத்திற்காக அவுட் ஆனோம்?
0: சரியாக நினைவில் இல்லை நண்பரே.
1: செவ்வாய் கிழமைக்கு அடுத்த கிழமை என்ன கிழமையோ?
0: எனக்கு சரியான தூய தமிழ் வார்த்தை தெரியவில்லை.
1: வார்த்தை என்பதை நல்ல தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லென்று சொல்ல வேண்டும். அங்கே தவிர்க்கும் வகையிலான விடைகள் வந்தன. கொண்டை ஊசி என்று சொல்வோம் ஹேர்பின் என்பதற்கு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
1: பேசுபவரின் பெயர் என்ன?
2: என்னுடைய பெயர் சிவகாமி.
1: சிவகாமி அம்மா அவர்களை, உங்களிடம் எத்தனை பின்னூக்குகள் இருக்கின்றன?
2: என்னிடம் 5 ஊக்குகள் இருக்கின்றன.
1: 5 ஊக்குகளை வைத்து அது என்ன கலரில் இருக்கின்றன?
2: வெள்ளை கலரில்
3: நிறத்தில்
1: என்பது அம்மாவிற்கு நன்றாக தெரியும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். ஏலோ என்று சொன்னவரின் பெயர் என்ன? உங்களுக்கு எத்தனை பேர் உதவிக்கு இருக்கிறார்கள்?
4: உதவியாக இருப்பவர்கள் 4-5 பேர் இருக்கின்றார்கள்.
1: இருக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் என்றால் பயம் ஐயா? சாரி என்று சொல் வந்திருக்க வேண்டாம். பொறுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வது சிறப்பிலும் சிறப்பாக இருந்திருக்கும். தடுமாற்றம் வந்த வேலையும் தமிழோடு இருக்கும் இந்த நேரத்தில் இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
5: வணக்கம் சகோதரரே.
1: சொன்னவரின் பெயர் என்ன?
5: என்னுடைய பெயர் ஜானகி.
1: ஜானகி அம்மா எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறார்?
5: சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம்.
1: அங்கே எத்தனை வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
5: 12 வகுப்பு படிக்கிறேன் தோழரே.
1: அதனை சரியாக இன்னொரு முறை எனக்காக சொல்லுங்களே தோழியே.
5: 12 வகுப்பு.
1: அப்படி சொல்லக்கூடாது. 12 வகுப்பு. பா இன் நீ ரா இன் டா இம் என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
6: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து மரகதம் உரையாடுகிறேன்.
1: மரகதம் அம்மா அவர்களை, உங்களின் விலாசம் எப்படி தொடங்கும் அம்மா?
6: மரகதம்
1: முகவரி என்பது சொல்வது பிரமொழி சொல். முகவரி என்பது நல்ல தமிழ் சொல். விலாசம் என்று இங்கே வந்து தடுமாற்றமும் கால இடைவெளி வந்ததால் மணி ஒலித்து இருக்கிறது. கோடை பண்பலை 100.5
7: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மில்கா ஒன்றர்கே.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ
1: அனில் பாஸ்தா
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி
3: நல்லா பசியார சாப்பிடுங்க. உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965523999.

0: அக்கா வண்டர் கேக்.
1: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
2: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
1: எப்படிமா?
2: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
1: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
3: கூடை பண்பலை 100.5, இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
4: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
6: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
7: அன்னை JKK சம்பூரணி அம்மாள் பாலிடெக்னிக்
6: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.

0: தாய்மொழியோடு இணைந்திருக்கும் வேளையில் தங்க தமிழை உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: சிந்துஜா.
1: சிந்துஜா, எந்த ஊரிலிருந்து வந்திருக்கிறீர்கள்?
2: நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேன்.
1: எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டு வந்திருக்கிறேன்.
1: பெரிய குழந்தைதான் நீங்கள். 2 ஒற்றைச்சொற்கள் வந்தன. சிந்துஜா என்பது ஒற்றைச்சொல், வணக்கம் என்பது ஒற்றைச்சொல். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்திலிருந்து சரோஜா பேசுகிறேன்.
1: சரோஜாவுக்கு என்ன ரோஜா என்றால் பிடிக்கும்?
3: மஞ்சள் நிறம் பிடிக்கும் ஐயா.
1: என்ன ரோஜா பூ பூ பிடிக்கும் என்று கேட்டேனம்மா? ரோஜா பூ பிடிக்கும். ரோஜா என்று சொல்வது சரியாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
4: மாலை. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
4: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதாகர் ஐயா.
1: சுதாகர் ஐயா அவர்களே, ஆரஞ்சு பழம் என்ன கலரில் இருக்கும்? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம்.
5: பண்பலை பல்கலைக்கழகம் கோடை பண்பலைக்கு வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
5: மலைக்கோட்டை மாநகரம் திருச்சி புத்தூர் துரை சுப்பிரமணியன்.
1: ஐயா அவர்கள், எத்தனை பரம்பரையாக நம் ஊரில் வசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
5: நான் நீண்ட காலமாக வம்சாவளியாக வசித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: அங்கே வசித்துக் கொண்டிருக்கும் ஐயா என்ன தொழில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்?
5: நான் கூலி வேலை செய்வதோடு வானொலி நாடகங்களில் குறும்படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: ஐயாவுக்கு பிடித்த கதாபாத்திரம் என்றால் என்ன சொல்வீர்கள்?
5: அது நிறைய உள்ளது நண்பரே.
1: உள்ளன என்று வந்து இருக்க வேண்டும் நண்பா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுகிறேன்.
1: புஷ்பலதா அம்மா அவர்களே, இந்த வாரத்தில் எத்தனை நாள்கள்
6: இருக்கின்றன?
1: நாள்கள் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் அன்பு தோழியே. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.

0: இணைந்திருக்கிறோம். செப்புக செந்தமிழில் வணக்கம். வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். உங்களின் குரல் எங்களுக்கு அப்படி கேட்கிறது. அன்புநேயரே, உங்கள் பெயர் என்ன? இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் அவருக்கு வழிவிட்டு விட்டு அடுத்த நேரம் சந்திக்கலாமே. வருக, வணக்கம்.
1: ஈரோடு மாவட்டம் சென்னைமலை பெரியார்.
0: நமச்சிவாயம் அவர்களே, அங்கே என்ன சத்தம் ஒரு மாதிரி கேட்டுக்கொண்டு இருக்கிறது? உங்களுக்கு ஏதேனும் சத்தம் கேட்கிறதா?
1: என்ன
0: அங்கே என்னென்ன காய்கறி எல்லாம் வித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? கால இடைவெளி நிறைவு வந்து விட்டது, அதனால் மணி ஒழித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கு அடுத்த நீங்கள் யாரோ. வருக, வணக்கம். கோவிந்தசாமி ஐயா அவர்களே, நாம் பேசும் தொடங்கும் பொழுது ஒரு சொல் எட்டி பார்த்தது, அதே நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாமா வேணாமா? மாதமும் சொல்லக்கூடாது, வருடமும் சொல்லக்கூடாது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ. வருக, வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: என்னுடைய பெயர் ராமமூர்த்தி என்று உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன்.
0: எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
2: மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டாரம் கோபிநாயக்கன்பட்டி சிற்றூரில் இருந்து உங்களிடம் உரையாட வந்துள்ளேன்.
0: வந்து இருக்கும் நண்பன் எந்த கையில் வாட்ச் கட்டுவார்?
2: சற்று தெளிவாக கூறுங்கள்.
0: எந்த கையில் வாட்ச் கட்டுவீர்கள்?
2: எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்பது தெளிவாக கூறுகிறேன் ஐயா.
0: தெளிவாக, உங்களுக்கு என்ன ரசம் என்றால் பிடிக்கும்?
3: நீங்கள்
0: வந்து ஒரு திங்கள் முடியவில்லை நண்பா, உங்கள் தேதியோடு என்னால் சொல்ல முடியும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ. வருக, வணக்கம்.
4: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து அர்ச்சனா உரையாடுகிறேன் ஐயா.
0: அர்ச்சனா அவர்களை, அர்ஜென்டாக எங்கேயாவது சென்று இருக்கிறீர்களா?
4: நான் வேகமாக எங்கும் சென்றதில்லை.
0: என்ன படித்துக் கொண்டு இருக்கிறீர்களா, வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்களா?
4: நான் மருந்தியல் கல்லூரி முடித்துள்ளேன் ஐயா.
0: முடித்து விட்டு எங்கே வேலை பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
4: நான் வேலை தேடிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லலாம்.
0: உங்களுக்கு பிடிக்காத மாத்திரை என்றால் எதனை சொல்வீர்கள்? ஒளியின் உச்சரிப்பை சொல்லும் பொழுது சொல்ல வேண்டும், இங்கே பயன்படுத்தக்கூடாது. இதற்கு அவுதடம் என்று சொல்லலாம், குளிகை என்று சொல்லலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ. வருக, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
5: மதுரை மாவட்டம் திருமங்கலம் வட்டம் திரளி சிற்றூரில் இருந்து மாயக்கண்ணன் பேசுகிறேன்.
0: மாயக்கண்ணன் அவர்களை, பக்கத்தில் எத்தனை கோழி குஞ்சுகள் மேய்ந்து கொண்டு இருக்கின்றன?
5: 5 கோழிகள் மேய்ந்து கொண்டிருக்கின்றன.
0: இது வந்து அந்த கோழிகள் எல்லாம் சைவத்தில் வருமா அசைவத்தில் வருமா?
5: ஊன் உணவு என்று கூறலாம்.
0: உங்களுக்கு ஊன் உணவு பிடிக்குமா பிடிக்காதா?
5: எனக்கு பிடிக்கும் தோழரே.
0: ஆரஞ்சு பழம் என்ன கலரில் இருக்கும்?
5: மஞ்சள் நிறத்தில் இருக்கும் என்று கூறலாம்.
0: இருக்கிறது. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு இருக்கிறீர்களா?
5: நான் நன்றாக உண்டிருக்கிறேன் என்று கூறுவேன்.
0: போர் அடிக்கும் காலங்களில் என்ன செய்வீர்கள்?
6: என்ன
0: தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்கள்?
6: நான் ஒரு தனிப்பயிற்சியாளராக என்னுடைய வீட்டிலேயே தனிப்பயிற்சி மையம் வைத்து நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன்.
0: அன்பு நண்பன், எப்பொழுது சவரம் செய்தீர்கள்?
6: நான் தினமும் செய்வேன்,
0: நாள்தோறும் என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ. வருக, வணக்கம்.
7: வணக்கம் ஐயா.
0: சொன்னவரின் பேர் என்ன?
7: கோயம்புத்தூர்லிருந்து குபேந்திரன்.
0: குபேந்திரன் ஐயா அவர்களே, இன்று என்ன விசேஷம் நம் ஊரில்?
7: இன்று ஒன்றும் இல்லை ஐயா.
0: ஒன்றும் இல்லை. பிழைப்பிற்காக என்ன தொழில் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி

0: காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூர்ணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: குடை பண்பலை 100.5. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: want a cake in, you want a bread.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன்
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
5: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
6: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
5: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
7: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மில்கா வண்டர் கேக்.
8: Oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh

0: மாம்பழ சுவையில் மில்கா வண்டர் மேங்கோ.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
6: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வி ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
4: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
10: இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நீங்க என்ன செய்வீங்க?
11: கர்ப்பிணி பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல இருந்து கரெக்டா டேப்லெட் சாப்பிடறாங்களா நாங்க போன் பண்ணி கேட்போம். பிரஷர் இருந்தா 2-3 நாள் ஒரு பிரஷர் செக் பண்ணுவோம். சுகர் இருந்தா நாங்க MTM சொல்லுவாங்க, அவங்க சுகர் செக் பண்ண சொல்லுவோம். வெயிட் இது நாங்க பார்ப்போம். இதெல்லாம் கீழே THC, கொடைக்கானல் GH.

0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.
1: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் செப்புக செந்தமிழ்.

0: காவலர்கள் கைகளில் விளையாடிய பைந்தமிழை பண்பலையில் உரைக்க காத்திருக்கும் அன்பு நேயர் வருக.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
2: நான் சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்துலேருந்து அழகர்.
1: அழகர் அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
2: பசுமாடு மேய்த்து கொண்டு இருக்கிறேன்.
1: நம்மிடம் எத்தனை பசுமாடுகள் இருக்கின்றன?
2: இரண்டு பசுமாடுகள் உள்ளது.
1: உள்ளன என்று சொல்லியிருப்பது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். யார் பேசுறீங்க?
3: வணக்கம் ஐயா. நாமக்கல் மாவட்டம் மாரியப்பன் தங்களிடம் உரையாடக்கூடிய ஐயா.
1: மாரியப்பன் அவர்களை ஹலோ என்று சொல்லி எட்டி பார்த்தது ஏழோ வணக்கம் என்று சொல்லி இருக்கலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வரும் நேரம் 4:34 துளிகள். வருக. வணக்கம். வணக்கம். வந்து விட்டீர்கள், பேசிவிடலாம். வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
3: ஐயா, நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சின்னிம்பாளையம் செல்வம் தங்களோடு உரையாட வந்துள்ளேன்.
1: செல்வம் ஐயா அவர்களே, நம் வீட்டில் எத்தனை ஆள்கள் இருக்கிறார்கள்?
3: எனது வீட்டில் எனது தாயார், எனது மனைவி, எனது குழந்தை, நான்கு பேர் உள்ளோம்.
1: நான்கு பேர்களும் சேர்ந்து மதியம் என்ன சாப்பிட்டீர்கள்? மதியம் என்பதற்கு பதிலாக நிகழ்ச்சியில் பல முறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம், அதனை மனதில் வைத்துக் கொள்ளலாம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். கலைச்செல்வி அம்மா அவர்களே, உங்களிடம் நான் ஒரு சங்கதி சொன்னால் யாரிடம் சொல்ல மாட்டீர்கள்?
4: யாரிடமும் சொல்ல மாட்டேன், நானே என் மனதில் வைத்துக் கொள்வேன்.
1: உங்களின் ஆசைதான் என்ன அம்மா?
4: எனக்கு நிறைய
1: அவர்களே, எந்த ஊர்ல இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
4: நான் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் வட்டம் பள்ளித்தம்பம் என்னும் சிற்றூரில் இருந்து பேசுகிறேன் ஐயா.
1: சென்ற வாரம் வந்து இருந்தீர்கள் அப்படித்தானே? செசில் என்ற பெயரில் அப்படித்தானே? நீங்கள் வாகை சூடி இருந்தீர்கள் என்று அறிவித்தோமே, ஏன் முகவர் இன்னும் கொடுக்கவில்லை?
4: எனக்கு தெளிவாக தெரியவில்லையா?
1: தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் வாகை சூடி இருக்கிறீர்கள், நிகழ்ச்சி முடிந்தவுடன் உங்களின் முகவரியை கொடுத்து விடுங்கள். சிவகங்கை செசில் அப்படித்தானே என்று சொல்லி கையோடு அடுத்த நேர சந்திக்கலாம். வருக. வணக்கம்.
5: அன்பான
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர்
5: என்ன?
1: நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக புரியவில்லை. அருள் கூர்ந்து அடுத்த வாரம் வாருங்கள். உங்களுக்கு பண்பலை காத்திருக்கிறது. 4:36 துளிகள் இணைப்பு காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: அனைவருக்கும்
1: வந்து இருப்பவரின் பேர் என்ன?
6: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரம் அவர்களே, என்ன உங்களுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறதா என்ன?
6: அப்படி ஏதும் இல்லை.
1: அப்படி ஏதும் இல்லை. உங்களுக்கு என்ன பயிர் என்றால் பிடிக்கும்?
6: பாசி பெயரு எனக்கு மிகவும் பிடிக்கும்.
1: பயரு என்று சொல்வது சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
7: வணக்கம் ஐயா. நான் கரூர் மாவட்டம் தாந்தோணி மலை வெங்கக்கல்பட்டியிலிருந்து சரவணன் உரையாட வந்துள்ளேன்.
1: சரவணன் அவர்கள், வாகை சூடி ஓராண்டு முடிந்து விட்டதா?
7: 25/5/2026 ஓராண்டு நிறைவு பெற்றுள்ளது ஐயா.
1: நாம் பேசிய சொற்களில் சில தவறுகள் வந்தன, அதனை தெரிந்து கொள்ளலாமா? இப்பொழுது
7: தெரிந்து கொள்ளலாம் ஐயா.
1: நீங்கள் சொன்ன தேதியை மறுபடியும் சொல்லுங்களே.
7: 25
1: முதல் சொல்லும் பொழுது 20 என்று வந்தது, அங்கே

0: ஏற்கனவே ஒற்றை சொல்லும் வந்தது. இப்பொழுது நீங்கள் திகதையை சொல்லும்போது சரியாக சொன்னீர்கள். மணி ஒலித்தது, ஒற்றை சொல் வந்ததால் இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நிலையில் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
1: சோமசுந்தரம். உங்களாலும் உரையாடி வந்துள்ளேன்.
0: சோமசுந்தரம் அவர்களை ஒரு ராகத்தோடு சொல்வீர்களே, இன்றைய ராகம் என்ன ஆனது?
1: அப்படி கூற முடியாது ஐயா என்று சொல்கிறேன்.
0: சொல்லி வந்து இருக்கு. உங்களுக்கு என்ன குருமா என்றால் பிடிக்கும்?
1: எல்லா குருமாவும் பிடிக்கும் என்று சொல்கிறேன்.
0: அழகாக சொல்லலாம். குருமா என்பதற்கு பதிலாக தமிழில்
2: கூட்டாழம்.
0: நிறைய பொருள்களை போட்டு கூட்டி அங்கே வைத்து குழம்பாக கொடுப்பார்கள். நன்றாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும். அடுத்து நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: ராமலிங்கம்.
0: ராமலிங்கம், எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
4: சரஸ்வதி
0: அம்மா அவர்கள், நீங்கள் என்ன பொருளை சூப்பராக சமைப்பீர்கள்?
4: நான் சமையலில் முருங்கைக்காய் சாம்பார் நல்லா வைப்பேன்.
2: முருங்கைக்காய், வெண்குழம்பு அல்லது பருப்பு
0: குழம்பு சாம்பார் என்பதற்கு பதிலாக தமிழில் நன்றாக சொல்லலாம். ஏற்று காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
5: ஏழை. வணக்கம் ஐயா.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
5: ராசிபுரம் வட்டம் சின்ன காக்காவர் என்னும் சிற்றூரில் இருந்து திருப்பதி பேசுகிறேன்.
0: திருப்பதி அவர்களை, உங்களிடம் எத்தனை பிளேடுகள் இருக்கின்றன?
5: முகசரம் செய்ய இரண்டு சாதனங்கள்
2: உள்ளன
0: என்று சொல்லலாம். அத சவரம் என்பதற்கு மழிப்பு என்று சொல்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: வணக்கம் ஐயா. கரூர்ல இருந்து நாசர் பேசுறேன்.
0: நாசர் அவர்களை நாம் நிகழ்ச்சியில் பேசி எத்தனை நாட்கள் ஆகின்றன?
6: குறைந்தபட்சம் இரண்டு மூன்று வாரங்கள் ஆகிவிட்டன.
0: குறைந்தபட்சம் என்பதற்கு பதிலாக குறைந்த அளவு என்று சொல்வது சரியாக இருக்கும். நாசர் அவர்களை, நீங்கள் வந்து இன்னும் ஒரு திங்கள் ஆகவில்லை. இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
6: ஜாதகம்
0: என்பதற்கு நல்ல தமிழ் சொல் இருக்கிறது,
2: பிறப்பியம்
0: என்று சொல்வோம். நாம் பிறந்த பலனை அறிவதற்காக எழுதக்கூடிய இயம் என்பதால் அதனை பிறப்பியம் என்று சொல்வார்கள். இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
7: அனைவருக்கும் உங்க மாலை வணக்கம் ஐயா.
0: வணக்கத்தோடு வந்திருப்பவரின் பேர் என்ன?
7: திருநகர் மாவட்டம் விளாம்பட்டி என்று பட்டிக்காட்டில் இருந்து சொக்கலிங்கம் பேச வந்திருக்கின்றேன்.
0: சொக்கலிங்கம் ஐயா அவர்களை, வாழ்க்கையில் திருப்தியாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
7: உழைப்பை உறுதியாக வைத்துக் கொள்ள வேண்டும்.
0: வைத்தால் எப்படி வாழலாம்?
7: வாழ்க்கை சிறப்பாக அமையும்.
0: கோபம் வரும் நேரங்களில் என்ன செய்வீர்கள்?
7: கொஞ்சம் மனதை திறப்பத்திக் கொள்ள வேண்டும்.
0: என்ன வரும் நேரங்களில்
7: நமக்கு கொஞ்சம் ஆற்றல் குறைவா இருக்கும் பொழுது நீங்க சொன்னதை,
0: நாங்கள் சொன்னதை அதற்கு தவிர்க்கும் வகையிலான விடையாக எடுத்துக்கொண்டும் அழகான சொற்கள் இருக்கின்றன பயன்படுத்த. கோபம் என்பதற்கு சினமும் என்று சொல்ல முடியும். எனக்கு காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
8: விஜயலட்சுமி. கம்பம்.
0: கம்பத்திலிருந்து வந்திருக்கு விஜயலட்சுமி அம்மா அவர்களை. என்ன இனிஷியல் சொன்னீர்கள்?
8: பி விஜயலட்சுமி.
0: பி என்பதற்கு பொருள் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்களின் புன்னகையிலிருந்து நாங்களே தெரிந்து கொண்டோம். இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர் வரும் நேரம் 4:40 கிளிகள். வருக. வணக்கம்.
9: வணக்கம் ஐயா. நடந்தே சாலப்பாளையம், நான் லட்சுமி மனோகரன், உங்களோட உரையாட வந்துள்ளேன்.
0: லட்சுமி மனோகரன் அவர்களை, நாம் வந்து இன்னும் ஒரு திங்கள் ஆகவில்லையே, மணி ஒழித்து விடலாமா? சென்று வாருங்களா, அடுத்த நேரே சந்திக்கலாம். வருக. வணக்கம். கோடை பண்பலை 100.5 இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர் வரும் வந்திருக்கிறார். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா. சிவகாசியிலிருந்து அமுதா உங்களோட உரையாட வந்துள்ளேன்.
0: அமுதா அம்மா அவர்களை, பரிசு வாங்கி இன்னும் ஓராண்டு ஆகவில்லையா என்ன?
10: ஓராண்டு ஆகி இரண்டு மூன்று திங்களும் ஆகிவிட்டது ஐயா.
0: ஆகிவிட்டன, மூன்று திங்கள்கள் ஆகிவிட்டன என்று சொல்லி இருக்கும் இந்த நேரத்தில் பண்பலையில் கேட்கலாம்.
11: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
12: அனில் குச்சல் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
13: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
14: அனில் சோயா சங்க்ஸ்.
15: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
16: மாணவர்களுக்கு

0: வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965239.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
7: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
9: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
10: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
4: கோடை பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்,
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
7: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
11: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: வழங்கிக் கொண்டிருக்கும் செப்புக செந்தமிழ்.

0: அறம் கற்பிக்கும் அற்புத மொழியை உரைக்க அலைவரிசையில் காத்திருக்கும் நேயர் வருக.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயரே.
2: உங்களுக்கு மாவட்டம் திருத்தங்கிலிருந்து பேசுகிறேன் ஐயா.
1: பேச வந்திருப்பவரின் பெயர் என்ன?
2: முத்துக்குமார்.
1: முத்துக்குமார் என்பது ஒற்றை சொல்லாக வந்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம் ஐயா என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
3: ஊர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் காடபாளையத்திலிருந்து சந்திரசேகர் செப்புகிறேன்.
1: சந்திரசேகர் அவர்களே, மதியம் வீட்டில் என்ன சாப்பாடு?
3: மதியம்
1: என்று சொல்லி இருக்க வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். வணக்கம் சொன்னவரின் பேர் என்ன?
4: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம் உங்களுடன் உரையாட வந்துள்ளேன் தோழரே.
1: கனகரத்தினம் அவர்களை, நம் ஊரில் பண்டிகைகள் எல்லாம் எப்பொழுது வரும்?
4: ஆண்டுக்கு இரண்டு முறை வரும்.
1: அதற்குள்ளா இவ்வளவு கால இடைவெளி விட்டு இருக்க வேண்டியதிலே தொடர்ச்சியான

0: தமிழ் உரையாடல் திண்ணமாக தேவை இணைப்பில் காத்திருக்கும். அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொன்னவரின் பேர்
1: என்ன?
0: நீங்கள் பேசுவது எங்களுக்கு சரியாக கேட்கவில்லை தோழா. இன்னொரு முறை சொல்லுங்களேன், எந்த ஊரிலிருந்து வந்து இருக்கிறீர்கள்?
1: மதுரையிலிருந்து
0: வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே வந்து இருக்கிறீர்கள். மதுரை எப்படி இருக்கிறது என்று? அதிகம் என்பதற்கு நல்ல தமிழில் சொல்லலாம்
2: மிகுதி.
0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
3: சரியாக
0: விளங்கவில்லை.
3: சேரங்கசாமி என்று கூறினேன்.
0: சேரங்கசாமி அவர்களே, இன்று நம் ஊரில் என்ன விசேஷம்? நிறைய நேரம் விசேஷத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் போலும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம்.
4: வணக்கம். கூறுவது கரூர் மாவட்டம் கடவுர்.

0: சேரங்கசாமி என்று கூறினேன்.
1: சேரங்கசாமி அவர்களை இன்று நம் ஊரில் என்ன விசேஷம்? நிறைய நேரம் விசேஷத்தை சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார் போலும். இணைப்பில் காத்திருக்க மடத்தினை யாரோ வருக. வணக்கம்.
2: வணக்கம். குருவது கரூர் மாவட்டம் தடவூர் ஆலத்தூர் முருகேசன் என்ற தையல் தொழிலாளி பேசுகிறேன்.
1: தையல் தொழிலாளி வந்து இருக்கிறார். தையல் கலைஞரே, நம் வீட்டில் உணவை ருசியாக சமைப்பவர் யார்?
2: என்னுடைய மனைவியாக இருக்கும்.
1: மனைவியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள். முக்கியமாக நீங்க சாப்பிடும் பொருள் என்ன?
2: சாப்பிடும் பொருள் உணவுதான்.
1: உணவுதான் சாப்பிடுங்க. எந்த வயதில் உங்களின் முதல் பல் விழுந்தது? பழனிசாமி ஐயா அவர்கள் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கிறீர்கள்?
3: திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு என்று கூறினேன்.
1: அங்கிருந்து வந்திருக்கும் தோழரே, நம் வீட்டு கதவில் எத்தனை தாப்பால்கள் இருக்கின்றன?
3: என்னால் எனக்கு சரியாக எண்ணிக்கை சொல்ல முடிய இயலவில்லை.
1: சொல்ல இயலவில்லை. எத்தனை சாவிகள் இருக்கின்றன நம் வீட்டில்? வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர்
4: என்ன?
1: ரத்னகுமார் அவர்களே, உங்களிடம் எத்தனை ஜோடி செருப்புகள் இருக்கின்றன? ஜோடி என்பதற்கு அழகான தமிழ் சொல்லில்
5: இணை
1: என்று சொல்வோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். அன்பு நேயரே, உங்கள் பெயர் என்ன?
6: சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கண்டகரம்பட்டிலிருந்து முனியாண்டி பேசுகிறேன்.
1: முனியாண்டி ஐயா அவர்களே, இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள்?
6: என் ஊரில் தானே இருக்கிறேன்.
1: உங்கள் ஊரில் இருக்கிறீர்கள். நம் வீட்டுக்கு பக்கத்தில் எத்தனை கரண்ட் கம்பங்கள் இருக்கின்றன?
6: மின் கம்பங்கள் நிறைய
1: இருக்கின்றன என்று வந்திருந்தால் சிறப்பாக இருக்கும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் வந்து இருக்கிறார். நேரம் 4:49 துளிகள். வருக. வணக்கம்.
7: வணக்கம். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் இருந்து சந்தன பிரகாஷ் பேசிக்கொண்டேன்.
1: சந்தன பிரகாஷ் அவர்களை, எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
7: 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: உங்கள் பள்ளியின் பெயர் என்ன?
7: அரசு மேல்நிலை பள்ளி காளையார் கோவில்.
1: அங்கே படித்துக் கொண்டு இருக்கும் நண்பனுக்கு இருக்கக்கூடிய பாடங்கள் என்னென்ன?
7: தமிழ், ஆங்கிலம், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல்.
1: இத்தனை பாடங்கள் இருக்கின்றன. இந்த பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பவர்களின் பெயர்கள்
5: என்னென்ன?
1: நிறைய வந்து விட்டன. அங்கங்கே நிறைய இடம் கொடுத்தோம். வந்து விடுவார் என்று இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம் செப்புக செந்தமிழில். வணக்கம். வந்து விட்டார். அங்கே இன்னும் கவனத்தில் இருக்கிறார் போலும். என்னிடம் பேசலாமே. உங்களின் குரலை கேட்பதற்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோம். உங்கள் பெயர் என்ன?
8: மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் திரளி பட்டிக்காட்டிலிருந்து கு தமிழச்சி பேசுகிறீங்க.
1: கு தமிழச்சி அவர்களே, 3 விதிமுறை மீறி வந்திருக்கிறோம். இதற்கு நீங்கள் என்ன பதில் தரப்போகிறீர்கள்? பக்கத்தில் இருப்பவரை கொஞ்சம் தள்ளி போங்கள். தமிழச்சி, இப்பொழுது உங்கள் கால இடைவெளி காலம் தொடங்குகிறது. உங்கள் பெயர் என்ன? வணக்கம்.
8: மதுரை மாவட்டம் திருமங்கலம் மாவட்டம் திரளி பட்டிக்காட்டிலிருந்து கு தமிழச்சி பேசுகிறீங்க.
1: தமிழச்சி அம்மா அவர்களே, பக்கத்தில் உங்களுக்கு உதவி செய்பவரின் பெயர் என்ன?
8: என் அருகில் யாரும் இல்லை.
1: இப்போ அங்கே ஒரு சத்தம் கேட்டதே, அந்த சத்தம் வந்தது எப்படி? நீங்களே 2 பேசினீர்களா? கால இடைவெளி வந்து இருக்கிறது. அன்பு தோழியை தொந்தரவு செய்தவருக்கு தான் இது போய் சேரும். இப்பொழுது இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம்.
9: தமிழையா அவர்களுக்கு வணக்கம்.
1: வணக்கத்தோடு வந்து இருப்பவரின் பெயர் என்ன?
9: என்னுடைய பெயர் வெங்கட்ராமன்.
1: வெங்கட்ராமன், எந்த ஊரில் இருந்து வந்து இருக்கிறீர்கள்?
9: ஈரோடு மாவட்டம் அஞ்சூர் வட்டம் ஓசவட்டி என்ற சிற்றூரில் இருந்து வந்திருக்கின்றேன்.
1: வந்து இருக்கும் நண்பனே, புரோட்டாவுக்கு சால்னா ஊத்துனா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா?
9: அது சரியாக இருக்காது ஐயா.
1: அப்படி இருக்காது. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா?
9: எனக்கு பிடிக்காதுங்க ஐயா.
1: உங்களுக்கு பிடிக்காது. நம் வீடு சுத்தமாக இருக்கிறதா இல்ல அசுத்தமாக இருக்கிறதா?
9: எப்போதும் வீட்டை தூய்மையாக வைத்திருப்போம் ஐயா.
1: வந்து வைத்திருக்கும் நண்பனே, மதியம் நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு கொடுத்தார்கள்?
9: மதியம் என்னுடைய
1: என்று சொல்லி இருக்க வேண்டும். மதியம் என்பதற்கு நண்பகல் என்று சொல்ல வேண்டும். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம். இணைந்திருக்கிறோம். வணக்கம். உங்கள் பெயர் என்ன?
10: அழகேசன், தேனி மாவட்டம் காமையகொண்டன்பட்டி உத்தமபாளையம் வட்டத்திலிருந்து பேசுகிறேன்.
1: அங்கிருந்து வந்து இருக்கும் நண்பனே, அங்கே என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? அழகாக பணி உங்கள் தொடரட்டும். திராட்சை என்பதற்கு
5: கொடி முந்திரி
1: சொல்வது சிறப்பிலும் சிறப்பு. பண்பலையில் இப்பொழுது கேட்கலாம்.
11: எல்லாத்திலும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப

0: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம்.
7: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம், JKKM என்ஜினியரிங் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்,
8: அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக்
7: காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
8: உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், கவுன்சிலிங் கோட் 3805.
9: காற்றின் வழியே கனிவு தமிழோடு இசையில் இனிய காத்திருக்கும் அன்பு நேயரோ வருக. வணக்கம்
10: ஐயா. வணக்கம்.
9: வணக்கம். சொன்னவரின் பேர் என்ன?
10: தென்காசி மாவட்டம் கரம்லூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
9: மாணிக்க வாசகம் ஐயா அவர்களை உங்களிடம் பல முறை சொல்லியிருக்கேன், விதிமுறை அருள் கூர்ந்து கடைபிடித்து வாருங்கள். உங்களுக்காக நமது பண்பலை எப்பொழுதும் காத்துக்கொண்டு இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயரோ வருக. வணக்கம்.
11: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து பொன் கந்தசாமி பேசுகிறேன்.
9: பொன் கந்தசாமி அவர்களை பள்ளிப்பாளையம் என்று சொன்னால் அங்கே என்ன ஸ்பெஷல்? சிறப்பு என்று சொல்லி இருக்கலாம். அங்கே தடுமாற்றம் வந்ததால் மணி ஒலித்து இருக்கிறது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் யாரோ வருக. வணக்கம் என்று வந்து இருக்கிறீர்கள். உங்கள் பெயர் என்ன?
12: நாமக்கல் மாவட்டம் வெள்ளந்தூர் வெட்டுக்காடு சிங்காரம்.
9: சிங்காரம் அவர்களே, நீங்கள் என்ன வேலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எத்தனை வருடங்களாக இந்த தொழிலை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்?
12: 50 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன்.
9: செய்து கொண்டிருக்கு. நம் வீட்டில் எத்தனை ஆட்கள் இருக்கிறார்கள்? இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
13: ஹலோ. வணக்கம் ஐயா. கரூர் மாவட்டத்திலிருந்து சேதன்யஸ்ரீ பேசுகிறேன் ஐயா.
9: சேதன்யஸ்ரீ அவர்களே, நாம் செப்புக செந்தமிழில் எத்தனாம் தேதி பேசினோம்?
13: என் நினைவில் இல்லை ஐயா.
9: எத்தனாம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறீர்கள்?
13: 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு இருக்கிறேன் ஐயா.
9: இன்று விடுமுறையா விடுமுறை இல்லையா? அருண்குமார் அவர்களை பக்கத்தில் யார் யாரெல்லாம் இப்பொழுது இருக்கிறார்கள்?
14: என்ன
9: வண்டி ஓட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள் நண்பா?
14: 4 சக்கர
9: மகிழ்ந்து ஓட்டிக் கொண்டிருக்கும் நண்பனை. எத்தனை நாட்கள் நீங்கள் ஒரு வாரத்தில் விடுமுறை எடுத்துக் கொண்டு இருப்பீர்கள்?
14: எனது தொழில் தற்காலிகமாக செய்யக்கூடியது, அதனால் விடுப்பு என்பது கிடையாது.
9: விடுப்பு என்பது கிடையாது. உங்களுக்கு பிடித்த இடங்கள் என்றால் எதனை சொல்வீர்கள்?
14: சுற்றுலா செல்லும் அனைத்து இடங்களும் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும்.
9: மிகவும் பிடிக்கும் என்று சொல்லி இருக்கிறேன். நம் வீட்டில் எத்தனை ஆள்கள் இருக்கிறார்கள்?
14: எங்கள் வீட்டில் 4 நபர்கள் உள்ளனர்.
9: ஆள்கள் என்று சொல்லியிருக்க அழகான தமிழோடு ஒளிவளம் வந்தீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் அன்பு நேயர் யாரோ வருக. வணக்கம். பேச வந்திருப்பவரின் பேர் என்ன?
15: விஜயா சார்
9: என்று சொல்லி இருக்கீர்கள். கோடை பண்பலை 100.5 செப்புக செந்தமிழ் இன்று இனிதே நிறைவுக்கு வந்திருக்கிறது. இனிக்கும் தமிழோடு இன்பக் குரலோடு வந்த செப்புக செந்தமிழ் இனிதே நிறைவுக்கு வந்து இருக்கும் இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூடிய நேயர்களுக்கு பரிசினை வழங்கிவிடலாமா?
16: வழங்கிவிடலாம். மதுரை மாயக்கண்ணன்.
17: வாழ்த்துக்கள் மாயக்கண்ணன். நீங்கள் நமது கோடி பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்க வரும்.
16: அடுத்ததாக நாமக்கல் ஆர்த்தி.
17: வாழ்த்துக்கள் ஆர்த்தி. நீங்கள் நமது கோடி பண்பலையின் நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான திகதியும் நேரமும் உறுதி செய்யும் அழைப்பு உங்களின் தொடர்பு எண்ணிற்கு வரும்.
9: இன்றைய நிகழ்ச்சியில் வாகை சூரிய நேர்களின் பெயர்கள் மீண்டுமாக.
16: மதுரை மாயக்கண்ணன், நாமக்கல் ஆர்த்தி.
9: சென்ற வாரம்

0: வாகை சூடிய சிவகங்கையைச் சேர்ந்த நண்பன் ஜெஸில் என்று சொல்லியிருந்தோம், அவரின் பெயரை மீண்டுமாக சொல்லிவிடலாமா?
1: ஜெஸ்வின்.
0: ஜெஸ்வின், சிவகங்கை ஜெஸ்வின், நீங்கள் மூவரும் உங்களின் பெயர் மீண்டுமாக.
1: சிவகங்கை ஜெஸ்வின், மதுரை மாயக்கண்ணன், நாமக்கல் ஆர்த்தி.
0: நீங்கள் மூவரும் உடனடியாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக 93 61 73 38 68 என் மீண்டுமாக கூட சொல்கிறேன், 93 61 73 38 68 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உங்கள் பேர், ஊர், முகவரி, செல்லிலே பேசி என்னோடு கொடுத்து விடுங்கள். குறுந்தகவலாக கூட அனுப்பி வையுங்கள், கச்சவியலும் கூட அனுப்பி வையுங்கள். காத்திருக்கிறது நமது கோடை பண்பலையின் 1.5 நிகழ்ச்சியில் இதுவரை என்னோடு கடமையாற்றிய தோழமை உறவுகளுக்கும் கேட்டுச் சுவைத்த நேச நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாய்ப்புகள் வரும்போது வான்வெளியை கைகுலுக்கிக் கொள்வோம். நன்றி நேயர்களே.

0: 90.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கிய செப்புக செந்தமிழ்.
3: வளரில மொழியை வாஞ்சையோடு வரவேற்று நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறார் ஜே பே ரமேஷ்குமார். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் நாகராஜ், மணிவண்ணன், ராஜேஷ். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கே நூர்ஜஹான். கணினியின் கைவிரல்களோடு யுவபாலா. இனி காற்றின் கரம் பிடித்து கவிநடை பயில சிவக்க இருக்கிறது சித்திர செவ்வானம். சிவநெடுமுன் செவிவசம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். உள்ளலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

அந்தி சாயும் வேளையில் ஆர்ப்பரிப்பில்லாமல் ஓய்வோடு மனதை ஆசுவாசப்படுத்த இதமான கானங்களோடு கொடை பண்பலை 100.5 சித்திரச்ச வானம்.

0: கார்த்திக், இதுதான் ஓ ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: 5 மணி 9 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கிறோம் இனிய கானங்களோடு. இது சித்திரச்சவானம்.

இளமையின் இன்பம், மனம் கோர்க்கும் கதம்பம், வாழ்வில் இனி என்ன துன்பம், எல்லாமே இளமையின் விருப்பம். இளமையின் இன்பம், மனம் கோர்க்கும் கதம்பம், வாழ்வில் இனி என்ன துன்பம், எல்லாமே இளமையின் விருப்பம்.

விட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் ஆத்தாடி எம்மாடி தேன் மொட்டுதான் கூத்தாட தூரல்கள் நீர் விட்டுதான் உருகுதல் மருகுதல்

0: ஆரம்பிக்கலாங்களா?
1: கோடை பண்பலை 100.5 27வது உதயநாளை சிறப்பிக்கும் வகையில் வாரந்தோறும் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிற்பகல் 2:30 சிறப்பு வென்றார் வந்தார்.
2: ஒரே ஒரு பெயர்தான்
3: கோடை பண்பலை.
2: அது வெறும் பெயர் இல்லை, எங்கள் உயிர் தான்.
4: வெறித்தனமா இருக்கும்.
5: காற்றின் வெற்றிடத்தை நிரப்பும் வானம் வாடி
2: நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும்.
5: கோடை பண்பலை 100.5.
6: எல்லா நாளுமே நல்ல நாளுதான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான்.
1: சொந்தங்களோடு உற்சாக சந்திப்பு.
2: எங்கள் மூச்சுக்குள்ளே உண்டு பாட்டு சந்தம் என்றும் பாட்டுக்கள் தான் எங்கள் சூரியோதயம்.
1: இணைந்தே இருங்கள் என்றும் இனிக்கும் பண்பலை, கோடை பண்பலை 100.5.
7: எத்தனை

என்னும் சிறகில் பறக்க விரும்பும் கன்னியின் உள்ளம் கானம் இசைத்து பறக்கிறது. காதல் என்னும் சிறகில் பறக்க விரும்பும் கன்னியின் உள்ளம் கானம் இசைத்து பறக்கிறது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
3: தேன் இசை காணங்களை தித்திப்பாய் தந்து கொண்டிருக்கிறது இன்றைய சித்திர செவ்வானம்.

கேட்கும் இசையை விட பாடும் குரலுக்கு மயங்கும் உள்ளத்தை அழைக்கிறது மேகமாக மழை தூறலாக. இசைக்கும் இசையை விட பாடும் குரலுக்கு மயங்கும் உள்ளத்தை அழைக்கிறது மேகமாக மழை தூறலாக.

விட்டு அவன் நீங்கினாலும் அவன் நினைவில் அவள் இன்பமாய் இசைக்கிறாள். அவளை விட்டு அவன் நீங்கினாலும் அவன் நினைவில் அவள் இன்பமாய் இசைக்கிறாள்.

0: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்குவோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM இன்ஜினியரிங் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம், AICTE ஐடியா லேப், ARVR லேப், ட்ரோன் லேப் அண்ட் கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட

7:33 நாம் இணைந்திருக்கிறோம் இனிய கானங்களோடு. இது சித்திரச்சவானம். மௌனம் கூட பேசும் விழி ஞானத்தில் மூடும், கால்கள் கோலமிடும் காதல் என்னும் தீவில் மகிழ்ச்சி என்னும் உணர்வில். மௌனம் கூட பேசும் விழி ஞானத்தில் மூடும், கால்கள் கோலமிடும் காதல் என்னும் தீவில் மகிழ்ச்சி என்னும் உணர்வில்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9966552399.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.
4: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
5: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 6, சிற்பியின் வீடு தொடர்ச்சி. ஒற்றர் தலைவன் விக்ரமனிடம், மகேந்திர சக்கரவர்த்தியின் காலத்தில் ஆயனச்சிற்பியின் வீட்டுக்கு தான் வந்ததாக கூறினார். இப்போதும் ஆயனச்சிற்பியும் சிவகாமியும் இங்கே இருப்பது போலவே தனக்கு தோன்றுவதாகவும் சொன்னார். இனி விக்ரமனுடைய ஆவல் அளவு கடந்து பொங்கிற்று. ஆயனரையும் சிவகாமியையும் பற்றி விவரமாய் சொல்ல வேண்டுமென்று வீரசேனரை வேண்டிக் கொண்டான். அவரும் விவரமாக சொன்னார். ஆயனருடைய அபூர்வ சிற்பத்திறமையை குறித்தும், அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தை பற்றியும், அவளுடைய நடனக்கலை திறனை பற்றியும் சொன்னார். நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராயிருக்கும் காலத்தில் அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை பற்றி லேசாக குறிப்பிட்டார். வடக்கே இருந்து ராட்சத புலிகேசி படையெடுத்து வந்ததினால் அந்த காதல் தடைப்பட்டது பற்றியும், சிவகாமியை புலிகேசி சிறைப்பிடித்து சென்றது பற்றியும் விவரித்தார். சிவகாமியை விடுவிக்க நரசிம்மர் செய்த முயற்சிகளையும், சிவகாமியின் சபதத்தையும், அதை நரசிம்மர் நிறைவேற்றி வைத்ததையும், இவ்வளவுக்கும் பிறகு சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பதை உணர்ந்து நெஞ்சு உடைந்ததையும் பற்றி சொன்னார். கதையை கேட்டுக்கொண்டு வரும்போது விக்ரமன் பல தடவை கண்ணீர் விட்டு விட்டான். நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கிருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது. அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது. பார்த்திப மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்து கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குலப்பகைவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான். கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது. ஒரு நாழிகை பொழுதுதான்.

0: அவர்கள் தூங்க முடிந்தது. பட்சிகளின் உதய கீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்ரமன் கண் விழித்த போது முதல் நாள் இரவின் சம்பவங்கள் எல்லாம் கனவோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று. சுற்றுமுற்றும் பார்த்து கனவல்ல, எல்லாம் உண்மைதான் என்று நிச்சயம் பெற்றான். ஐயா தேவசேனரே, குதிரை சிரம பரிகாரம் செய்து கொண்டு சித்தமாய் இருக்கிறது. நம்மை போல் அது இரவில் கண் விழிக்கவில்லை அல்லவா? நீர் காலை கடன்களை முடித்ததும் உறையூருக்கு கிளம்பலாம் என்று ஒற்றர் தலைவனின் குரல் வெளியிலிருந்து கேட்டது. அவ்விதமே காலை கடன்கள் முடிந்து கிழவி அளித்த எளிய உணவையும் உட்கொண்ட பின் விக்ரமன் வீரசேனரிடம் விடை பெற்றான். அப்போது அவன், ஐயா, உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன். என் உயிரை காப்பாற்றியதற்கு பிரதி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பமில்லை. குதிரைக்கு ஈடாக இந்த ரத்தினங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி ரத்தினங்களை அள்ளி கொடுத்தான். நீர் சொல்வது தவறு. என் அருமை குதிரையை நான் உமக்கு தானம் செய்யவில்லை, இரவலாகத்தான் கொடுத்திருக்கிறேன். உறையூரில் உமது காரியத்தை முடித்துக் கொண்டு இதே இடத்தில் வந்து திருப்பி குதிரையை ஒப்புவிக்க வேண்டும் என்றான் ஒற்றர் தலைவன். அப்படியே செய்கிறேன். ஆனாலும் என்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக இந்த ரத்தினங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றான் விக்ரமன். வீரசேனன் அதற்கிணங்கி ரத்தினங்களை பெற்றுக் கொண்டான். விக்ரமன் குதிரை மீதேறியதும் ஒற்றர் தலைவன் குதிரையை தட்டி கொடுத்து, ஐயா, இந்த குதிரை அடிக்கடி உறையூருக்கு போய் பழக்கமானது. அதற்கே பாதை நன்றாக தெரியும். அதன் வழியே விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும். நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான். குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது. சிற்பியின் வீடும் ஒற்றர் தலைவனும் மறையும் வரையில் விக்ரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான். காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்றர் தலைவனை பார்த்தபோது ஆஜானுபாகுவான அவனது கம்பீர தோற்றமும் முகப்பொலிவும் விக்ரமனுடைய மனத்தை பெரிதும் கவர்ந்தன. வெகு நேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனத்தை விட்டு அகலவில்லை. அத்தியாயம் 6, சிற்பியின் வீடு நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 7, சிதறிய ரத்தினங்கள். நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM Engineering College கோபிச்செட்டிப்பாளையம் AICTE Idea Lab, ARVR Lab, Drone Lab and Community Radio Station போன்ற நவீன ஆய்வக செய்முறை கற்றல் மற்றும் தொழில்துறையை மையமாக கொண்ட A Leading Autonomous Institution.
2: அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம். JKK முனிராஜா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோபிச்செட்டிப்பாளையம்.
1: கவுன்சிலிங் கோட் 2758.
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் JKKM கல்வி நிறுவனங்கள் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்
3: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
2: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
4: இதையும் தொட்டு

கானங்களை இன்பமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பன்மலை நூறு புள்ளி ஐந்தின் சித்திரச்சபானம். துளியும் அழகுதான், வெள்ளமும் அழகுதான், இளமையும் அழகுதான், முதுமையும் அழகுதான், ரசிக்கும் மனதும் அழகுதான், ரசிக்க வைக்கும் வரிகளும் அழகுதான். துளியும் அழகுதான், வெள்ளமும் அழகுதான், இளமையும் அழகுதான், முதுமையும் அழகுதான், ரசிக்கும் மனதும் அழகுதான், ரசிக்க வைக்கும் வரிகளும் அழகுதான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: JKKM அக்ரிகல்ச்சரல் காலேஜ் கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 350 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள வளாகத்தில் நேரடி வயல்வெளி பயிற்சிகள், மாணவர்களை எதிர்கால அக்ரி என்டர்பிரைனராக உருவாக்கும் முன்னணி கல்வி நிறுவனம்.
1: BSc ஹானர் அக்ரிகல்ச்சர் மற்றும் BSc ஹானர் ஹார்டிகல்ச்சர் படிப்புகள் வழங்கப்படுகின்றன. ஐகேர் நியூ டெல்லி அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனம். JKK முனிராஜா அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் கோபிச்செட்டிப்பாளையம்.
3: 5:52 நாம் இணைந்திருக்கிறோம். இடைக்கால இனிசையாட்சி திருச்செவ்வானம். மனதை இடைக்காலத்திற்கு அழைத்து சென்ற இன்பத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திரச்சவானம். நிகழ்ச்சியை தந்த மகிழ்ச்சியில் பாடலோடு விடைபெறுகிறேன். தீபா நடராஜன். நன்றி நேயர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்து வழங்கியோர் JKKM கல்வி நிறுவனங்கள், கோபிச்செட்டிப்பாளையம். தரமான கல்விக்கு JKKM கல்வி நிறுவனங்கள், TN பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம்.
2: 52 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் மாணவர்களின் நம்பிக்கையை பெற்ற கல்வி நிறுவனம் அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ்.
3: நவீன ஆய்வகங்கள், AICTE ஐடியா லேபில் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சி வகுப்புகள், அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கின்றோம். அன்னை JKK சம்பூரணியம்மாள் பாலிடெக்னிக் காலேஜ், கோபிச்செட்டிப்பாளையம்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: இன்று திருச்சி மாவட்டம் லால்குடி மாந்துரை ஆம்பரவணேஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

மானுக்கு அருள் புரிந்த சிவத்தலமான ஆம்பரவணேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று நாம் ஆலய தரிசனம் செய்யலாமா? அதோடு திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் ஆகியோர் பதிகம் பாடிய தேவார திருத்தலம் இது. காவிரி வடகரை தலங்களில் ஒன்று. பரிகார தலங்களில் இது மூலம் நட்சத்திரத்திற்குரிய ஆலயம் என்றும் கூறப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி செல்லும் வழியில் அமைந்துள்ளது மாந்துரை என்ற அழகிய ஊர். ஆம்பரம் என்றால் மாமரம். இத்தலத்தில் மாமரங்கள் அதிகமாக இருந்ததால் மாந்துரை என்ற பெயர் பெற்றதாக கூறப்படுகிறது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்தின் முகப்பில் மூன்று நிலை ராஜகோபுரம், எதிரே நந்தி மண்டபம், கோபுரத்தை கடந்ததும் அழகிய நீண்ட பிரகாரம் நம்மை வரவேற்கும். தெற்கில் தல விருட்சமான மாமரம் உள்ளது. முனிவர் ஒருவர் சிவனுக்கு செய்த தவறால் இத்தலத்தில் மான்களாக பிறந்த ஓர் அசுர தம்பதிக்கு மகனாக அவதரித்தார். ஒருமுறை இறைதேடச் சென்ற மான்கள் சிவன் அம்பால் சாம விமோச்சனம் கொடுத்து அவற்றுக்கு முக்தி அளித்தார். ஆனால் இரவு நெடுநேரம் ஆகியும் மான்கள் இருப்பிடத்திற்கு திரும்பாததால் கலங்கிய குட்டிமான் வருந்தியது. நேரமாக ஆக பசியால் வாடியது. இதனை அறிந்து சிவனும் பார்வதியும் அதனை பெற்ற மான் வடிவில் இங்கு வந்து பசியால் வாடியிருந்த குட்டிமானுக்கு பார்வதி தேவி பால் புகட்டினார். சிவன் பார்வதியின் தரிசனம் பெற்ற குட்டிமான் தன் சாபத்திற்கு விமோச்சனம் பெற்று மீண்டும் மகரிஷியாக உருவம் மாறினார். மான்களாக பிறந்த அசுர தம்பதியர் மற்றும் மகரிஷிக்கு சிவன் ஒரு செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி தினத்தன்று விமோச்சனம் தந்ததாக ஐதீகம். இதனால் இங்குள்ள இறைவனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதியன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.

இறைவன் கருவறையின் முன்பாக நந்தியும் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் தண்டபாணியும் அருள் பாலிக்கிறார்கள். கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக ஆம்ரவணேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்கே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஈசனுக்கு ஆதி ரத்னேஸ்வரர், சுந்தர ரத்னேஸ்வரர், மிருகண்டீஸ்வரர் என்னும் பல திருநாமங்களும் உண்டு. நின்ற கோலத்தில் மேலிரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் கீழிரு கரங்கள் அபயவரத முத்திரையோடும் பாலாம்பிகை தெற்கு நோக்கி நமக்கு தரிசனம் தருகிறார். இவருக்கு அழகம்மை என்றொரு நாமமும் உண்டு. மேற்கு பிரகாரத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தனிச்சன்னதியில் ஒரு திருமுகத்துடனும் நான்கு திருக்கரங்களுடனும் கிழக்கு பார்த்தபடி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். முருகப்பெருமான் சுமார் 5 அடி உயர கம்பீரமான தோற்றத்தில் காட்சி தருகிறார். இவர் மீது அருணகிரிநாதர் திருப்புகழில் மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா என பாடியுள்ளார். சூரியனும் அவரது மனைவியும் அருள் பெற்ற தலம் என்பதால் நவக்கிரக சன்னதியில் சூரியன் தனது மனைவிகளுடன் காட்சி தருகிறார். பிற கிரகங்கள் அனைத்தும் சூரியனை பார்த்தபடியே காணப்படுகின்றனர். பல்வேறு சிறப்புகளையும் பெருமைகளையும் உடைய திருத்தலம்தான் மாந்துரை ஆம்ரவணேஸ்வரர் ஆலயம். இன்று திருச்சி மாவட்டம் லால்

0: காரைக்குடி மாந்துரை ஆம்பரவனேஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: மாரபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:08.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: மழை வர போதுங்கிற விஷயத்த நம்ம ஆள் ஒரு ஆள் முக்கூடல் பள்ளுங்கிற ஒரு நூலில் சொன்னாங்க. ஒரு புலவன் சொன்னான், எப்படி நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, சேற்று நன்று சேற்றை குலை தேற்றடைக்குதே, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகிறதே, மழை தேடி ஒரு கோடி வானம் பாடியாடுதே, ஆற்று வல்லம் நாளை வர தோற்றுதே குறி. மழை வரப்போது எப்படி கண்டுபிடிக்கலாமா? ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா, ரிவர் ஆத்து மண்ணில் காலை வச்சோம்னா, காலு புதஞ்சிச்சுன்னா தண்ணி கீழே போகுதுன்னு அர்த்தமா. முதல்ல அண்டர் வாட்டர் தான் போகும். மழை ஆழ மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே, மேற்க மின்னல் விட்டுனா மழை வர போகுதுன்னு அர்த்தம். நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே, இப்படி சுழி மாதிரி காற்றடிச்சுன்னா அது மழை வர போகுதுன்னு அர்த்தம். கேணி நீர்ப்படு சொரித்தவளை, ஃப்ராக் சொல்றோம்ல, அது விடாம கத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது இந்த தவளை மழை வரப்போதுன்னு அர்த்தம். நண்டு, இந்த போகக்கூடிய வரப்பில் நடந்து போறப்ப சின்ன வலை இருக்கும் போட்ட, அதுல மண்ணை குழச்சி அப்படி பூசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப மழை வரப்போகுதுன்னு அர்த்தமா. ஏன்னா தண்ணி உள்ள போயிடக்கூடாதான். சுனாமி முத முதல்ல இந்த தமிழ்நாட்டை தாக்குறப்ப மெரினா பீச்சில் வேடிக்கை பார்க்க போய் 500 பேர் செத்து போயிட்டாங்க. ஆனால் வேதாரண்யத்தில் மான் சரணாலயத்தில், மான்கள் சரணாலயத்தில் ஒரு மான் கூட சாகலைங்க. முதல் நாளே கிளம்பிருச்சு, பறவைகள் சாகலை, கூட்டம் கூட்டமாக ஊருக்குள்ளே வருது. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஏதாவது ஒரு மாறுதலான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா இயற்கை நமக்கு வந்து முன்னறிவிப்பு கொடுக்குன்னு அர்த்தம், வார்னிங். சீனாவில் எலிகளோ கரப்பாம்பூச்சியோ விடாமல் போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போ பூகம்பம் வரப்போதுன்னு அர்த்தமா. ஏன்னா தரையில் வைப்ரேஷனை கண்டுபிடிக்குமா அது? இது நமக்கெல்லாம் தெரியணும். நம்ம வாட்டுக்கு இப்போ மிதி பிந்தின்னு மிதிக்கப்படாது, கரப்பாம்பூச்சியை கொள்றதுக்கு இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு, அதுவே தப்புங்க. சுற்றுப்புற சூழலியல் படி என்ன தெரியுங்களா, அதன் அதன் வாழுமிடத்தை விடக்கூடாது. அதனுடைய வாழுமிடத்தில் நம்ம போகக்கூடாது, உள்ள அதில் தலையிடவே கூடாது. யானை வீட்டுக்குள் புகுந்தது, அதுக்கு என்ன வீடு இல்லாமலா புகுது? அதே இடத்துல வீடு கட்டிவிட்டோம். ஏரிக்குள்ளே போய் வீட்டை கட்டிவிட்டு வீட்டுக்குள் தண்ணீர் புகுந்தன்னு சொல்லாமா? கண்மாயில் போய் வீடு கட்டிவிட்டு வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்தன்னு சொல்லாமா? உயிரினங்கள் வாழணும். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளாம் தலை நான் திருவள்ளுவேன். பாரதியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்க குழந்தைக்கு உடம்பு முடியல, அந்த குறுணை அரிசி வாங்கி வச்சுருக்காங்க கஞ்சி காய்ச்சி கொடுப்போம்னு, அவங்க உள்ளே போய் அடுப்பு பற்ற வைக்க போகிறாங்க. அந்நேரம் பார்த்து இவர் அந்த குருவியை பூரா அள்ளி சிட்டுக்குருவிகளுக்கு வீசிட்டார் அமுட்டியும். அந்த அம்மா வந்தோடனே கேட்குறாங்க, என்னங்க நீங்களும் நானும் பசி தாங்குவோம், குழந்தைகள் தாங்குமா, இப்படி போய் சிட்டுக்குருவிக்கு செல்லாமா? என்ன சொன்னார் தெரியுங்களா, இப்படி எங்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு செல்லமா, உனக்கு நீ நானும் எனக்கு நீயும் இருக்கிறோம், நம்ம குழந்தைகளுக்கு நம்ம இருக்கிறோம், இந்த குருவிகளுக்கு யார் இருக்கிறார்கள், நாம் இதை பாதுகாக்கலைன்னா யார் பாதுகாப்பா?
2: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
6: வழங்கினார் முனைவர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ். மேலும்
2: எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9965253999.
3: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.
4: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: வணக்கம் நேர்களே.
1: இந்த பூமியே எங்க சாமி அம்மா செய்யும் வேலையே எங்க பூஜை அம்மா.
0: கோடை பண்பலை 100.5 பண்ணையும் பசுமையும்
2: தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன தந்தன.
3: இன்று சின்ன வெங்காயத்தின் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.
4: வணக்கம் வேளாண் பெருமக்களே, எனது பெயர் முனை.

கோ சதீஷ், இணை பேராசிரியர் தோட்டக்கலை, பல அறிவியல் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பெரியகுளம். நான் தற்போது உங்களிடம் சின்ன வெங்காயம் சீர்மிகு சாகுபடி முறைகளை பற்றி பேச இருக்கிறேன். நாற்றாங்காலில் நாற்று புழுக்கள் மற்றும் நோய் ஏற்படாமல் இருக்க 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 முதல் 3 கிராம் திரம் என்ற அளவில் கரைசல் தயாரித்து நோய் பாதித்த இடங்களில் விதைத்த 15 முதல் 30 நாட்களில் நனைக்க வேண்டும். நாற்றுகள் விதைத்த 40 நாட்களில் நடவிற்கு தயாராகிவிடும். அடுத்ததாக மண் மற்றும் தட்பவெப்பநிலை. வெங்காயம் ஒரு நீண்ட பகற்பொழுது பருவ பயிர். அதாவது பகற்பொழுது நீண்டிருக்கும் பருவகாலத்தில் வெங்காயம் நன்கு விரைவில் முதிர்ச்சி அடைய வல்லதாகும். வெங்காய பயிர் வெப்பமான பருவ பயிரில் பொதுவான அளவு மண்ணின் ஈரப்பதத்திற்கு நன்கு செழித்து வளரும். இப்பயிரில் அதிக மகசூல் கிடைக்க செடி உருவாகி வரும் பருவத்தில் வெப்பநிலையின் அளவு 13 முதல் 24 செல்சியஸ் என்ற அளவிலும், காய் பெருக்கத்தின் போது 15 முதல் 21 டிகிரி செல்சியஸ் என்ற அளவிலும் இருப்பது அவசியம். நல்ல வடிகால் வசதியுடைய மணல் மற்றும் வண்டல் கலந்த இருமண் பாட்டு நிலம் வெங்காய பயிருக்கு வளர்ச்சிக்கு உகந்ததாகும். மண் கார அமிலத்தன்மை 4.8 முதல் 6.5 என்ற அளவு வரை மிகவும் உகந்தது. களிமண் நிலத்தில் மண்ணின் இறுகலான தன்மையின் காரணத்தினால் காய்பெருக்கம் தடைபடுகிறது. அடுத்ததாக பருவம் மற்றும் வயது. பிப்ரவரி முதல் மார்ச் மாதங்களில் விதை விதைக்கப்பட்டு மே முதல் ஜூன் மாதங்களில் அறுவடை ஆகிறது. மேலும் ஜூன் மாதங்களில் விதைக்கப்பட்டு ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதங்களில் அறுவடையாகிறது. இதனோட வயது 90 நாட்கள். விதை அளவு 8 கிலோ ஹெக்டருக்கு. அதாவது நிலம் தயாரித்தது எப்படி பற்றி பார்ப்போம். நிலத்தை 2 அல்லது 3 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது மக்கிய தொழு உரத்தை ஹெக்டருக்கு 25 டன் என்ற அளவில் இட வேண்டும். பார்களில் 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைக்க வேண்டும். நாற்றுகளை பார்களின் சரிவில் இருபுறமும் 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடவு செய்ய வேண்டும். அடுத்ததாக உரமிடுதல். பார்கள் அமைக்கும் முன்போ அல்லது கடைசி உழவின் போதோ கீழ்கண்ட ரசாயன உரத்தை இட வேண்டும். முதலாவதாக 30 கிலோ தலைச்சத்து, அதாவது 66 கிலோ யூரியா, 60 கிலோ மணிச்சத்து, அதாவது 375 கிலோ சூப்பர் பாஸ்பேட். அடுத்ததாக 30 கிலோ சாம்பல் சத்து, அதாவது 50 கிலோ மியூரோட் ஆஃப் பொட்டாஷ். மேலும் நடவு செய்த 30வது நாள் 30 கிலோ தலைச்சத்தை இட வேண்டும். அடுத்ததாக களை கட்டுப்பாடு. நடவிற்கு சற்று முன்போ அல்லது உடனேயோ ஹெக்டருக்கு 3.5 லிட்டர் பெண்டிமெத்தலின், அதாவது ஸ்டாம்ப் என்று சொல்வார்கள், அல்லது 1 லிட்டர் ஆக்சிஃப்ளூ போரான், அதாவது கோல் என்று சொல்லப்படும் களைக்கொல்லியை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பின்னோக்கி நடந்து தெளிக்க வேண்டும். நடவிற்கு முன் களைக்கொல்லி தெளித்தால் உடனே நீர்ப்பாய்ச்சி நடவு செய்ய வேண்டும். களைக்கொல்லி தெளித்த வயலில் நட்ட 30வது நாளில் ஒரு கை களை எடுக்க வேண்டும். அடுத்ததாக நீர்ப்பாய்ச்சனம். பார்களில் நீர்ப்பாய்ச்சி நாற்றுகளை நட்டவுடன் உயிர் தண்ணீர், அதாவது 3வது நாளும் பின்னர் தேவைப்படும்படி மண்ணின் தன்மை மற்றும் தட்பவெப்பநிலை பொறுத்து 5 முதல் 7 நாட்கள் இடைவெளிகளில் நீர்ப்பாய்ச்சனம் செய்ய வேண்டும். அறுவடைக்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன்னர் நீர்ப்பாய்ச்சுதலை நிறுத்த வேண்டும். பயிர் பாதுகாப்பு முறை பற்றி பார்ப்போம். வெங்காய பயிர் இலைகளின் சாறை உறிஞ்சி சேதப்படுத்தும் இலை பேன்களை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு பியூராக்ரான் 2 மில்லி என்ற அளவில் 10 முதல் 12 நாட்களில் இடைவெளியில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக இலைகளின் மேல் பாகத்தை வெட்டி சேதப்படுத்தும் புழுக்களை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு ஜோலோன் என்ற மருந்தை தெளிக்கலாம். தெளிப்பதன் மூலம் இந்த புழுக்களின் சேதத்தை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நோய் கட்டுப்பாடு. வெங்காய பயிரில் தோன்றும் இலைக்கருகள் நோயினை, கருநில புள்ளி மற்றும் ஸ்டெம்ஃபைஃபைலம் இலைக்கருகள் நோய்களை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீருக்கு மேன்கோசப், அதாவது 2.5 கிராம் அல்லது கவர்ட்ஸ் 2 கிராம் அல்லது ரோவ்ரால் 2 கிராம் என்ற அளவில் 15 நாட்கள் இடைவெளியில் நோயின் தீவிரத்தை பொறுத்து 2 முதல் 3 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். மற்றும் இதர குறிப்புகள் என்னவென்றால், வெங்காய பயிரானது நீல உருளை வடிவ இலைகளை கொண்டிருப்பதால் தெளிக்கக்கூடிய மருந்து கரைசல் இலைகளில் முழுவதாக ஒட்டாமல் கீழே விழுந்து வீணாகி வருவதால் ஒவ்வொரு முறையும் மருந்து தெளிக்கும் போது 10 லிட்டர் மருந்து கரைசலுக்கு ஒட்டுப்பசை திரவமான இன்ட்ரான் ஏஇ அல்லது சாண்டோவிட் 6 மில்லி லிட்டர் அல்லது அப்சா 80 3 மில்லி கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்ததாக வெங்காய பயிரில் சில சமயங்களில் சத்து குறைவினால் பயிரின் நிறம் மஞ்சளாகி விடுகிறது. இந்த குறையை போக்க DAP 1% மற்றும்

0: மற்றும் மெக்னீசியம் சல்ஃபேட் 0.5% கலந்து 10 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை தெளிக்க வேண்டும். அடுத்ததாக அறுவடை மற்றும் மகசூல் பற்றி பார்ப்போம். அறுவடைக்கு 7 முதல் 10 நாட்களுக்கு முன்னர் நீர் பாசுவதை நிறுத்திவிட வேண்டும். சுமார் 50 முதல் 70 தாள்கள் மடிந்தவுடன் அறுவடை செய்ய காலநிலையை பொறுத்து காய்களை இலையுடன் நிலத்தில் விட்ட முறையில் 2 முதல் 3 நாட்கள் வரை உலர்த்த வேண்டும். பின்னர் இலைகளை 2 சென்டிமீட்டர் வரை விட்டு அறுத்து எடுத்து காய்களை பதப்படுத்துவதால் காய்களில் கெட்டுவிடாமல் அழுக விடாமல் பாதுகாக்கலாம். இந்த வகை வெங்காயம் சேமிப்பிற்கு உகந்ததாக இல்லாததால் உடனே விற்பனை செய்து விடுவது நல்லது. இதுவரை சின்ன வெங்காயத்தில் சீர்மிகு சாகுபடி முறைகளை பற்றி விவசாய பெருமக்கள் கேட்டிருப்பீர்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை சின்ன வெங்காயத்தின் சீர்மிகு சாகுபடி

0: விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: கோடை பந்தலை 100.5 இதுவரை கேட்டோம் பண்ணையும் பசுமையும்.
2: இதுவரை சின்ன வெங்காயத்தின் சீர்மிகு சாகுபடி முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் பெரியகுளம் வேளாண்மை பல்கலைக்கழக இணை பேராசிரியர் முனைவர் கோ. சதீஷ் அவர்கள்.

0: இனியும் இசையில்
1: இனிமை சேர்க்கும் பாடல்களோடு
0: இரவின் குளுமையில்
1: இன்பம் நிறைக்க
0: நேயர்களின் எண்ண கருத்துக்களை வான வீதி எங்கும் வாசம் வீச வருகிறது
1: நமது கோடை பண்பலை 100.5
0: தங்கள் அன்புடன்
1: தங்கள் அன்புடன்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு
1: லீமா அருண்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்.
1: இனிய வணக்கம் நேர்களே.
0: வாழ்த்துக்கள் நேர்களே.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வான வீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது வருஷம் 16 திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி மற்றும் கவினயா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.

0: நேர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை முதல் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்கலாம். முதல் பதிவு: ஜூன் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 7 மணிக்கு ஒழித்த சுகமான காலையின் இடையே அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் பகுதியில் காற்று மாசுபாட்டை குறித்த விழிப்புணர்வு தகவல் எரிபொருள் செலவுகளை எவ்வாறு குறைக்கலாம் என்ற பயனுள்ள தகவல்களும் அரங்கேறின. நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தோம். பண்பலைக்கும் அறிவிப்பாளர்கள் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கஜேந்திரன் இருவருக்கும் நன்றிகள் என கட்சவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ்.
1: இனி இந்த மாதம் ஜூன் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு இசைத்த சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் ஒலித்த இனிய இடைக்கால இசைமலையில் நனைத்து சென்றது அன்றைய நிகழ்ச்சி. எங்கள் உள்ளங்களை கவர்ந்த இனிமையான இடைக்கால பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் எட்வர்ட் கிங் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்திருக்கிறார்கள் தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம் மற்றும் ஈரோடு மாவட்டம் ஓசைப்பட்டி வெங்கட். நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
1: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்
1: கொடைக்கானல் 624 101.
2: மின்னஞ்சல் முகவரி
1: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
1: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இதயம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டம் கல்லடை அமுதா, அருண்மொழி மற்றும் சந்திரமோகன்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். இன்றைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஓர் சந்திப்பு.
1: இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நீங்க என்ன செய்வீங்க?
2: கர்ப்பிணி பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல இருந்து கரெக்டா டேப்லெட் சாப்பிடறாங்களா நாங்க போன் பண்ணி கேட்போம். பிரஷர் இருந்தா 2 நாளுக்கு 3 நாள் ஒரு பிரஷர் செக் பண்ணுவோம். சுகர் இருந்தா நாங்க எம்டிஎம் சொல்லுவாங்க, அவங்க சுகர் செக் பண்ண சொல்லுவோம். வெயிட் இது நாங்க பாப்போம். இதெல்லாம் கீழே பிஹெச் கொடைக்கானல் ஜிஹெச் எல்லாம் செக் பண்ண சொல்லுவோம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.

0: அடுத்ததாக ஜூன் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 7 மணிக்கு ஒலித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தக்கமுக்கு தர்பார் பகுதியில் 2026-2027 கல்வியாண்டுக்கான பள்ளிக்கூட வகுப்புகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற கோணத்தில் பல சிறப்பான தகவல்கள் வளம் வந்தன. நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெற்றோம். நிகழ்ச்சியை தொகுத்தளித்த அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் கரூர் திருக்கடுதுரை பூபதி, பாரதி, மோனிகா மற்றும் ஸ்ரீசு.
1: இனி இந்த மாதம் ஜூன் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பூ என்ற தலைப்பிட்டு பாடல்களை தேர்வு செய்து தொகுப்பாய் தந்திருந்த நேயர் சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர் அவர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்தோம். பாடல்களை தேர்வு செய்து எழுதி அனுப்பிய நேயருக்கும் நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள் தருமபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ் மற்றும் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அனிதா. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேவக்கோட்டை வாடியார் வீதி, முகமது இஸ்மாயில், மைதீன் ஃபாத்திமா ஃபாரூக் மற்றும் புதுத்தெரு ஜிப்ரலி பாபு.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: குடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், அனில் பாஸ்தாவின் நல்வாழ்த்துக்கள்.

0: இசைத்தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூன் மாதம் கடந்த 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று முற்பகல் 11 மணிக்கு வளம் வந்த தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து நகர்ந்தது. நேயர்களுடன் சிறப்பாக உரையாடி அவர்களின் விருப்ப பாடல்களால் நிகழ்ச்சியை அலங்கரித்த அறிவிப்பாளர் KS கார்த்திக் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என கட்சவின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் திருநெல்வேலி கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன்.
0: இனி இந்த மாதம் June 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று 9:00 வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் கவிஞர் மற்றும் பாடலாசிரியர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்களின் 111வது பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்தது. அவரது அரிய தகவல்களை நிகழ்ச்சியில் இணைத்து இரவிற்கு தகுந்த பாடல்களை கோர்த்து நிகழ்ச்சியினை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை சிறப்பித்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவுகளை பதிவு செய்துள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், தேனி சிலமலை பிச்சைமணி புஷ்பம், கரூர் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் தாராபுரம் DS கார்னர் நாகராஜன்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5
0: முத்தான நேயர் வென்றார்.

0: மந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது. நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5. அடுத்ததாக ஜூன் மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விருந்த வானவில் விட்டு கொடுத்தால் பலமா பலவீனமா என்ற விவாதமாய் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லி சென்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் வாழ்க்கையில் வளைந்து கொடுக்கும் நானல் போல விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்ற சிறப்பான முடிவுரையுடன் நிகழ்ச்சியை சிறப்பித்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகளை கட்சவியின் வழியாக பதிவு செய்துள்ளார்கள். நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் தர்மபுரி மாவட்டம் பாரதிபுரம் ராஜ்.
0: இனி இந்த மாதம் ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு உலா வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் குயில் என்ற தலைப்பின் கீழ் ஒலித்த பாடல்கள் மனதை நிறைத்து சென்றன. நிகழ்ச்சியில் தொகுப்பை தந்த நேயர் மதுரை திருமங்கலம் பாண்டிச்செல்வி அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை படைத்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வியாகுலமேரி மற்றும் பழனிவட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன்.
1: அடுத்ததாக ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 7 மணிக்கு ஒலித்த சுகமான காலை நிகழ்ச்சியின் இடையில் அரங்கேறிய தக்குமுக்கு தர்பார் பகுதியில் உலக பெருங்கடல் நாளின் தகவல்கள் பயனுள்ள முறையில் வந்து சென்றன. நிகழ்ச்சியின் இடையே அரங்கேறிய தித்திப்பான பாடல்களும் மனதை மகிழ்வித்து சென்றன. கேட்டு சுவைத்தோம் வழங்கிய கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றிகள் என கட்சவியின் பக்கம் கூறியுள்ளார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ராஜராஜ சோழன் மற்றும் தஞ்சாவூர் அஸ்வின்.
0: இனி இந்த மாதம் ஜூன் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு 9 மணிக்கு வீசிய கொடைத்தன்றல் நிகழ்ச்சியில் அன்றைய தினம் பாடகர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் நடிகர் என பன்முகத்திறமை படைத்த பாடும் நிலா அவர்களின் தகவல்களோடு பாடும் வானம்பாடி என்ற அற்புதமான தலைப்பில் நிகழ்ச்சியை தந்து இதயத்தை ஈர்த்து சென்ற பாடல்களையும் தகவல்களையும் ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை சிறப்பித்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்களுக்கும் பாராட்டுக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் கரூர் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன் மற்றும் தர்மபுரி மாவட்டம் பெரியவத்தலாபுரம் செல்வராசு. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக ஜூன் மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று காலை 10 மணிக்கு வளம் வந்த நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அறிக்கைமேடு சிறப்பு பற்றி விரிவான விளக்கங்களை எடுத்து கூறி இனிமையான பாடல்களையும் இணைத்து சென்ற அறிவிப்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பண்பலைக்கும் நன்றிகள் என கட்சேவியின் பக்கம் பதிவு செய்துள்ளார்கள் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் மற்றும் பழனி வட்டம் பெத்தநாயக்கன்பட்டி ஜெயச்சந்திரன்.
0: இனி இந்த மாதம் ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு வந்த உயிரெழுத்து நிகழ்ச்சியில் அன்றைய தினம் ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டி தெய்வானி சுந்தரம் அவர்கள் எழுதிய தொகுப்பிலிருந்து அவர்களின் விருப்ப பாடல் வந்து சென்றன. இடைக்காலத்து இன்ப கீதங்களை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல்களை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அசோக்குமார்.
1: அடுத்ததாக ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று பகல் 1 மணிக்கு வளம் வந்த நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் பழம்பெரும் பாடல்கள் மனதை வருடி சென்றன. ஒவ்வொரு பாடலும் இதயத்தில் இடம் பிடித்து சென்றது. நேயர்கள் கடிதங்கள் வாயிலாக விரும்பி கேட்ட பாடல்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ செய்த அறிவிப்பாளர் கானல் மேனன் அவர்களுக்கு நன்றிகளை கூறியுள்ளார்கள் மதுரை மாவட்டம் அனுப்பானடி குருபரன், தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன்.
0: இனி இந்த மாதம் ஜூன் 9ஆம் தேதி செவ்வாய் என்று மாலை 4 மணிக்கு வந்த வண்ணத்துருகை நிகழ்ச்சியானது சினிமா கொட்டகை என்ற தொகுப்பில் வந்து சென்றது. நிகழ்ச்சியில் திரைப்படங்களில் இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில்களை கூற முயற்சித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை சிறப்பித்த அறிவிப்பாளர்கள் பிரேமா ஜெகன் மற்றும் நிர்மலா அசோக் இருவருக்கும் வாழ்த்துக்கள் என கட்சவி பக்கத்தில் தனது எண்ண பதிவினை பதிவு செய்துள்ளார்கள் ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு

0: பெரியசாமி, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன் மற்றும் சேலம் மாவட்டம் குள்ளம்பட்டி அம்சா.
1: தொடர்ந்து அன்றைய தினம் அதாவது ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இரவு 10 அரங்கேறிய நினைவே சுகம் நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு மலர்ந்தது. இரவோடு இனிமையான பயணத்தை கொடுத்து சென்ற ஒவ்வொரு பாடலும் நெஞ்சத்தை கொள்ளை கொண்டது. பாடல்களை நிகழ்ச்சியோடு இணைத்து நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க செய்த அறிவிப்பாளர் பிரேமாஜகன் அவர்களுக்கு நன்றிகள் என கட்சவியின் பக்கத்தில் கூறியுள்ளார்கள் நாமக்கல் மாவட்டம் புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் திண்டுக்கல் செல்வி சிவராஜ். நேயர்களே, இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் ஜூன் மாதம் 3 தேதி புதன்கிழமை முதல் 9 தேதி செவ்வாய்க்கிழமை வரை 80 56 57 15 54 என்ற நமது பண்பலையின் கட்சவி எண்ணிற்கு நேயர்கள் அனுப்பி வைத்த விமர்சன கருத்துக்களை வாசிக்க கேட்டோம்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624 101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கொம்பேறி மூக்கன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்க்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன் மம்தாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வன விலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வன விலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வன சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5.
1: நீர்களின் நினைவுகளின் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5.
2: தங்கள் அன்புடன்
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
1: மதுரை அனுப்பா நடி குருபரன். அவர் இந்த மாதம் June 9 செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் 3 மணிக்கு அரங்கேறிய உயிரெழுத்து நிகழ்ச்சி குறித்து தனது எண்ண பதிவை கட்சவி பக்கம் தெரியப்படுத்தியிருக்கிறார். அன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தன்னிலை விளக்கம் என்ற தலைப்பில் ஒலித்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பாக இருந்தன. காவிய பாடல்களை தேர்ந்தெடுத்து நேர்களை ரசிக்க செய்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்தளித்த அறிவிப்பாளர் வசீகரன் அவர்களுக்கும், தனது விருப்ப பாடலை தேர்வு செய்து அனுப்பிய நேயரான மதுரை மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என தனது எண்ண பதிவை கட்சவியில் தெரியப்படுத்தியிருக்கிறார் மதுரை அனுப்பானடி குருபரன். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
2: தங்கள் அன்புடன்.
1: மீண்டும் எதிர்பார்க்கலாம் எதிர்வரும் சனிக்கிழமை அன்று 7:00.

நிறைவிற்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சி. மீண்டும் தங்கள் அன்புடன் கேட்கலாம் எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு.

கையில் புத்தகம், கண்ணில் கனவு, எதிர்காலத்தை எழுதும் இளம் விரல்கள். தோல்வியும் ஒரு பாடம், வெற்றியும் ஒரு பயணம். விழுந்தும் எழுந்தும் உயர்வை நோக்கும் மனம், மாணவர்களின் மனம். அப்படிப்பட்ட மாணவர்களை சந்திக்க கோடி பண்பலை நூறுபுழி ஐந்தில் இது இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சி பள்ளி கல்லூரி மாணவர்களே உங்களுக்காக. பள்ளி கல்லூரி மாணவர்கள் வரலாம், வழக்கமான மாணவர்கள் 24, 24, 29 அறிமுகமானவர்கள் 24, 24, 24 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு சுழியம் 4542. இன்னைக்கு நிகழ்ச்சியில ரெண்டு விளையாட்டுகள் உள்ளன, ஒன்று தொட்டு தொட்டு, மற்றொன்று 1, 2, 3. இந்த ரெண்டு விளையாட்டையும் விளையாட மாணவர்கள் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? அப்படின்னா நிகழ்ச்சியில் உங்களோட பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேரம் இரவு 8:07. இது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் முதல் மாணவர், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் கம்பம்புதுப்பட்டி அர்னிதா.
2: அர்னிதா, என்ன படிக்கிறீங்கம்மா?
3: 9ஆம் வகுப்பு.
2: 9ஆம் வகுப்பு. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை வந்து நிகழ்ச்சியில பேசிருக்கீங்க?
3: நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு.
2: ரொம்ப நாள் ஆச்சா?
3: ஆமாங்கக்கா.
2: சரி, உங்களுக்கு என்னென்ன விளையாட்டுகள்லாம் ரொம்ப பிடிக்கும்?
3: எனக்கு கபடி பிடிக்கும்.
2: அப்புறம்
3: கிரிக்கெட் பிடிக்கும்.
2: கிரிக்கெட் பிடிக்குமா?
3: என்ன
2: விளையாட்டு
3: விளையாட
2: போறோம்? இந்த ரெண்டு விளையாட்டுகளையும் தான் விளையாட போறோம். உங்களுக்கு என்ன விளையாட்டு? என்னமா?
3: 1, 2, 3.
2: உங்களுக்கு 1, 2, 3. நீங்க கேட்ட மாதிரி உங்களுக்கு 1, 2, 3 விளையாடலாம். சரியா? கவனமா கவனிச்சுக்கோங்க. பாடல், ஆசிரியர், நடிகர், புத்தகம், விளையாட்டு. எண்கள் சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
2: 3. பாடல், ஆசிரியர், நடிகர், புத்தகம், விளையாட்டு. 3.
3: நாடகம்.
2: நாடகமா? நாடகம்ன்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லலையே.
3: நடிகர்.
2: நடிகர். 4.
3: புத்தகம்.
2: 5.
3: விளையாட்டு.
2: 1.
3: பாடல்.
2: 2.
3: ஆசிரியர்.
2: 1, 2, 3, 4, 5.
3: பாடல், ஆசிரியர், நடிகர், புத்தகம், விளையாட்டு.
2: ரொம்ப அழகா விளையாண்டீங்க. இதான் முதல் தடவை பேசுறேன், ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு அடுத்து இப்பதான் பேசுறேன்னு சொன்னீங்க, ஆனா இருந்தாலும் நிகழ்ச்சியில ரொம்ப நாள் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி அழகா விளையாண்டீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். கோடி பண்பலை 100.5.

0: நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5. இப்ப நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர், வாங்க. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ஆதவன்.
0: ஆதவன், எங்க இருந்து பேசுறீங்க?
1: தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி.
0: கோவில்பட்டியில இருந்து?

0: பேசுறீங்க. கோவில்பட்டியில என்ன வந்து சிறப்பு?
1: கள்ளமிட்டாய்.
0: கள்ளமிட்டாயா? நீங்க எவ்வளவு கள்ளமிட்டாய் சாப்பிடுவீங்க? எவ்வளவு கடலை மிட்டாய் சாப்பிடுவீங்கன்னு
1: கேட்டேன்.
0: அஞ்சு மட்டும் தான் சாப்பிடுவீங்களா? ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்பிடுவீங்களா? ஒரு மாசத்துக்கு அஞ்சு சாப்பிடுவீங்களா? ஒரு நாளைக்கு அஞ்சு சாப்பிடுவீங்களா? தினமும் சாப்பிடுவீங்களா? எப்பயாவது? என்னமா?
1: சில நாள்
0: சில நாள் சாப்பிடுவீங்களா? என்ன படிக்கிறீங்க? ஆறாம் கிளாஸ் படிக்கிறீங்களா? ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, சொல்லுங்க, ரொம்ப நாள் விடுமுறை இருக்கும், அப்புறம் இப்ப வந்து ஸ்கூலுக்கு போயிருந்திருப்பீங்க. எப்படி உங்க நண்பர்கள் கூட எல்லாம் எப்படி விளையாண்டீங்க? அதே நண்பர்கள் தான் இருந்தாங்களா? புது நண்பர்கள்லாம் உங்களுக்கு கிடைச்சாங்களா?
1: புது நண்பர்கள்
0: நாலு பேரா? யார் யாரு?
1: என்ன
0: விளையாட்டு விளையாடலாம்? தெரியலையா? நான் சொல்கிறேன், உங்களுக்கான விளையாட்டு தொட்டு தொட்டு. இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்னா, நான் ஒரு தலைப்பு தருவேன், அந்த தலைப்பை நீங்கள் அதிகப்படியாக பயன்படுத்தி பேசணும். சரி, உங்களுக்கான விளையாட்டு பட்டாசு. தொடர்ச்சியா அப்படியே தமிழ்ல பேசுங்க பாப்போம். பக்கத்துல யாரோ சொல்லி கொடுக்கறாங்கல்ல, அவங்க கூட எல்லாம் பேசாதீங்க, நீங்களா பேசுங்க. சொல்லி தரலையா? எங்களுக்கு எல்லாருக்குமே கேட்டுச்சு. சரி சொல்லுங்க. பட்டாசு.
1: பட்டாசு சிவகாசியில்
0: என்னது? பட்டாசுன்ற வார்த்தையை அதிகமா பயன்படுத்தி பேசுங்க.
1: பட்டாசு காலையிலயும் நைட்லயும் வெடிப்பாங்க.
0: சரி, நான் நினைச்சேன் ரொம்ப எளிமையான தலைப்பு அப்படின்றனால கடகடன்னு சொல்லிருவீங்கன்னு நினைச்சேன். பட்டாசு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டாசு காலையிலயும் மாலையிலயும் வெடிப்பாங்க. அப்புறம் பட்டாசு சிவகாசியில தயாரிக்கிறாங்க. சரவெடி பட்டாசு பிடிக்கும். சரி, இந்த தீபாவளிக்கு அம்மாட்ட வாங்கி தர சொல்லுங்க. அவ்வளவுதான், நான் பேச வந்தேன், பேசுறேன், விளையாடலாம் மாட்டேன் அப்படின்ட்டீங்க. சரி, இருந்தாலும் ரொம்ப அழகாக முயற்சி செஞ்சீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். கொடி பண்பலை 100.5 நன்றிமா.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: இது இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த மாணவர் வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: என் பேரு ஸ்வாதி.
2: ஸ்வாதி, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: அக்கா, அது ரேடியோ நீங்க பேசுறது எனக்கு கேக்கல.
2: கேக்கலையா? இப்ப கேக்குதா?
3: கேக்கல.
2: நான் பேசுறது எனக்கு கேக்குதே?
3: அப்படியா?
2: வானொலி பக்கத்துல இருந்து பேசுறீங்க அப்படித்தானே? வானொலி ரேடியோ பக்கத்துல இருந்து பேசுறீங்க அப்படித்தானே?
3: ஹலோ,
2: இப்போ கேக்குதாமா?
3: ஆ, இப்போ கேக்குது.
2: ம், நீங்க ரேடியோ கேட்டுட்டே பேசுறனால ஃபோனை கான்சென்ட்ரேட் பண்ணல. அங்க கேட்டுட்டே பேசுறீங்க.
3: பக்கத்துல ரேடியோ ஆஃப் பண்ணியாச்சு.
2: ஆஃப் பண்ணிட்டீங்களா? சரி, யார் யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்க பேசுறத?
3: அம்மா, அக்கா, அப்புறம் தாத்தா.
2: அதனால தான் எல்லாரும் வானொலியோட அளவு அதிகமா வச்சு அவங்க

0: சவாலெலாம் கேட்கணுன்றதுக்காக நீங்கள் ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் அங்கே வந்து கேட்டுட்டு இருக்காங்க எல்லாரும், அப்படி தானே?
1: அப்படி இல்ல,
0: நாங்க கண்டுபிடிச்சிட்டோமே.
1: இல்ல, நீங்க பேசுறது வந்து விட்டு விட்டு கேட்டுச்சு.
0: விட்டு விட்டு கேட்டுச்சா? இப்ப நல்லா கிளியரா இருக்குல்ல?
1: இப்ப கிளியரா இருக்கு.
0: சரி, நம்ம பேசலாமா இப்ப?
1: சொல்லுங்க,
0: என்ன படிக்கிறீங்க நீங்க?
1: நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: எந்த ஸ்கூல்ல, எங்க இருந்து வரீங்க?
1: சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல்ல இருந்து.
0: சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: தஞ்சாவூர்ல இருந்து.
0: தஞ்சாவூர்ல இருந்து பேசுறீங்க.
1: ஆ,
0: இந்த தலையாட்டி பொம்மை எல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா?
1: ஆ, பிடிக்கும். வீட்ல இருக்கு.
0: இருக்கா?
1: ஆ,
0: யார் ரொம்ப அடம் பிடிச்சு அதை வாங்கினா?
1: அடம் பிடிக்கல, பார்த்த உடனே வந்து கேட்டேன் எங்க அப்பாட்ட, வாங்கி தந்துட்டாங்க.
0: அப்படியா? சரி, உங்களுக்கு வேற இதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம் அதிகம்?
1: எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப ஆர்வம்.
0: அப்படியா? நாங்கள் இப்போ டான்ஸ் ஆடி காட்ட சொல்ல மாட்டோம் அப்படின்றனால நீங்கள் டான்ஸ் ஆட விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அப்படியா?
1: இல்லை, நான் வந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கசின்ஸாக சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். அப்போ வந்து நான் கொஞ்சம் நல்லா ஆடுவேன்னு சொல்லுவாங்க.
0: அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்படி பாட்டு பாடிட்டே டான்ஸ் ஆடுவீங்களாம்ல, அப்படியா?
1: இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை, எனக்கு பாட்டே பாட தெரியாது.
0: தெரியாதா? வேற டான்ஸை தவிர வேற என்ன சொல்லுவீங்க, என்ன பண்ணுவீங்க?
1: டிராயிங் நல்லா பண்ணுவேன்.
0: அதையும் நாங்க பார்க்க முடியாது.
1: வேற
0: நல்லா பேசுவேன், நல்லா சாப்பிடுவேன்.
1: நல்லா சாப்பிடுவேன்.
0: சரி, என்ன சாப்பாடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: எனக்கு வந்து நான்வெஜ்னாலே பிடிக்கும்.
0: அப்படியா? அதனால தினமும் வீட்டில் நான்வெஜ் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா ஊன் சொல்லிக்கிறேன் அப்படின்றீங்களா?
1: இல்ல, வாரத்துல வந்து சாட்டர்டே மட்டும் தான் நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோம்.
0: மித்த எல்லா நாளும் சாப்பிட்டுருவீங்க?
1: மிச்ச எல்லா நாளும் எங்களுக்காகவே எங்க அப்பா வாங்கிட்டு வந்து தருவாங்க.
0: ரொம்ப சந்தோஷம். இப்ப விளையாடலாமா?
1: விளையாடலாம்.
0: உங்களுக்கான விளையாட்டு 1, 2, 3. நான் சில சொற்கள் சொல்றேன், நீங்க அதை கவனமா கேட்டுக்கோங்க, ஓகேவா? விருந்து, பிரியாணி, சாதம், முட்டை, தக்காளி சாதம்.
1: திருப்பி
0: சரி, ஒரு முறை சொல்றேன். விருந்து, பிரியாணி, சாதம், முட்டை, தக்காளி சாதம். 3.
1: சாதம்.
0: 4.
1: முட்டை.
0: 5.
1: தக்காளி சாதம்.
0: 2.
1: பிரியாணி.
0: 1.
1: விருந்து.
0: 1, 2, 3.
1: விருந்து, பிரியாணி, சாதம், முட்டை, தக்காளி சாதம்.
0: நான் வந்து 1, 2, 3 மட்டும்தான் கேட்டேன், நீங்க 4, 5 சொல்லிட்டீங்க. சரி, இருந்தாலும் இந்த பிரியாணின்னு சொல்லும் போது ஒரு சந்தோஷத்தை பார்த்தேனே.
1: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ்லயே.
0: அப்படியா? நிறைய சாப்பிடுவீங்களா? சாதம் கலரா இருந்தா மட்டும் போதும், சாப்பிடலாம்.
1: அப்படி இல்ல
0: இல்ல,
1: அதுல வந்து சிக்கனை பார்த்துட்டானாலே அதை சாப்பிடுறேன்.
0: முழுசா சந்திரமுகி ஆகிருவீங்க, அப்படியா?
1: புரியல.
0: முழுசா சந்திரமுகி ஆகிருவீங்க?
1: ஆமா, அதை பார்த்தா,
0: சிக்கனை பார்த்தா. சரிம்மா,
1: ரொம்ப
0: அழகா பேசுனீங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். கொடி பண்பலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த்.

நேரம் இரவு 8:42. இது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில். இப்ப இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். இனிப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்கான பாடல் இதோ, நம் கோடி பண்பலை 100.5.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இது இளமை பேசுகிறது, நம் கோடி பண்பலை 100.5. நேரம் இரவு 8:48. இப்ப இணைப்பில் வருமானவர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், கரையூர் நீலம்பூர் நகர்ல இருந்து ஜோதி பிரபாங்க.
2: ஜோதி பிரபா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். நீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன படிக்கிறீங்க?
3: 12th காங்க.
2: 12th படிக்கிறீங்க. என்ன குரூப் எடுத்திருக்கீங்க?
3: கம்ப்யூட்டர் சயின்ஸ்.
2: கம்ப்யூட்டர் சயின்ஸ். எதுக்காக கம்ப்யூட்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமாங்க.
2: சரி, எதனால பிடிக்கும்?
3: எதனாலனா இதுல நல்ல வேலை கிடைக்கும். அதனால இந்த சப்ஜெக்ட் பிடிச்சிருந்துச்சு, நான் எடுத்துட்டேன்.
2: சரி, உங்களோட எய்ம் என்ன?
3: அக்கா பிஎஸ்சி சிஎஸ் எடுத்து சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி வேலைக்கு போறதுக்கா.
2: சரி, வாழ்த்துக்கள், நல்லா படிங்க. இப்போ விளையாடலாமா?
3: விளையாடலாம்க்கா.
2: உங்களுக்கான விளையாட்டு தொட்டு தொட்டு.
3: சரி
2: சரி. உங்களுக்கான தலைப்பு தூக்கம்.
3: தூக்கம் வந்து இரவு நேரத்தில் வரும்க்கா. ஒரு மனிதருக்கு தூக்கம் தான் ரொம்ப முக்கியமானது. இரவு நேரத்துல தூங்குவாங்க.
2: பகல் நேரத்துல தூங்க மாட்டாங்களா?
3: ஹலோ.
2: பகல் நேரத்துல தூங்க மாட்டாங்களா?

0: பகல் நேரத்துலயும் தூங்கலாம்.
1: தூங்கலாம்ல? ஆ சரி.
0: ஆமா, தூங்காம இருந்தா படிக்கிறது மைண்ட்ல ஏறாது, ஸ்கூல் போகும்போது தூக்க தூக்கமா வரும்.
1: நம்ம நல்லா தூங்கிட்டு போனாலே ஸ்கூலுக்கு போனா தூக்கமா தானே வரும், டீச்சர் பாடம் எடுக்கும்
0: ஆமா,
1: போது. ஆமாக்காவா? எத்தனை கிளாஸ்ல அப்படி தூங்கிருக்கீங்க?
0: அப்படியெல்லாம் இல்லைங்கக்கா.
1: மத்தவங்க தூங்கினதை பார்த்துருக்கீங்க?
0: ஆமாங்க,
1: எழுப்பி விட்டுருக்கீங்களா யாரையாவது?
0: எழுப்பி விட்டுருக்கேன்.
1: சரி சரி. அப்புறம் அவங்க எந்திரிச்சு என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்களே, எப்படி கொடுப்பாங்க?

0: சொல்லிட்டீங்க, போச்சு. கேட்டுட்டு இருந்தாங்கன்னா நாளைக்கு என்ன சொல்ல போறாங்க? எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டேன்னு சொல்ல மாட்டாங்களா?
1: அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க நினைக்கிறேன்.
0: கேட்க மாட்டாங்க, அதனால நம்ம தப்பிச்சுக்குவோம் அப்படின்றீங்களா? நாளைக்கு போய் சொல்லுவீங்களா நான் உன்னை எப்படி சொன்னேன் எஃப்எம்லன்னு?
1: ஆ, சொல்லுவேன்.
0: சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவாங்க?
1: சொன்னா திட்டுவாங்க.
0: திட்டுவாங்களா? அச்சச்சோ, சரி விடுங்க, இது நமக்குள்ளேயே இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயுமே. சரி, டவளையா இல்லம்மா? அவ்வளோதானா? நான் கூட இன்னும் கண்டினியூ பண்ணுவீங்கன்னு நினச்சேன். தொடர்ந்து பேசுவீங்க, தூக்கம் எளிமையான தலைப்புனால இன்னும் தொடர்ந்து பேசுவீங்கன்னு நினச்சேன். அவ்வளோதான். ஆமாங்க்கா. சரிங்க்கா, நல்லா படிங்க, சரியா? சிரிச்சுட்டே இதே மாதிரி. ம், சொல்லுங்கப்பா.
1: எங்க வீட்டில் அம்மா பேரு காளியம்மாள், அப்பா பேர் ராஜன், பாப்பா பேர் ஸ்ரீமதி. இங்க நான் பேசிட்டு இருக்கிறது எங்க பக்கத்து வீட்டு பெரியமெல்லாம்
0: கேட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்ல சொல்றது யாரு?
1: இல்ல, அப்பா.
0: அப்பா சொல்ல சொல்றாங்களா? பெரியம்மா கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லு சொல்லு அப்படி சொல்றாங்களா?
1: ஆமாங்க.
0: சரி, வேற யாரையாவது விட்டுட்டீங்களா? அவ்வளவுதான், எல்லாருக்கும் சொல்லியாச்சு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்காகவும் ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கோடி பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிமா.

இளைய உள்ளங்களின் பங்களிப்பில் இனிதே வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது நாளை இரவு 8 மணிக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். ஜெனிஃபர், நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள பெருமாள் மலை பகுதியில் பேத்துப்பாறையில் உள்ள பாரதி அண்ணா நகர் பற்றியும் அங்குள்ள மக்களின் வாழ்க்கை முறை மற்றும் விவசாயம் பற்றியும் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வானொலி நிலையத்திலிருந்து வாகனத்தில் புறப்பட்டோம். நகரின் பரபரப்பை கடந்து முதலில் பழமையும் இயற்கையும் வாய்ந்த செண்பகனூர் மலைப்பாதையை அடைந்தோம். அங்கிருந்து ஆர்ப்பரித்து கொட்டும் பேரழகான வெள்ளி நீர்வீழ்ச்சி சாரலை ரசித்தபடி அதன் அருகே வளைந்து நெழிந்து செல்லும் பாதைகளில் பயணித்தோம். அடுத்ததாக மலைகளின் கம்பீரத்தை காட்டும் பெருமாள் மலை சந்திப்பை வந்தடைந்தோம். அங்கிருந்த அடர்ந்த மரங்களும் ஒற்றையடி பாதைகளும் நம்மை வரவேற்க இறுதியாக நாம் வந்தடைந்த உன்னதமான அந்த மலை கிராமம்தான் பேத்துப்பாறை. பாரதி அண்ணா நகர் கிராமத்திற்கு நம்மை அழைத்து சென்றார் பேத்துப்பாறை ஊர் தலைவர் மற்றும் சமூக ஆர்வலர் மகேந்திரன் அவர்கள். அவரது வாகனம் முன் செல்ல பன்மலையின் வாகனத்தில் அவரை பின்தொடர்ந்து கிராமத்தை அடைந்தோம். பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகரின் அழகையும் மக்களின் உணர்வுகளையும் ஒளிப்பதிவின் வழியாக நம் கண்முன் கொண்டு வர காத்திருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 கொடைத்தென்றல் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இன்றைய கொடைத்தென்றல் எங்கிருந்து வளம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள பெருமாள் மலை பகுதியில் பேத்துப்பாறையில பாரதி அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றிலும் மலைப்பகுதி, மலைப்பகுதியினுடைய நடுவுல பாரதி அண்ணா நகர் மக்கள் குடியிருக்கிறாங்க. அதாவது இதை பார்க்கும் பொழுது எப்படி இருந்தது, நாங்க டிராவல் பண்ணி வரும்போது பாத்தீங்கன்னா, ஒரு அன்னையினுடைய மடியில ஒரு குழந்தை அமர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த இயற்கைங்கிறது அமைஞ்சிருக்குது. கொடைக்கானல்ல இருந்து வரும்பொழுது பெருமாள் மலைக்கு வந்தோம்னா 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்ம வரோம். அங்க இருந்து பாரதி அண்ணா நகர் வர்றதுக்கு பேத்துப்பாறை கிராஸ் பண்ணி வரும். பேத்துப்பாறையை தாண்டி பாரதி அண்ணா நகருக்கு வரும். வரும் வழியிலேயே ஆளுமை நிறைந்த ஒருத்தரை நம்ம சந்திச்சோம். இங்க வரும் வழியிலேயே நிறைய மக்கள் ஐயா நல்லா இருக்கீங்களா, வணக்கங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. அவரை பார்க்கும் போது ரொம்ப அன்பாக எல்லாரோட பழகிறாரு, பார்க்க கம்பீரமாக இருக்கிறாரு. அவரை தான் நம்ம பேத்துப்பாறையில பாரதி அண்ணா நகர் பகுதியில முதல்ல நம்ம சந்திக்கிறதுக்கு காத்திருக்கிறோம். யாரு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு அறிமுகம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு மாதத்திற்கு முன்பாக தான் நம்மளுடைய கொடைத்தென்றல்ல விருந்தினர் விருப்பத்துல அவரை பற்றியும் அவருடைய பணிகள் பற்றியும் அவருக்கு பிடித்த பாடல் பற்றியும் சொல்லியிருந்தாரு. அப்ப நமக்கு பழக்கமான ஒருவர், அறிமுகமான ஒருவர் பேத்துப்பாறை மகேந்திரன் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியுது, கொடைக்கானல் மக்களுக்கு தெரியுது, நமக்கும் இப்ப தெரியுது. ஐயாவை நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம் ஐயா.
2: வணக்கம். கோடை 100.5 வாழ்த்துக்கள். எங்களுடைய கிராமத்தை தாண்டி பாரதி அண்ணா நகர் பகுதிக்கு வந்திருக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை வரவேற்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா. உங்களுடைய பகுதியை தாண்டி வந்திருக்கோம் சொன்னீங்க, நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க?
2: பேத்துப்பாறை தான். நீங்க அழகா ஒரு வார்த்தையை சொன்னீங்க, ஒரு தாயின் மடியில குழந்தை அமர்ந்திருப்பது போல் கிராமம் அமைந்திருக்கு, அது பாரதி அண்ணா நகர் சொன்னீங்க. அதற்கு பக்கத்துல 3 கிலோமீட்டர் தொலைவில் வந்து பேத்துப்பாறை கிராமம் இருக்கு, அதுதான் நுழைவாயில். அதை தாண்டிதான் பாரதி அண்ணா நகர் 5 வீடு பகுதிக்கு நம்ம வர வேண்டியது இருக்கு.
1: பாரதி அண்ணா நகருக்குள்ள வந்துட்டோம். இங்க இருக்கக்கூடிய மக்களை பற்றி நீங்க சொல்லுங்களேன்.
2: அதாவது தமிழகத்திலேயே பாரதி அண்ணா நகர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற

0: ஒரு பெயர். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல உள்ள உட்கிராமங்கள்ல எல்லாம் அண்ணா நகர் இருக்கும், இல்ல பாரதி நகர் இருக்கும். ஒருங்கிணைந்து பாரதி அண்ணா நகர், இரண்டு பெரும் தமிழ் ஆளுமைகள். ஒருத்தர் மகாகவி, இந்தியாவிலே மிகப்பெரிய கவி மகாகவி பாரதி, அவருடைய பெயரை தாங்கியும் தமிழர்களுடைய மொழிக்காகவும் இனத்திற்காகவும் மாணவர்களிடையே புரட்சி ஏற்படுத்திய அண்ணாவுடைய பெயரையும் கொண்டு பாரதி அண்ணா நகருங்கிற அந்த கிராமம் அமைந்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்குள்ள மக்கள் வந்து 1000 வருடங்களை தாண்டி பூர்வகுடி மக்களாக வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்த அடையாளங்கள், எச்சங்கள், அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் இந்த பகுதியில் அமைந்திருக்கு அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சி. பூர்வகுடி மக்களில் முதல் குடியாக வில்பட்டி கிராமத்தை தான் சொல்வோம், அதுல தலை கிராமமாக இந்த பாரதி அண்ணா நகர் பகுதி அமைந்திருக்கிறது என்பது பெரும் மகிழ்ச்சி.
1: வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட ஒரு கிராமம்.
0: ஆமா, தமிழகத்திலே மிகப்பெரிய பஞ்சாயத்து வில்பட்டி பஞ்சாயத்து. அந்த வில்பட்டி பஞ்சாயத்துல உட்கடை கிராமத்துல பாரதி அண்ணா நகர் அமைந்திருக்கு. கூடுதலா பல முதல்வர்கள் மாற்று வழிச்சாலையா வந்து இந்த பகுதியை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க, கொடைக்கானல் போக்குவரத்து நெரிசல்ல இருந்து தப்பிப்பதற்காக அந்த இடத்துல நின்றுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: பழனி பிரிவுன்னு நம்ம கட் பண்ணி வரோம், இப்ப பழனி ரோட்டு பகுதியில இது இருக்குதுங்களா?
0: ஆமா, அந்த மாற்று வழிச்சாலைங்கிறது வந்து அந்த வழியா தான் வரப்போகுது. அது பழனி மலை சாலையில வரும்பொழுது 1.6 கிலோமீட்டர் தொலைவுல வந்து இந்த அழகிய கிராமம் அமைந்துள்ளது. 1947 முன்பாக ஆங்கிலேயர்கள் இந்த வழியாக தான் சாலை கொடைக்கானலுக்கு அமைக்கணும் அப்படின்னு பெரும் முயற்சி எடுத்தாங்க. 18 கிலோமீட்டர்ல வந்து பழனிக்கு நடந்தே போய்விடலாம் அப்படிங்கிற ஒரு இதற்கு இன்னமும் அவர்கள் அமைத்த இரும்பு தளவாடங்கள் அனைத்தும் அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிறது ஒரு கூடுதலான சான்றுதலாகும்.
1: ரொம்ப அழகா சொல்றீங்க, உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு நல்லா இருக்கு, உங்களுடைய குரல் வளமும் ரொம்ப நல்லா இருக்கு. கேட்கும் போது அந்த ஆளுமைங்கிறது உங்க குரல்லையே வெளிப்படுது. பாரதி அண்ணா நகர் பகுதியை பத்தி சொல்லும் போது நீங்க சொல்லீங்க, 1000 வருடத்திற்கு மேல இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்கள் இங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்க வர வெளியில கூட பார்த்தோம், ஆதி மனிதர் கற்குகை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த குகையை பற்றி சொல்லலாமா நீங்க?
2: கொடைக்கானல் பாரதி அண்ணா நகர் கிராமத்தில் வலம் வருகிறது. இன்றைய கொடை தென்றல் காலத்தை வென்று நிற்கும் கற்குகைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு இனிய பாடலுக்கு பிறகு.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் இன்றைய கொடை தென்றல் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியிலிருந்து வலம் வருகிறது. பாரதி அண்ணா நகரின் வரலாற்று சிறப்புகளை ஊர் தலைவர் அவர்கள் அத்தனை அழகாக விவரித்தார். இயற்கை அன்னை வாரி வழங்கிய கொடைகள் இந்த மண்ணில் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. இப்பகுதியின் அடர்ந்த காடுகளில் வாழும் அரிய வகை பறவைகளின் இன்னிசையும் இங்கே வலம் வரும் வன விலங்குகளின் வாழ்வியலும் இந்த மண்ணை செழிக்க வைக்கும் விவசாயமும் தான் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகரின் உண்மையான ஆன்மா. இவற்றை பற்றியும் ஆதி மனித கற்குகைகள் பற்றியும் தொல்லியல் துறையின் பராமரிப்பில் உள்ள ஆதி மனித கற்திட்டைகள் பற்றியும் பேத்துப்பாறை ஊர் தலைவர் மகேந்திரன் அவரின் குரலில் தொடர்ந்து கேட்போம்.
1: அதாவது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு நம்ம எழுதியத படிச்சிருக்கோம். பார்க்கணும்னா கொடைக்கானல்ல இந்த பேத்துப்பாறை பகுதியில கீழ்மலை பகுதியில பார்க்கலாம். இங்குதான் 5000 வருடத்திற்கு முந்தைய கற்திட்டைகளை நம்ம பார்க்கலாம். அதுல ஆடுபுலி ஆட்டம், பரமபத விளையாட்டு, குகை ஓவியங்கள்லாம் நம்ம பார்க்கலாம். அதற்கான சான்றிதழ்களும் இருக்கு. அப்பேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில கற்திட்டைகளை அமைத்து நினைவிடங்களாகவும் வச்சிருந்தாங்க, அதுல வாழ்விடங்களாகவும் வச்சிருந்தாங்க. அறியப்படாமல் பார்க்க முடியாமல் 80 இடங்கள் அந்த மாதிரி இருக்கு. அதுல தொழில் துறையால் பராமரிக்கக்கூடிய இடங்கள் வந்து 5 மட்டும்தான் இருக்கு. அதுல ஒன்று பேத்துப்பாறை ஆதி மனிதன் கற்திட்டை. அதை பேத்துப்பாறை மக்கள் நானும் உட்பட பராமரித்து வருகிறோம். தொழில் துறையும் ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. ஆதி மனிதன் கற்திட்டை, இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து டால்மன்ஸ் கேவ்னு சொல்லுவாங்க. உலகத்துல பெரும்பாலான ஒரு 8 நாடுகள்ல வந்து இது இருக்கு. இந்தியாவில வந்து ஆந்திராவில் இருக்கு, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கு. இது வந்து 5000 வருடங்களுக்கு முன்பாக வானவியல் சாஸ்திரங்கள் தமிழர்கள் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற உதாரணமா தான் சொல்லுவோம். ஏனென்றால் ஊட்டியில வந்து இந்த கற்திட்டைகள் கிடையாது. நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குன்னு அப்பயும் அவங்க கணிச்சிருக்காங்க. அதுவும் பாறை மேல செங்குத்தா நிறுத்தி அதுல பல டன் கணக்கான பாறைகளை தூக்கி வச்சு இந்த கற்திட்டைகளை அமைச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பகுதியில நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் இல்ல அப்படிங்கறத அறிஞ்சுதான் எல்லா மலைத்தளங்களையும் விட்டுட்டு கொடைக்கானல்ல அது நடுமலை பகுதியில இதை தேர்ந்தெடுக்கிறது. அவங்க வானவியல் சாஸ்திரமும் படிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம அறிய முடிகிறது.
2: ஆதி மனிதன் எவ்வளவு அறிவுபூர்வமா இருந்திருக்கிறாங்க, வானவியல் சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கற்திட்டை அமைத்திருக்கிறத வைத்தே நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னு சொல்றீங்க. அதாவது மையப்பகுதியிலன்னு சொன்னீங்க. இந்த இடத்தை பற்றி நீங்க வர்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி வர்ணிப்பீங்க? ஏன்னா நாங்க இப்ப கேட்கிறோம் அந்த வண்டினுடைய ரீங்காரமும் கேட்கிறோம். இது வரும்பொழுது நம்மளுடைய வாகன ஓட்டுநர் கூட சொன்னாரு, இந்த பகுதியில வந்து சோலைகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சோலைன்ற வார்த்தை பயன்படுத்தி போர்டு அமைச்சிருக்கிறத நாங்க பாக்குறோம். இந்த இடத்தை பத்தி நீங்க சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க?
1: இந்தியாவிற்கு 4 எல்லைகளை நம்ம சொல்லலாம் பெருமை மிகு அடையாளமாக. விந்திய மலைப்பகுதி, வங்காள விரைகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், 4 பகுதிகளை சொல்லலாம். அது நம்மளுடைய நாட்டுக்கு அடையாளமாக 4 எல்லைகளை நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் இந்த கிராமத்துக்கு 4 எல்லைகளை வந்து கிழக்கு பகுதி வந்து பெருமாள் மலை கொடைக்கானலே மிக உயர்ந்த சிகரத்தையும், மேற்கு பகுதி 2000 வருடம் பழமையான பூம்பாறை முருகன் கோயிலும், தெற்கு பகுதி மிக அற்புதமான ஒரு ஆலயம் 6 பீமன்ங்கிற ஒரு ஆலயம், வடக்கு பகுதி பழனி முருகன் திருக்கோயிலும் அமைந்திருக்கு. இடையில வற்றாத ஜீவநிதியா கொடைக்கானல் ஏரியிலிருந்து வரக்கூடிய கெங்காரு ஓடைன்னு ஒரு பகுதி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சோலை மரங்கள் தான் அதிகமா இருக்கு. அந்நிய கலைக்குள்ளி மரங்கள் வந்து மிக மிக குறைவாக இருக்கு. கொடைக்கானல பெரும்பாலும் ஆக்கிரமித்துள்ளது அந்நிய கலைக்குள்ளி 12 வகையான மரங்கள். ஆனா இந்த பாரதியான நகர் பேத்துப்பாறை பகுதியில பாத்தீங்கன்னா அனைத்துமே சோலை மரங்கள் தான். அதான் அரிய வகை மரங்கள் தான், பாதுகாக்கப்பட்ட ஒரு மரங்கள் தான். அதனாலதான் யானைகள், சிறுத்தைகள், சென்னாய்கள் எல்லாமே ஊன் உண்ணிகள் முதற்கொண்டு பறவைகள், அரிய வகை பறவைகள் முதற்கொண்டு இங்க வாழக்கூடிய சூழல் வந்து அமைந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நன்னீர் பூமி, வயல், நெல் விளையிற பூமியும் இங்கேதான் இருக்கு. வெங்கல வயல்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்களுடைய பெருமைக்குரிய மகாராஜா எஸ்டேட்லயும் இன்ன வரையிலும் நெல் விளையக்கூடிய ஒரு அற்புதமான வயல் பூமியையும் நம்ம பாக்குறோம்.
2: கொடைக்கானல்லே நெல் விளையக்கூடிய இடம்,
1: ஆமா, கொடைக்கானலே நெல் விளையக்கூடிய இடம் வந்து பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் இந்த வயல் பகுதியில தான். அதிலும் குறிப்பாக வந்து 1960 முன்பாக வந்து அனைவரும்

0: இங்க வயல்ல வந்து நெல் விளைவிச்சா சான்றிதழ் இருக்கு. இப்பயும் எங்களுடைய புதுக்கோட்டை மகாராஜா வயல்ல வந்து நெல் விளைவிக்க கூடிய சூழல் இருக்கு, அதை நாங்க பாக்குறோம்.
1: எந்த வகையான நெல் போட்டிருப்பாங்க?
0: கேரளாவில சாப்பிடக்கூடிய அந்த சிகப்பு அரிசி அந்த மாதிரி நெல் தான் நம்ம இருக்கோம். அதை வந்து பொங்கலுக்கு மாத்திரம், அதாவது வழிபாட்டுக்கு மாத்திரம் இப்ப பயன்படுத்துறாங்க. சாப்பிடறதுக்கு விட்டு வழிபாட்டுக்கு வச்சு அதை தான் எங்களுடைய அந்த பூர்வகுடி மக்கள் இப்ப எங்களுடைய திருவிழாவாகட்டும் இவங்க வணங்கி இவங்க வழிபட்ட பிறகுதான், படையெல்லாம் படைச்ச பிறகுதான் நாங்களும் வழிபடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்பேற்பட்ட இடத்துல வந்து அந்த அரிசியை விளைவிக்கக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்குறோம்.

மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில் சேயுடன் நின்றாள் மனம் கொண்டவள் பால் மனம் கண்டாள் பொங்கிடும் தாய்மையில்

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பாரதி அண்ணா நகர் பகுதியில் நாம் ஒளிப்பதிவை தொடங்கிய போது நமது பண்பலையின் பெயர் பொறிக்கப்பட்ட குடைக்கு கீழே நின்று முதலில் நம்மோடு பேச தொடங்கிய பேத்துப்பாறை ஊர் தலைவர் அந்த ஊரின் பள்ளி வசதிகள் மற்றும் சாலை வசதிகள் அப்பகுதியில் விளையும் பொருட்கள் பற்றியும் கூறுகிறார். கேட்கலாம்.
1: ஐயா, நீங்க பேசும்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப தெளிவா எடுத்து சொல்றீங்க. அதாவது இந்தியாவையும் கவர் பண்றீங்க, தமிழ்நாட்டையும் சொல்றீங்க, நீங்க இருக்கக்கூடிய பகுதியையும் பற்றி ரொம்ப அழகா சொல்றீங்க. ஐயா, என்ன படிச்சிருக்கீங்க?
2: 10th வகுப்பு படிச்சிருக்கேன்.
1: ஆச்சரியமா இருக்குது. அதாவது பட்டறிவு படிப்பறிவு அப்படிங்கிற மாதிரி நீங்க அனுபவ அறிவும் வச்சிருக்கீங்க. இந்த அறிவு புலமை எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
2: சிறு வயதுல இருந்து எங்களுக்கு தொலைக்காட்சி வசதி இங்க கிடையாது, ஆனாலும் வானொலி கேட்போம். வானொலின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அந்த ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லி 5 மணிக்கெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்கும். ரொம்ப விரும்பி கேட்கறது வயலும் வாழ்வும், அந்த நிகழ்வுகளை கேட்போம். அதற்கு அடுத்து இலங்கையிலிருந்து வானொலி துவக்கினார்கள். அது ரொம்ப பிரபலமான ஒரு இதாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி இப்போ 100.5 வந்திருக்கு. அதில் ஒரு செப்புக செந்தமிழ், இந்த மாதிரி தமிழ் சார்ந்து ஒவ்வொன்றையும் கொண்டு வராங்க. ஏன்னா கிராமப்புறத்தில் வந்து தொலைக்காட்சியே அதிகம் கிடையாது. அப்போ எங்களுக்கு கைவசம் இருந்தது அனைத்துமே வானொலி மாத்திரம்தான். செய்தித்தாள்களும் கிடையாது, தொலைதூர சென்று உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழலும் கிடையாது. அதனாலதான் 10th வகுப்போட நிறுத்த வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனாலும் இந்த வானொலி கேட்கும் பழக்கம் வந்து நாமத்தில் இல்ல, எங்க பகுதி மக்களையும் விடல. இப்ப வரையிலும் வயல்ல தோட்டத்தில் வேலை பார்க்கறவங்க தொலைபேசியில் ஆகட்டும், அவங்க தனியா ஒரு வானொலி வச்சுக்கிட்டு தொலைவரிசையில் கேட்கக்கூடிய அந்த நேயர் பேசக்கூடிய ஒவ்வொரு விருந்தினர்களுடைய பேச்சுகளையும் உந்தப்பட்டுதான் தமிழ் சார்ந்த இந்த ஒரு புலமை வந்திருக்குன்னு நான் நினைப்பேன். அது ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறேன். அதற்கு காரணம் வந்து வானொலி தான்.
1: ரொம்ப அருமை. நீண்ட கால அதாவது பிறந்ததுல இருந்து வானொலி கேட்டே வளர்ந்து
2: முதலாவதாக வந்து வத்தலகுண்டு வழியாக கொடைக்கானலுக்கு பெருமாள்மலையை மையப்படுத்தி ஒரு சாலை அமைத்தார்கள். இரண்டாவது சாலை அமைக்கும் பொழுது பழனி தேக்கந்தோட்டம் வழியாக கொடைக்கானலுக்கு இந்த பகுதி வழியாகத்தான் சாலையை வந்து அமைத்தார்கள். துரதிருஷ்டவசமாக அது நிறுத்தப்பட்டு விட்டது. பின்பு 1972 இந்த பழனி சாலை வந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைக்கப்பட்ட ஒரு சாலையாக இருந்தது. இருந்தாலும் இப்போது வரையிலும் தனியார் பேருந்து வசதி கிடையாது, அரசு பேருந்து மட்டும்தான் போகுது. இன்னும் அகலப்படுத்தப்படாத சாலைகளா இருக்கு. போறக்கூடிய அத்தனை பேரும் வந்து இந்த சாலைகளை வந்து மாற்று வழி சாலையா கொடுக்கிறோம், விரிவுபடுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அமைத்து கைவிடப்பட்ட ஒரு சாலை சுதந்திரம் பெற்ற பிறகு 1972 வந்தது. இந்த பகுதி விவசாயிகளுக்கு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கு.
1: விவசாய நிலம் பத்தி சொல்லுங்க, என்னென்ன விவசாயம் பண்றாங்க?
2: விவசாயம் முக்கியமா பார்த்தோம்னா மிளகு, காஃபி, பீன்ஸ், அவரை, அவக்கோடு போன்ற தானியங்கள் தான் பயிரிடுறாங்க.
1: பழ வகைகள்
2: ஆரஞ்சு, பலாப்பழம், மற்றபடி வாழை, மலைவாழை வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா பழனியிலிருந்து வரக்கூடிய கணவாய் வழியாக வரக்கூடிய உஷ்ண காத்து வந்து மிக அற்புதமா இந்த வாழை விளைச்சலுக்கு உறுதுணையா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும்.
1: பட்டர் ஃப்ரூட் இங்க வருங்களா?
2: பட்டர் ஃப்ரூட் வந்து இங்கதான் முதல் முறையாக பயிரிடப்பட்டது. எப்படின்னா மினு அவாரிங்கிறவர் தான் முதல்ல இங்க கொண்டு வந்து பட்டர் ஃப்ரூட்டை கொண்டு வந்து நடவு செஞ்சாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு பழமா பட்டர் ஃப்ரூட் உருவாகியிருக்கு.
1: இங்க வந்து என்னென்ன பழங்கள் கிடைக்குது, காய்கறிகள் கிடைக்குது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டீங்க. காய்கறிகள்னு பார்க்கும்போது அவரையா இருக்கலாம், கொடைக்கானல் அப்படின்னாலே எல்லாருமே எதிர்பார்க்கிறது பீட்ரூட், கேரட், இதெல்லாமே கூட இங்க விளையுங்களா?
2: மேல்மலையில மட்டும்தான் பீட்ரூட், கேரட் அப்படிங்கிற ஒரு நிலையை தாண்டி இந்த பகுதியிலையும் பீட்ரூட், கேரட் பயிரிடுறாங்க. அதுல பீட்ரூட் அதிக அளவுக்கு இருக்கு. கேரட் வந்து மேல்மலையில அது ரொம்ப குளிர் பகுதியில தான் வரக்கூடிய காலச்சூழல் உள்ளது, அதனால அது நாளடைவில் அது வந்து தவிர்க்கப்பட்டு தற்போது வந்து பீன்ஸ், அவரை, அப்புறம் நட்சத்திர உணவு விடுதிகள் வைக்கக்கூடிய அந்த இலைகள் அடங்கிய லீக்ஸ் ஆகட்டும், செர்லாக் ஆகட்டும், குடைமிளகு ஆகட்டும், அந்த மாதிரி பயிரிடுறாங்க.
1: நீண்ட காலமா இங்க இருக்கீங்க?
2: எனக்கு அகவை 45, பிறந்தது முதற்கொண்டு பேத்துப்பாறை தான். அதனால நான் எங்கிருந்தும் வரல, இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்துகிட்டு.
1: உங்களோட பூர்வக்குடி?
2: ஆமா.
1: அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி எல்லாரும் இங்கதான் இருந்தாங்க?
2: இல்ல, அவங்க அனைவரும் புதுக்கோட்டையில இருந்தாங்க. புதுக்கோட்டையிலிருந்து இங்க வந்து பிழைப்பு தேடி வந்தவங்க, வந்த இடத்துல நான் பிறந்தேன்.
1: இங்க பாத்தீங்கன்னா சில வீடுகள்லாம் நெருக்கமா இருக்கு, பக்கத்துல இருக்கு. சில வீடுகள் பார்க்கும்போது அடர்ந்த ஒரு சோலைக்குள்ள நடுவுல ஒரு வீடு கட்டி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது

0: நம்ம பொதுவா நினைப்போம் இல்லையா, ஒரு ட்ரீம் ஹவுஸ் அப்படின்னு நினைச்சோம்னா சுத்தி மரங்கள் இருக்கணும், சுத்தி வந்து நிலம் இருக்கணும், அங்க விவசாயம் நடந்திருக்கணும், அதுக்கு நடுவுல என்னோட வீடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஹவுஸா இருக்கிறதுனால அப்பா அம்மா வந்து புதுக்கோட்டையில இருந்து இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லலாமா?
1: இயற்கையை பெரிதும் நேசிக்க கூடியவர்கள் இளமையாக இருப்பார்கள். இளமையாக இருக்கக்கூடியவர்கள் தன்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் அழகாக இருக்க வேண்டும், அவர்களும் இளமையாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு பெரிய காரணம்லாம் தேட வேண்டியதில்லை. இயற்கை சார்ந்த சூழலில் அடர்ந்த வனப்பகுதியில் இருந்தாலே நம்மையும் சார்ந்து, நம்ம சுற்றியுள்ளவர்களையும் சார்ந்து நம்ம இளமையாகவும் அழகாகவும் அறிவுபூர்வமாக வைத்துக் கொள்ள முடியும். அதுவும் ஒரு காரணமாக இருக்கு.
0: ரொம்ப தெளிவா பேசுறீங்க. உங்களோட வார்த்தையில ரொம்ப நிதானம் இருக்கு, பொறுமை இருக்கு, ஆணித்தரம் இருக்கு. தேத்துப்பாறை பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரி அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறையை வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறீங்க.

0: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல். இன்றைய நிகழ்ச்சி பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராமத்தில் இருந்து வலம் வருகிறது. நகரத்து மனிதர்களாகிய நமக்கு காலை விடிவதே வாகனங்களின் சத்தத்திலும் அவசர ஓட்டத்திலும் தான். ஆனால் இந்த மலை கிராமத்து மக்களின் ஒரு நாள் வாழ்க்கை பொழுது எப்படி தொடங்குகிறது? அவர்களின் விடியலும் அன்றாட உழைப்பும் மாலையில் அவர்கள் குடிலுக்கு திரும்பும் அந்த எளிய வாழ்க்கை முறை பற்றியும் தற்போதைய கல்வி வசதி பற்றியும் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தேத்துப்பாறை பகுதியில வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு நாள் வாழ்க்கை முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு உதாரணத்துக்கு சொல்லலாமா?
2: இங்க உள்ளவங்களுக்கு வந்து நகரத்துல வாழ்றவங்களுக்கு வந்து 12 மணி நேர வாழ்க்கை, கிராமத்துல உள்ளவங்க வாழ்றது வந்து 24 மணி நேர வாழ்க்கை.
1: நகரத்துல வாழ்றவங்க தான் 24 மணி நேரம் வாழ்ற மாதிரி இருக்கே. எந்த நேரம் வேணாலும் போன் வரலாம், எந்த நேரம் வேணாலும் பணிக்கான அழைப்பு வரலாம், அப்படித்தானே காத்திருக்கிறாங்க.
2: அதுதான் நகரத்து வாசிகள்ல நகரத்தோட இருக்கிறனால அப்படி இருக்கு, ஒன்னும் தவறு இல்ல. ஆனால் நான் எந்த விதத்துல அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய, உங்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கிராமத்தில் இருக்காங்க. அவங்க காலையில 9 மணிக்கு கிளம்பி 6 மணி வரையிலும் உழைத்து விட்டு வீட்டுக்கு வந்து அவங்க உணவு எடுத்த பிறகு திருப்பி அதை பாதுகாத்து வனவிலங்கு கிட்ட இருந்து பாதுகாத்து உங்களுக்கு அந்த உணவு பயிர்களை கொடுத்தால்தான் நகரம் செழிக்க முடியும். ஆக அவங்க உழைப்பது 12 மணி நேரம், காவல் காப்பது 12 மணி நேரம் அப்படிங்கறதுனாலதான் 24 மணி நேரம் வாழ்க்கை வாழ்கிறார்கள் விவசாயிகள் அப்படிங்கறத நான் சொல்றேன்.
1: ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. இங்க வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னா என்ன இருக்கு?
2: பூதநாச்சி அம்மன், அதாவது எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் பூரகுடி மக்கள் வணங்கக்கூடிய பூதநாச்சி அம்மன், 1000 வருடங்களை கடந்த ஒரு அற்புதமான ஆலயம் இங்க இருக்கு. பேத்துப்பாறை மாரியம்மன் திருக்கோயில் இங்க இருக்கு, ஆரடி விம்மன் திருக்கோயில் இங்க இருக்கு, நாகம்மாள் திருக்கோயில் இங்க இருக்கு. எல்லாமே ரொம்ப பழமையான தொன்மையான திருக்கோயில்களா இருக்கிறது. இங்க உள்ள நிகழ்வுகளை பார்த்தா தெரியும்.
1: கல்வி வசதி இங்க எப்படி இருக்கு? ஆரம்ப காலத்துல படிப்புக்கு என்ன செஞ்சாங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அத பத்தி சொல்லலாமா?
2: காமராஜர் கொண்டு வந்த அந்த 2 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி அப்படிங்கறது மட்டும்தான் இங்க சான்றா இருக்க முடியும். அது இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த அவருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட ஆரம்ப பள்ளி இங்க இருக்கு. அதுக்கு அடுத்து பேத்துப்பாறையில ஆரம்ப பள்ளி இருக்கு. இதை தாண்டி பெருமாமலையில போனோம்னா உயர்நிலை பள்ளி இருக்கு 10ஆம் வகுப்பு வரையிலும். அதை தாண்டி போனோம்னா பெருமாள்மலை, செண்பகனூர் அல்லது கொடைக்கானல்ல தான் மேல்நிலை பள்ளி இருக்கு. நம்ம உயர்கல்வி படிக்கிறதுக்கு பெருமாள்மலை போனோம், மேல்நிலை கல்வி படிக்கிறதுக்கு கொடைக்கானல் போகக்கூடிய சூழல் தான் இருக்கு. பெண்களுக்கான கல்லூரி அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் இருக்கு. தற்போது ஆடவர்களுக்குமான அரசு கலைக்கல்லூரி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த வருடத்திற்கு முன்பாக வந்து அனைவரும் பட்டப்படிப்பு படிப்பதற்காக வெளி மாவட்டங்களில் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இங்க இருந்துச்சு. அதனாலேயே பல பேர் அந்த கல்வியை தொடர முடியாத சூழலும் இருந்தது. ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வா தான் நாங்க பார்க்கோம்.
1: அதனாலதான் ஐயா கூட 10ஆம் வகுப்பு வரை படிச்சு முடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அனுபவ அறிவுனால சிறந்து விளங்குறீங்க அப்படிங்கறது தெரிய வருது. குடும்பத்துல இருக்கிற அங்கத்தினரை பற்றி சொல்லலாமா?
2: குடும்பத்துல மனைவி வீட்டுலதான் இருக்காங்க, பாப்பா ஆங்கில இலக்கியம் படிக்கிறாங்க, தம்பி வரலாறு எடுத்திருக்காங்க, ஒருத்தவங்க IAS ஆகணும், ஒருத்தவங்க IPS ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. மற்றபடி அப்பா தவறிட்டாங்க, அம்மா இருக்கு.
1: அவங்களோட பேர் எல்லாம் சொல்லிடலாமா? வீட்டுல இருக்கிறவங்க பேரு,
2: மனைவி பேர் கோமலா, மகள் பேர் டெனிட்டா மகேந்திரன், மகன் பேர் ரோஹித், அம்மா பேர் புஷ்பராணி, பெரியம்மா பேர் ராஜலட்சுமி, அப்பா பேர் வேலு.
1: மண்ணின் மைந்தர இங்க சந்திச்சதுல மகிழ்ச்சி. கொடைக்கானல்ல இருந்து பெருமாள் மலை வழியா பேத்துப்பாறை தாண்டி பாரதி நகர்ல வந்து நாங்க ஒளிப்பதிவு செய்ய போறோம் அப்படின்னு சொன்னதையுமே பேத்துப்பாறையிலதான் நாங்க இருக்கேன், வாங்க நானே உங்களை பாரதி அண்ணா நகர் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு பாரதி அண்ணா நகர் வரைக்கும் அவரே அவருடைய வாகனத்துல வந்து பயணித்து எங்களையும் வந்து பின்தொடர சொல்லி அப்படியே அழைத்துட்டு வந்தாரு. இங்க நின்று நம்ம கொடைக்கானல் பண்பலையினுடைய குடைக்கு கீழே நின்று பேத்துப்பாறையினுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம ஐயாவை நம்ம சந்திச்சிருக்கிறோம். இந்த பேத்துப்பாறையினுடைய அழகு இந்த நிமிடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன்.
2: இயற்கையில் சூழ்ந்து மலைகளின் இளவரசி கொடைக்கானலுக்கு ஒரு மணிமகுடமாக மேகவர்ணம் பூசி புதமான எழில் கொஞ்சம் இயற்கை சூழ்ந்த ஒரு மணிமகுடமாக இந்த பகுதி அழகாக வனப்பு சோலையாக திகழ்கிறது என்பது நீங்கள் பார்க்கும் போதே தெரிகிறது.
1: ரொம்ப அழகான ஒரு வர்ணனையும் கொடுத்திருக்கீங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி.
2: 100.5 நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: என்ன பாடல் கேட்கலாம் இப்பொழுது?
2: முன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற ஒரு பாடல், அந்த பாடல வந்து நான் கேட்கிறேன்.
1: நன்றிங்கய்யா. ஏதோ ஒழிக்கிறது உங்களது பாடல்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: கோடை பண்பலை 100.5 கொடை தென்றல் நிகழ்ச்சியில் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பேத்துப்பாறையின் காடுகளோடு ரசித்தோம். அப்படியே பாரதி அண்ணா நகர்

0: கிராமப்பகுதி மக்களை சந்திக்க இருக்கின்றோம். தோட்டத்து பயிர்கள் காற்றில் ஆடுவது பாரதி நகரின் பாரம்பரிய கதைகளை நமக்கு சொல்வது போல் உள்ளது. இந்த ஊரின் பெண்கள் அங்கே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாளர்களாக அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார்கள். கர்ப்பிணி பெண்களை தாயை போல கனிவோடு அரவணைத்து காப்பதிலிருந்து தள்ளாடும் வயதில் இருக்கும் பெரியவர்களையும் மழலை மாறாத சிறுவர்களையும் கண்ணும் கருத்துமாக காக்கும் அவர்களின் மனம் திறந்த உரையாடல் இதோ.
1: ஒரு அழகான இயற்கை சூழல் இருக்கக்கூடிய பாரதி அண்ணா நகர் பகுதியில நம்ம இருக்கிறோம். நம்ம வர வழியை பாத்தீங்க அப்படின்னா எல்லா பகுதியிலயுமே ரெண்டு சைட்லயுமே மரம் இருக்கு. நடுவுல ஒரு சின்னதா ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்ல அப்பப்ப வெஹிக்கிள் போயிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் நம்மளுடைய அலுவலக வாகனத்துல நம்ம வந்து சேர்ந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம நிக்கிற இடத்துக்கிட்ட நான் நின்றுட்டு இருக்கிறதுக்கான எதிர்புறத்துல பாத்தீங்கன்னா பலா மரம் இருக்கு. நிறைய பலாப்பழங்கள் தொங்குது. அதுக்கு பக்கத்துல மூங்கில் மரம் இருக்கு. ரெண்டு அழகான பெண்கள் நமக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. யாரு அவங்க, என்ன பண்றாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னுடைய பேர் சிவமீனா. நான் ஒரு ஆசா ஒர்க்கரா இருக்கிறேன். மக்களை தேடி மருத்துவம்ன்ற மாதிரி ஆசா ஒர்க்கரா நாங்க ஒர்க் பண்றோம்.
1: தீத்துப்பாறை பாரதி நகர் தானா நீங்க?
2: அண்ணா நகர். நாங்க
1: எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: 10 வருஷமா.
1: என்ன படிச்சிருக்கீங்க?
2: நான் பிபிஏ முடிச்சிருக்கேன்.
1: பிபிஏ முடிச்சிட்டு ஆஷா ஒர்க்கரா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப நீங்க வீடு வீடா போயிட்டு மருத்துவ வசதிகளை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களோட மருத்துவ குழுக்கள் வருவாங்க?
2: கண்டிப்பா வருவாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, செக் பண்ணுவாங்க. ANC எல்லாம் செக் பண்ணி PN விசிட் அதெல்லாம் செக் பண்ண வருவாங்க.
1: இங்க இருக்க எத்தனை மக்களை நீங்க சென்றடைவீங்க? எத்தனை வீடுகளுக்குள்ள போயிட்டு வருவீங்க நீங்க?
2: ஒரு நாளைக்கு ஒரு வீடு பார்த்தாலும் நல்லா பாக்கணும், அதனால ஒரு நாளைக்கு 10 வீடு டெய்லியும் போய் விசிட் பார்த்துட்டு வருவோம்.
1: என்ன பாப்பீங்க மீனா?
2: மீனா பிரஷர் பார்ப்போம், காய்ச்சல் இருக்கா. குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் பார்ப்போம், மெயினா குழந்தைகளுக்கு தான். அவங்களுக்கு காய்ச்சல் இருக்கா, சளி பிடிச்சிருக்கா, எது உடம்பு சோர்வா இருக்கா, அதெல்லாம் நாங்க செக் பண்ணிட்டு பார்ப்போம்.
1: பெரியவங்களுக்கும் பாக்குறீங்க?
2: கண்டிப்பா பெரியவங்களும் பார்ப்போம்.
1: யாருக்கெல்லாம் வந்து மருத்துவ வசதி உடனடி தேவையா இருக்கோ ஆஷா ஒர்க்கர் என்ன செய்வீங்க?
2: இங்க உடனடின்றப்ப இங்க காய்ச்சல்னா வந்து நாங்க சொல்லிங்க, அங்க அனுப்பிச்சு விடுவோம். நாங்க ரொம்ப ஃபீவரா இருந்துச்சுன்னா நாங்க இங்க இருந்து ரொம்ப ஃபீவரா, இப்போதைக்கு நாங்க டேப்லெட் போடுவோம். ஒரு எமர்ஜென்சி காண்டி டேப்லெட் போட்டு மறுபடியும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் அனுப்பிச்சுடுவோம். கீப்பிரவாமலையில PH
1: பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு நீங்க அனுப்பி விடுவீங்க. அங்க இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் பார்த்து அவங்களுக்கு அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. இப்போ கர்ப்பிணி பெண்களை நீங்க பாப்பீங்க இல்லையா, தொடர்ந்து போய் அவங்கள பாத்துட்டு வருவீங்க. இப்ப கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நீங்க என்ன செய்வீங்க?
2: கர்ப்பிணி பெண்கள்லாம் ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல இருந்து கரெக்டா டேப்லெட் சாப்பிடறாங்களா நாங்க போன் பண்ணி கேட்போம். அடுத்து ஒரு பிரஷர் இருந்தா 2-3 நாள் ஒரு பிரஷர் செக் பண்ணுவோம். சுகர் இருந்தா நாங்க இங்க கீழே MTM சொல்லுவாங்க, அவங்க சுகர் செக் பண்ண சொல்லுவோம். வெயிட்டு இது நாங்க பாப்போம். இதெல்லாம் கீழே PH கொடைக்கானல் GH எல்லாம் செக் பண்ண சொல்லுவோம்.
1: இந்த டேட்டா எல்லாமே ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது எல்லாமே நீங்க தான். அதாவது முதல் நிலையிலிருந்து நீங்க உதவி செய்றீங்க. வீடு வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் உடல் நிலையில எப்படி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. ஆஷா ஒர்க்கர்ஸ் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க?
2: அவங்களுடைய படிப்பு மத ட்ரைனிங் பார்த்துட்டு தான் அவங்க அடுத்து செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க கரெக்டா ஒர்க் பண்றாங்களா, ஏரியாக்குள்ள விசிட் போறாங்களா, என்ன ஏதுன்னு பாத்துட்டு தான் அப்புறம் இது பண்ணுவாங்க.
1: என்ன ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும்? ஏன்னா நீங்க படிச்சது வந்து பிசினஸ் லைன், ஆனா இப்ப பண்ணிட்டு இருக்கிறது மருத்துவத்துறையில ஒரு உதவியாளராக இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி மருத்துவ வசதிகளை வந்து வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கிடைச்சது உங்களுக்கு? எத்தனை நாள் ட்ரைனிங், எத்தனை மாத ட்ரைனிங், அதை பத்தி சொல்லாமா?
2: ஃபர்ஸ்ட் ஏரியாக்குள்ள விசிட் போக சொல்றாங்க. போக சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு இப்படி பாக்கணும், பிரஷர் செக் பண்ணணும். பிரஷருக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்ன டேப்லெட், அயன் சிரப்பு, பிள்ளைகளுக்கு முதற்கொண்டு CPM சளி சிரப்பு எல்லாமே ஒவ்வொன்னா எங்களுக்கு தனியா எடுத்து சொல்லி கொடுத்து அப்புறம் தான் நாங்க பிள்ளைகளுக்கு போய் இந்த சிரப்பு இப்படி கொடுக்கணும், காய்ச்சல் வந்தா இந்த சிரப்பு கொடுக்கணும், சளி பிடிச்சா பிள்ளைகளுக்கு அயன் டேப்லெட் 1-5 வரையும் அயன் சிரப்பு இந்த மாதிரி கொடுப்பாங்க. இத்தனை ML கொடுக்கணும் சொல்லி தெளிவா எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: PH ல சொல்லி தருவாங்களா?
2: PH சொல்லி தருவாங்க. கேத்துப்பார்ல VH சிஸ்டர் சொல்லி தருவாங்க எங்களுக்கு.
1: அவங்க சொல்லி கொடுத்ததின் அடிப்படையில உங்களை எவ்வளவு நாள் கண்காணிப்பாங்க?
2: டெய்லி போன் பண்ணி எங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க இந்த ஏரியாவுக்கு போங்க, இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க. குரூப் ஓபன் பண்ணிருக்காங்க ஆசா குரூப்ல இருந்து, அதுல இருந்து எங்களுக்கு மெசேஜ் போடுவாங்க. மெசேஜ் போட்டா நீங்க இங்க போயிருக்கீங்களா, நாங்க போட்டோ எடுத்து அனுப்புவோம். இங்க போனதை காமிச்சு போட்டோ எடுத்து அனுப்பிடுவோம்.
1: இன்னொன்னு, இப்ப கோடை பண்பலையும் உங்களை பாத்துருச்சு. நீங்க உண்மையிலேயே ஃபீல்டு விசிட்டுக்கு போறீங்களா இல்லையா அப்படிங்கறத பார்த்தாச்சு. நீங்க பேசியாச்சு என்னென்ன செய்யறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட தோழி ஒருத்தர் பக்கத்துல இருக்காங்க, அவங்கள்ட்டையும் பேசிடலாமா? ரெண்டு பேரும் ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கான யூனிஃபார்மோட இருந்தாங்க. அழகான ஒரு சுடிதாரா தச்சு போட்டிருக்கிறாங்க, அது பாக்குறதுக்கே அழகா இருந்தது. எங்க போறீங்க, என்ன செய்யறீங்க அப்படின்னு நம்ம விசாரிச்சப்ப சொன்னாங்க, நாங்க 5 வீடு பகுதிக்கு போகிறோம், அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களை நாங்க சந்திக்கிறதுக்கு போறோம். இப்போ ஒரு மருத்துவர் வர்றதுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம், மருத்துவ குழுவோட சேர்ந்து நாங்க போக போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னது யாருன்னு நம்ம அவங்கள்ட்ட பேசிடலாம்.
0: சந்திப்பதற்கு முன்பாய் ஒரு இனிய பாடல் உங்கள் செவிவசம்.
3: வசந்தம் முல்லை போலே வந்து.

0: கொடை பன்மலை 100.5 கொடை தென்றல் பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் பகுதியிலிருந்து வலம் வந்து கொண்டிருக்கிறது. பாரதி அண்ணா நகர் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பெரிய கிராம ஊராட்சி தான் வில்பட்டி ஊராட்சி. 13,000 அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இந்த ஊராட்சி பிரதான வில்பட்டி கிராமத்தையும் பல குக்கிராமங்களையும் உள்ளடக்கியது. அதில் முக்கிய கிராமமான பாரதி அண்ணா நகரில் வசித்து வரும் பெண்களின் மனம் திறந்த உரையாடலையும் மழலை மாறாத கொஞ்சம் குழந்தைகளின் செல்ல குரல்களையும் கேட்டு ரசிப்போம். வாருங்கள் நேயர்களே.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் காளியம்மாள். நான் பாரதி அண்ணா நகர்ல இருந்து 5 ஹோம் விசிட் போறேன். அங்க ANC மதர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க விசிட் பண்ணிட்டு குழந்தைகளை பார்த்துட்டு டேப்லெட் கொடுத்துட்டு வரதுக்கு விசிட் போறோம்.
1: ANC மதர்னா என்ன?
2: கர்ப்பிணி தாய்மார்கள்.
1: அவங்கள வந்து ANC மதர் அப்படின்னு சொல்றீங்க. எத்தனை மாசம் கர்ப்பிணி அவங்க?
2: அவங்க 7 கர்ப்பிணி.
1: இப்ப நீங்க 7 தொடர்ந்து போய் போய் பாத்துட்டு இருக்கீங்க. எப்ப எல்லாம் நீங்க டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லுவீங்க? PH போங்கன்னு சொல்லுவீங்க?
2: PHC போகையில நாங்களும் கூட போவோம். அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம், உடம்புல ப்ராப்ளம் இருந்தாலும் கூட நாங்க தான் போனோம். GHக்கு வத்தலை கொண்டு கேட்டோம், கூடயே இருக்கணும். அவங்க டெலிவரி ஆக தனிக்கு கூடயே ரெஃபர் பண்ணி, டெலிவரி ஆகுது குழந்தை வீடு வர தனிக்கு நாங்க தான் எல்லாமே.
1: ஒரு அம்மா மாதிரி நீங்க கூடயே இருக்கீங்க. உங்களுக்கான செலவுகள்லாம், நீங்க போறதுக்கான டிராவல் வசதி, ஃபுட் வசதி இதெல்லாம்
2: நாங்க தான் பஸ் பேர் எங்க சாலரி போடுவாங்க, அதை வச்சு நாங்க மெயின்டைன் பண்ணி
1: TADAவும் சேர்த்து தருவாங்க. அப்படிங்களா? என்ன படிச்சிருக்கீங்கம்மா நீங்க?
2: நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன்.
1: ஒரு பட்டதாரி ஆகணும்னு நினைச்சு போனீங்க, 2 வருஷத்துல படிப்பு முடிச்சுட்டு சரி போதும் நம்ம குடும்ப வாழ்க்கைக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி.

0: வந்துட்டீங்க, லவ் மேரேஜ் ஆனீங்க.
1: ஆமா, லவ் மேரேஜ்.
0: அதுக்கப்புறம் நீங்க படிப்பு தொடர்ந்து இருக்கலாமே.
1: இந்த வேற வந்துச்சு, வேலையில ஜாயின் பண்ணிக்கிட்டேன்.
0: திருமணமாகி
1: 4 வருஷம்.
0: குழந்தைங்க?
1: ஒரே பையன் இருக்காங்க.
0: வீட்டுல இருக்கிறவங்க பேர்லாம் சொல்லுங்க.
1: எங்க அம்மா பூபதி, அப்பா பேர் சந்திரன், விவசாயம் பண்ணிக்கிருக்காரு. அண்ணே விவசாயம், அண்ணி சிறுமலையில ஒர்க் பண்ணிட்டு, எங்க வீட்டுக்காரு காட்டு வேலைக்கு தான் போவாங்க, நான் ஹாஸ்பிட்டல் வேலைக்கு. அண்ணன் டிரைவிங் பண்ணுவான், இன்னொரு அண்ணே ஃபயர் வாட்சரா இருக்கு.
0: நீங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களே, ஒத்துக்கிட்டாங்களா? எப்படிமா நீ இப்படி பண்ணலாம் செய்யலாம் அப்படிலாம் சண்டை வரலையா, திட்டலையா வீட்டுல?
1: சண்டையில வரல, அத்தை பையன், அதனால ஒண்ணும் பண்ணல.
0: மாமா அப்படிங்கறதுனால வீட்டுல ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாமா கிட்ட சொல்லையா இன்னும் ஒரு வருஷம் நான் படிக்கிறேன் அப்படின்னு?
1: இல்ல, இந்த வேலை வந்துருச்சு, அவங்கனாலதான் வேலை.

0: அங்கே அஞ்சு வீட்டுலேருந்து அங்கே பார்த்தா சூப்பராக இருக்கும். அங்கே போகணும் ஒரு நாள். நான் வருஷமா இங்கே தான் இருக்கேன், சின்னதுலேருந்து இங்கே தான் இருக்கேன். ஆனால் நான் ஒரு தடவை கூட போனதே இல்லை. மலையில இருக்கு அந்த, அங்கேருந்து பார்த்தா அந்த ஒரு மரம் தான் இருக்கும், மேகம் மட்டும் அந்த மரத்தை சுற்றி இருக்கும். நான் போறப்பெல்லாம் அந்த அக்காங்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, போகலாம் அங்கே ஒரு நாள் ட்ரெக்கிங் பண்ணிக்க, ஃபால்ஸ் எல்லாம் போயிருக்கேன்.
1: நீங்க சொல்ற இடத்துக்கு போனதில்லை, ஒரே ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுத்தி மேகங்கள் சூழ்ந்து இருக்கும். அதை நான் ஒரு தடவையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், பக்கத்துல போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, விரைவில் போயிட்டு வாங்க ஒரு ட்ரெக்கிங். போயிட்டு வந்துட்டு எங்களுக்கும் சொல்லுங்க அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப போகக்கூடிய இடம் மக்கள் குடியிருக்கிற பகுதிக்கு மட்டும் போறீங்க.
0: கணேசபுரம்.
1: உங்களோட தோழி ஒருத்தவங்க பேசினாங்கல்ல, சிவமீனா, அவங்க குடும்பத்தாரை பத்தி நம்ம கேட்டுலாம்.
2: என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் எம் பாலப்பிரதீப். எனக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து 4வது படிக்கிறா, ஹேமவர்ஷினி. ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து 3.5 வயசு ஆகுது, பிரதீக்ஷா. எங்க அத்தை பேரு மீனா, எங்க மாமா பேரு மகாராஜன். எனக்கு ஒரு நாத்தனா இருக்காங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க, சங்கீதா. அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு, சிவபாரதி, சிவபிரதிகா.
1: உங்களுடைய முக்கியமான பணியிலும் பார்க்கும் போது இங்க இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களை நீங்க ரொம்ப பராமரிச்சு பாத்துக்கிறீங்க. குழந்தை பறந்துருச்சு, அந்த குழந்தைக்கு வந்து தூக்கி பால் ஊட்டணும்னு முடி தெரியல, அல்லது அந்த குழந்தைய தூங்க வைக்க தெரியல, நீங்க ஏதாவது தாலாட்டு பாடுவீங்களா?
0: எனக்கு பாட தெரியாது. ஆனா குழந்தை எப்படி பால் ஊட்டுறது, எந்த மாதிரி தூங்க வைக்கிறது, பால் குடிச்சிட்டு எப்படி அவங்க வந்து தோல்ல வச்சு தட்டுறது, ஏப்ப விடுற வரைக்கும் சொல்லி கொடுப்போம்.
1: சொல்லுங்களேன் அந்த டிப்ஸ் எல்லாம்.
0: குழந்தைய ஃபர்ஸ்ட் பால் வந்து குடுக்கும் போதுக்க கையில நல்லா பிடிச்சுதான் குடுக்கணும். அவங்க நல்லா பால்
1: குடிக்கிறது,
0: தலைப்பகுதியை நல்லா கையில பிடிச்சுக்கணும், இடுப்பு கிட்ட கையை நல்லா வச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்துட்டு பெறடும் போது மேல் பிடிச்சுக்கோ, அதனால நல்லா பிடிச்சுதான் பால் குடுக்கணும்னு சொல்லுவோம். பால் குடிச்சு ஒரு 5 நிமிஷம் இருந்து 15 நிமிஷம் வரையும் தோல்ல வச்சுக்க சொல்லி தட்டி கொடுக்க சொல்லணும். அப்ப ஏப்ப விட்ட பின்னாடிதான் அவங்க வந்து தொட்டிலையும் போடணும், கையிலையும் வச்சுக்கணும். இல்லைன்னா செமிக்காம பால் வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நாங்க எல்லாமே சொல்லி கொடுப்போம். முத தடவை இங்கிட்டு கொடுத்தோம்னா அடுத்த தடவை இடது பக்கம் கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுப்போம். நல்லா யூரின் போகுதா, மோஷன் போகுதான்னு டெய்லியும் போகையில நாங்க கேட்டுக்கிட்டே இருப்போம்.
1: ரொம்ப அனுபவம் மிக்கவங்களா பேசுறீங்க, பாக்க ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்க ரெண்டு பேருமே. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். நன்றி. நம்ம ஒளிப்பதிவு பண்ணும் போது ரெண்டு ஆஷா ஒர்க்கர்ஸ், கிராம சுகாதார தன்னார்வலர்களை தான் ஆஷா ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது நம்மள சுத்தி 2-3 குட்டீஸ் இருந்தாங்க. அந்த குட்டீஸ்ல வாங்கப்பா பேசலாம்னு கூப்பிட்ட செகண்ட் பறந்துட்டாங்க 2-3 பேர். இப்ப நம்மள்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியாத அளவுக்கு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசலாம். பாப்பா பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் சிவபாரதி.
1: குட்டி பாப்பா அழகா பேர் சொல்லிருக்காங்க. என்ன படிக்கிறீங்க?
3: நான் 6th ஸ்டாண்டர்ட் போறேன்.
1: இன்னைக்கு ஸ்கூல் திறந்திருக்காங்களே?
3: இல்ல, திங்கட்கிழமை தான் திறப்பாங்க.
1: நம்ம ஒளிப்பதிவு பண்ற நாள் வந்து 4ஆம் தேதி, 8ஆம் தேதி தான் எங்களுக்கு ஸ்கூல் ரீஓபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்கூல்லம்மா படிக்கிறீங்க? எங்க இருக்கு? பேத்துப்பாறையில இருக்கா இல்ல பெருமாள் மலை பக்கம் இருக்கா?
3: பேத்துப்பாறை.
1: ஒரு பாட்டு பாடுங்களேன்.
3: ரஞ்சிதமே.
1: பாடுங்க.
3: ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனசு கலைக்க கஞ்சிதமே.
1: வா, சூப்பரா பாடிட்டீங்க. ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாட்டு முடிஞ்சதுன்னா 2 ஸ்டெப்ஸ போட்டுறலான்ற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா கியூட்டா பேசி முடிச்சிட்டாங்க. உங்க தங்கச்சி பேர் என்னமா?
3: பிரதீக்ஷா.
1: பிரதீக்ஷா ஹாய் சொல்லுங்க. அழகா கையில வந்து ஹாய் சொல்றாங்க. தலையில ஒரு குட்டி ரோஸ் வச்சிருக்காங்க, ரோஸ் கலர் டிரெஸ் பண்ணிருக்காங்க. பாக்க அழகா கியூட்டா இருக்காங்க. பாப்பா என்ன சாப்பிட்டீங்கம்மா?
3: சோறு.
1: சோறு சாப்பிட்டீங்களா? மதியம் என்ன தரேன்னு சொல்லிருக்காங்க அம்மா? அப்புறம் அப்படியா? சரி, அக்கா பேர்
3: என்னமா?
1: வர்ஷினி அக்காவா? வர்ஷினி அக்கா ஸ்கூல் போனது யார்கிட்ட விளையாடுவீங்க? அழகா மலையில பேசுறாங்க. அவங்களோட பேச்சே ரொம்ப அழகா இருக்குது. இங்க இருக்கக்கூடிய மலைப்பகுதி எவ்வளவு அழகா இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மக்களும் அவங்களோட இயல்பான வாழ்க்கையில ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது.
4: கோடை பன்மலை 100.5 இன் கொடை தென்றல் நிகழ்ச்சியின் இன்றைய பயணத்தில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் மக்களை சந்தித்தோம். அவர்களின் எளிமையான வாழ்க்கை, மண்ணோடு கலந்த விவசாயம், அன்றாட உழைப்பு என மனம் திறந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். இந்த பயணம் மீண்டும் தென்றலாய் தொடரும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை. கொடை தென்றல் நிகழ்ச்சியில் பாரதி அண்ணா நகர் மக்களை சந்தித்து விடைபெறுகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே முருகேஸ்வரி அவர்கள். ஒலிப்பதிவில் உதவி செந்தமிழ் செல்வி. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி அபிநயா கணேஷ். நன்றி.

நிறைவிற்கு வருகிறது கொடை பன்மலை 100.5 கொடை தென்றல். இனி கேட்கலாம் நேர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம்.

0: நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இருள் மடியில் சாய்ந்து நிலா மெல்ல சிரிக்க, நட்சத்திரங்கள் மின்ன, நகரத்தின் ஓசைகள் தூக்கத்தில் கரைய, மனசு மட்டும் நினைவில் விழித்திருக்கும் நேரம். இந்நேரத்தை இசையால் அழகாக்க கோடி பண்பலை 100.5 இது நினைவே சுகம். ஏழைகளின் ஊட்டி என அழைக்கப்படும் ஏற்காடு அமைந்துள்ள மாவட்டம், மேட்டூர் அணை அமைந்துள்ள மாவட்டம், ராமானுஜர் மணிமண்டபம் அமைந்துள்ள மாவட்டம், மாம்பழத்திற்கு பெயர் போன மாவட்டம் சேலம் மாவட்டம். சேலம் மாவட்ட நேயர்களை அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. சேலம் மாவட்ட அறிமுக நேயர்கள் வரலாம் 24 24 24 இலும், வழக்கமான

பகுதிகள் 24, 24, 26 வரலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுழியம் 4542. நிகழ்ச்சியில் உங்களோடு பேச காத்திருக்கின்றேன் ஜெனிஃபர்.

0: நேரம் இரவு 10:06, இது கோடி பண்பலை 100.5 நினைவி சுகம் இணைப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.

0: ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பாடல் இனி நண்பர் சோமசுந்தர் அண்ணாவுக்கு பிறந்தநாள் இனி பிறந்த நாள் கோடை பண்பு சிறப்பா வாழ்த்து சொல்லிக்கிறேன் மேடம். அண்ணாவுக்கு
0: நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். இப்ப பாடல் சொல்லுங்க.
1: ரொம்ப நன்றி மேடம். இல்ல பலகாரம் திரைப்படத்துல 100 வருஷம் பெண்ணுக்கு மாப்பிள்ளை அந்த பாடு போறாங்க. இருமேல குப்புசாமி மாமாவுக்காக அனைத்து
0: எல்லாருக்காகவும் வந்துட்டே இருக்கு பாடல் கோடி பண்பலை 100.5.

0: 10:11, இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் மாணிக்கம் பேசுறேம்மா. சேலம் ரெட்டிப்பில் இருந்தே. நலமா இருக்கிறீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: அம்மா, படம் வந்து பிரியா, அந்த படத்துல என்னுயிர் நீதானங்கிற பாடல் கொடுங்கம்மா.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: நேரம் இரவு 10:16. இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் தொலசம்பட்டி சுதார் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: பெருந்துறை சோமசுந்தர அண்ணாவுக்கு பிறந்த நாளோட வாழ்த்துக்களோட பாடல் வந்து மனசுக்கேற்ற மகாராஜா படத்தில் நல்ல நல்ல பிள்ளைங்களே நீங்க அந்த பாடல் மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: இனிமையான இரவு. வணக்கம்மா.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் ஈஸ்வரன் பேசுறேம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பாடல் பாடல் படம் பார்த்தீங்கன்னா அன்னை வயல்மா. பாடல் வந்து வா வா வெண்ணிலவே என்ற பாடல். அந்த பாடல் அனைவருக்காகவும் ஒளிபரப்பு.
0: அனைவருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. கோடி பண்பலை 100.5 கேட்கலாம். நன்றிங்க.

0: காற்றின் வழியே ஒரு இசைப்பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம் இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டத்திலிருந்து வளர்மதி சந்திரமோகன் பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: குங்குமச்சமிலிருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது, அந்த பாடல்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்கம்மா.

0: இசையால் உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கிறது. கோடி பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் நினைவி சுகம் இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் கீரிப்பட்டியில் இருந்து வள்ளியம்மா பேசுறேம்மா. உதயவிழா வாழ்த்துக்கள்மா.
0: ரொம்ப நன்றிம்மா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: சரசமா படத்தில் இருந்து தென்மேற்கு பருவ கற்று தேனி பக்கம் போகும்போது சாரல்
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: இது நினைவி சுகம் நம் கோடி பண்பலை 100.5 நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: குரலில் ஓசையாய் ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு இரவு நேரம் வணக்கம். ஓமலூருக்கு, சேலம் மாவட்டம் ஓமலூர்ல இருந்து கிஷோர் பேசுறேன். எனக்கு எங்க ஊர் காவல்காரம்ல இருந்து மாலை கருக்கு அழியிலே அந்த மல்லிகை தொட்டு இருந்த பாட்டு வேணும் மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கய்யா.

0: காற்றின் வழியே ஒரு இசை பயணமாய் இது கோடி பண்பலை 100.5 நினைவே சுகம். அடுத்த நேயர் வணக்கம், வாங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் காரவல்லி சின்ன திருவதிலிருந்து முருகேசன் பேசுறேங்க. எனக்கு வந்து என்று மண் புலர் படத்திலிருந்து எஸ்வி பாலசுப்ரமணி பாடியது துள்ளி தெரிந்தது ஒரு காலமாக போடுங்க. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.

0: இது நினைவே சுகம் நம் கோடி பண்பலை நுறுப்புளி ஐந்தில் இனிப்பில் வரும் நேயர் வாங்க. வணக்கம். இனிப்பில் வந்தாச்சு, பேசலாம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம், பேச சொல்லுங்கப்பா.
1: சேலம் குள்ளம்பட்டியிலிருந்து அம்சா பேசுறேங்க்கா.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: தர்மபத்தினி படத்திலிருந்து நான் தேடும் செவ்வந்தி பூவு.
0: பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நன்றிங்கம்மா.

நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்பில் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம். இனிப்பிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அவங்களுக்கான பாடல் ஏதோ நம் கோடி பண்பலை நெருப்பிலியைந்து.

சேலம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் வளம் வந்தது கோடி பண்பலை 100.5 நினைவீசுகம். மீண்டும் கேட்கலாம் நினைவீசுகம் நாளை இரவு 10 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் ஜெனிஃபர். நன்றி நேயர்களே.

இருள் சூழ்ந்த வேளையில் இமை மூடும் ஆவலில் இதமான கானங்களோடு கோடை பண்பலை 100.5 இன் இரவு சிறகு

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், 6:35 கரூர் தைலாசில் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு இனிய பாடல்களுடன் சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 பாட்டும் பதமும், 7:35 போமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:40 பிருத்வி உமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், நாளைய மனதோடு ராகம் விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக, 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் பானபில், 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் பானபில், காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து

0: மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய முற்பகல் 11 மணிக்கு சிறப்பு தேடி வரும் பண்பலை. கரூர் மாவட்டம் வெங்கமேடு பழைய தண்ணீர் டேங்க் பேருந்து நிறுத்தம் அருகிலிருந்து. நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் ஆட்டநாயகியாய் நிகழ்ச்சியில் 12:20 வத்தலகுண்டு சக்தி சக்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து 2:15 பொன்னியின் செல்வங்கள். 2:30 சிறப்பு வென்றார் வந்த சிறப்பு விருந்தினராக தேனி மாவட்டம் ராதாகிருஷ்ணன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து தென்காசி பாலு அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்துறையில் பாட்டுக்குள் பதில். 4:30 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்துறையில் பாட்டுக்குள் பதில். மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசையா சித்திரச்ச வானம். 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்ச வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் மணியங்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 6:40 பண்ணையும் பசுமையும். 7:00 சிறப்பு வாழ்த்து தென்றல். 8:00 பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இளமை பேசுகிறது சொல்லுக்குள் சொல் கக்கப்போ விளையாட்டுகளோடு. 8:50 கேட்கலாம் சேவை செய்திகள். 9:00 கொடை தென்றல். 10:00 திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்பகானங்களோடு நினைவே சுகம். இடைவிடா இசைமெட்டுகளோடு இரவு சிறகு 11:00. இணைந்தே இருங்கள் கோடை பண்பலை 100.5 நள்ளிரவு 12 மணி வரை.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் கையமை குரல் எண் 1078.
2: சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்.
3: சொல்லிய அளவிலேயே பயன்படுவர் சான்றோர்கள் கரும்பை போல கசக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கீழ் மக்கள். குறள் எண் 1078 அதிகாரம் கயமை.
2: சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ்.
3: சொல்லிய அளவிலேயே பயன்படுவர் சான்றோர்கள் கரும்பை போல கசக்கி பிழிந்தால்தான் பயன்படுவர் கீழ் மக்கள். குறள் எண் 1078 அதிகாரம் கயமை.
0: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை கேட்கலாம் அதிகாலை 4:51 நிமிடத்தில்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலர்ந்துள்ள நாள் உங்களுக்கு நன்னாளாய் திகழ வாழ்த்துகிறது. உங்கள் கோடி பன்மலையின் 1.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேயர்கள் கோடி பன்மலையின் நிகழ்ச்சிகளை 1.5 மெகஹர்ட்ஸில் கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று சகவருடம் 1948, ஜெயிஷ்ட 25, பராபவ ஆண்டு, ஆணி 1.

ஐந்து இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேயர்கள் கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை 100.5 மெகஹெர்ட்ஸில் கேட்டு ரசிக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று சகவருடம் 1948, ஜெய்ஷ்ட 25, பராபவ ஆண்டு ஆணி 1, திருவள்ளுவர் ஆண்டு 2057. இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் 15 நாள் திங்கட்கிழமை நேரம் காலை 4:57.

பிரிய கோடை பன்மலை 100.5 அருள் மாலை நேரம் காலை 5:17. ஏற்க பழகும்போது மனச்சுமைகள் தானாகவே இறங்கிவிடுகிறது. புத்தர்.

கோடை பண்பலையின் 1.5 இது அருள்மாலை. எல்லாமே அறியாமையால் உருவாகி உண்மையான அறிவால் கரைந்து விடுகிறது. ஆதிசங்கரர்.